0: ಶ್ರೀಂಕಾರ ಮಂತ್ರ ಸರ್ವಸ್ವ ಶ್ರೀಂಕಾರ ಪರಸೌಖ್ಯದ
1: அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 4 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம் விருந்தோம்பல் 9 அதிகாரம் 5 குறட்பா.
2: வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பேமிச்சில் விசைவான் கொல்லோ.
1: வந்த விருந்தினரை முதலில் உண்ணச் செய்து மீதி உணவை உண்ணுகின்றவருடைய விளைநிலத்தில் விதைக்காமலே பயிர் விளையும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, தொடர்ந்து அதன் தமிழாக்கம் கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மீண்டும் இரவு 8 மணிக்கு மனதின் குரலாக ஒலிக்கும். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். இன்று காலை 7 மணிக்கு மலரும் காலை மலர், இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். 7:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 8 மணிக்கு இதய ராகம், 8:30 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கார்கில் வெற்றி தினம். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள், தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் விடமுண்ட கண்டன் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவில் இருந்து சில பகுதிகள் கேட்கலாம். பகல் 12:10

சூரியகாந்தியில் தொழில் தர்மம் நாடகம். எழுதியவர் குத்தாலம் ராதா சம்பத் அவர்கள். தொடர்ந்து எஸ் பி முருகேசன் அவர்கள் எழுதிய உண்மை மனிதன் நாடகம் கேட்கலாம். 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னையில் சுருள் வெள்ளை பூச்சி மேலாண்மை கருத்தரங்க வானொலி தொகுப்பு, 2:30 செய்தி மலர், 3 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவை மருந்து, தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், 6:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 7:00 சிறுகதை நேரம், லட்சுமி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனையா சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம், 7:25 உலவர் உலகம் நிகழ்ச்சியில் எல் நினோ எதிர்கொள்ளலாம் உலவர் பெருமக்களே, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள், 8:30 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, 9:00 சைபர் பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் டக்கல் பங்கேற்கும் ஒலித்தொடர் கேட்கலாம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சாத்தூர் AG சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:45 தேசபக்தி பாடல்கள், 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4:00 வேலைக்காரி வானொலி நாடகம் கேட்கலாம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திமடல், 10:00 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத் சபாவில் விதூஷி வர்ஷா அகர்வால் சந்தூர். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தித் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.

0: காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஒலிக்கிறது பாரதீபன்.

0: வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன், மன துணிவுடன் குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டுக்கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேர் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எண்ணிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது, இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல், காலம் தாழ்த்தாமல், விடாமுயற்சியுடன், ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கணியார். இனியவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: சுத்தம் சுகம்
3: நாம் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மிடமே வந்து சேரும். நன்மை, தீமை, அறம், உண்மை, சினம், அன்பு, இப்படி எந்த எண்ணங்கள் விதைத்தாலும் நாம் அதுவாகவே மாறுகின்றோம். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பக்தி பாடல்களின் அணிவகுப்பாய் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் திருத்தணியின் சுவாமிநாதன் பாடியுள்ள பாடலை.

திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசலிக்கா சகாய மாதா திருத்தல பேராலய 146 ஆண்டு பங்கு பெருவிழாவில் இன்று முற்பகல் 11:15 எதை தேடுகிறீர்கள், எதை விற்கப் போகிறீர்கள் என்னும் தலைப்பில் மறையுரை கருத்துக்கள். மாலை 5:45 திருவிழா திருப்பலி, இரவு 7 உலக மீட்பரின் மின்னலங்கார தேர்பவனி. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் ஆனந்த ராகத்தில். இனி கேட்கலாம் சாரா நவ்ரோஜி பாடிய பாடலை.

குமாரபாளையம் தென்பண்டரிபுரம் விட்டலபுரி அருள்மிகு பாண்டுரங்கர் திருக்கோவில் 99வது ஆண்டு ஏகாதசி மகோத்சவத்தில் காலை 7 மணிக்கு காவிரி தீர்த்தம் கொண்டு வருதல், கருட தரிசனம், மதியம் 12 மணிக்கு அபிஷேகம், ஆராதனை. ஆனந்த ராகத்தில் இனி கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம்
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: வணிக வேளாண்மை. வேளாண் பெருமக்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தானே மதிப்பு கூட்டி நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய லாபம் யதார்த்தமாக கிடைக்கும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ்.

0: அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான இளைஞரை சந்திக்க போறோம். வணக்கம் சசிகாந்த்.
2: வணக்கம் சார்.
1: என்ன படிச்சிருக்கீங்க சசிகாந்த்? நீங்க
2: பிஇ முடிச்சிருக்கேன் சார், 2016 முடிச்சேன். முடிச்சுட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் சார் சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு வீட்டுல நடந்துச்சு. பரம்பரை விவசாய குடும்பம் தான். ஊரு பக்கத்துல திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து உளுந்து வந்து ஒரு 4 மூட்டை வந்து கிடைச்சது. நம்ம அறுவடை பண்ணோம். அதுல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி போயிட்டு கம்பெனில போயிட்டு போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. உளுந்து போட்டுட்டு வெளியில வரும்போது அம்மா போன் பண்ணி என்ன சொன்னாங்க, உளுந்து இப்பதான் புதுசா அறுத்திருக்கும், அதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, வரும்போது ஒரு 2 கிலோ உளுந்து கடையில வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து கருப்பு உளுந்து தான் கொடுத்தது, 1.60 ரூபாய்க்கு கொடுத்தேன் கம்பெனில. அதே உளுந்து நான் வெள்ளையா கடையில வாங்கும் போது 120 ரூபாய்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் கிலோக்கு. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, வாங்கி சாப்பிடற மக்களுக்கும் தெரியாம அதை விளைவிக்கிற

0: அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, வாங்கி சாப்பிடுற மக்களுக்கும் தெரியாம அதை விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் தெரியாம இடையில கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் வந்து ஒரு பிளாக் கோல்டு போல வந்து மறைமுக ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சரி, அப்ப இது ஏன் நம்ம வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் நிலம் அது.
1: இப்ப நிலா அமுது தொடங்கின பிறகு நீங்க நேரடியாக விற்பனை செய்யறீங்களா? ஏன்னா அந்த 60 ரூபா 120 ரூபா அந்த வித்தியாசம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 60 ரூபா தான் உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாற்றத்தை எப்படி குறையா சரி பண்ணிக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க?
0: நம்ம வந்து டைரக்டா விவசாயிகள்கிட்டே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். அறுவடை பண்ணி அவங்க கொடுத்தா மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து வண்டி சார்ஜும் எந்த ஒரு இதுமே இல்லை.
1: ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியா மாறணும் இல்லீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு போஸ்டர் ஒன்னு பார்த்தேன், பேக்கேஜ் மாதிரி எல்லாம் வேற போடுறீங்க.
0: ஒண்ணு இல்லைங்க சார், இப்போ சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், அவங்களோட பிரான்சைஸ் கொடுக்கற மாதிரி இருந்தா குறைஞ்சபட்சம் முதலீடு நீங்க 2 லட்சம் ரூபாய் பண்ணணும் சொல்லுவாங்க இல்லைங்க சார். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல சார். 2 லட்சம்ன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் இருந்தா நம்மளும் ஒரு தொழில் முனைவரா மாறணும்ன்ற ஒரு இதை ஏன் நான் மக்கள்கிட்ட கொண்டு போக கூடாதுக்காக தான் சார் அந்த இதையே நான் ஆரம்பிச்சேன்.
1: என்னங்க 1000 ரூபாய்க்கு என்னென்ன பேக்கேஜ்?
0: மாப்பிள்ள சம்பா வந்து கிலோ 65 ரூபாய் கிடைக்கும் சார். கருப்பு கவனி வந்து கிலோ 75 ரூபாய் சார்.
1: என்ன ரொம்ப கம்மியா சொல்றீங்களா? விலை கம்மியா இருந்துச்சுன்னா தரமானதா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துருது.
0: அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு கடமைப்படுறேன் சார்.
1: சொல்லுங்க.
0: என்கிட்ட நெல் இருக்குங்க சார். நெல் வந்து நானே இங்க பக்கத்துல மில்லில் வந்து அரைச்சுதான் கொடுக்குறேன்.
1: அந்த மதிப்பு கூட்டல நீங்களே பண்றீங்க?
0: நானே பண்ணி கொடுக்குறேன் சார்.
1: 1000 ரூபாய்க்கு இப்ப மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி எத்தனை கிலோங்க? அதே மாதிரி சாப்பாடு அரிசி அந்த பேக்கேஜ் குள்ள இருக்கு.
0: சாப்பாடு அரிசி வந்து நம்ம அன்றாட வெள்ள சாதத்துக்கு வந்து தூய மல்லி இருக்குங்க சார், மைசூர் மல்லி இருக்குது, பூங்காறு அரிசி இருக்குது, சிவன் சம்பா, தங்க சம்பா இருக்குது சார். இது எல்லாமே வந்து என்கிட்ட கிலோ 100 ரூபாய்க்குள்ளதான் சார் நான் சேல் பண்றேன்.
1: அதனால இது சாத்தியப்படுது. இது ஒரு வகையான விற்பனை யுக்தின்னு சொல்லலாம்.
0: விற்பனை யுக்தியும் தாண்டி சார் சின்ன ஒரு திட்டம் வச்சிருங்க, சொல்லாமா சார்?
1: சொல்லுங்களேன்.
0: நீங்க மாப்பிள்ளை சம்பா 1 கிலோ 70 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்க சார். 70 ரூபாய்னா சார் நீங்க 1 கிலோக்கு வந்து நீங்க 70 ரூபாய் விற்க தேவை சார், அது வந்து உங்களுக்கு நஷ்டம் அடையும். அதை வந்து நீங்க 250 கிராம் 250 கிராம் 1 கிலோ 4 பங்கா பிரிங்க சார். அப்ப நீங்க வந்து சார் நீங்க 1 கிலோ என்கிட்ட நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வச்சுங்க சார், 1/4 கிலோ வந்து நீங்க வெறும் 25 ரூபாய்க்கு விற்கலாம் சார். அப்ப அந்த 4 போர்ஷனை வந்து நீங்க 25 ரூபாய் உங்களுக்கு வந்து 100 ரூபான்னு வருமா சார். அப்ப வந்து நீங்க என்கிட்ட வந்து நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 10 ரூபாய் கழிச்சா கூட நிகர லாபம் 20 ரூபாய் நிக்குமா சார்.
1: எல்லா விவசாயிகளும் உங்களை மாதிரி கொஞ்சம் வியாபாரியா யோசிக்கணும், இது ரொம்ப முக்கியம்.
0: கார்ப்பரேட் கம்பெனி எங்க கிட்ட இருந்துதான் பொருள் வாங்கிதான் அவங்க அதை வேல்யூ அடிஷன் பேர்ல வந்து பாலிஷ் பண்ணி புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி தான் சேல் பண்ண. அவங்க கிட்ட போறவங்க ஏன் எங்களை போல விவசாயிகள் கிட்ட வந்து வாங்குறதுல தயக்கம் காட்டுறாங்கறதுதான் சார் தெரியல.
1: ஒரு நல்ல முயற்சி. உங்க வயது என்னங்க சசிகாந்த்?
0: 33ங்க சார்.
1: 33 வயதுல இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட இந்த தொழில இறங்கி செஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க இன்னும் மென்மேலும் இந்த துறையில நீங்க வளரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசைங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்ல தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, திருவண்ணாமலை சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 97 94 64 67. இது வந்து சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 97 94 64 67. திருவண்ணாமலையில இருந்தாலும் தொலைபேசியில் அழைத்தவுடன் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி, வணக்கம்ங்க.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
2: உழவர் பெருமக்களே, உற்பத்தியில் எந்த அளவிற்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு விற்பனையிலும் கவனம் செலுத்தினால் விண்ணை தொடும் அளவு லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை வலியுறுத்தி கூறியது திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்கள் பங்கேற்ற வணிக வேளாண்மை. ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வணிக வேளாண்மை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நாளை திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை 3 நாட்கள் வெண்பன்றி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இதில் வெண்பன்றி பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம், ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்ய அறிவியல் ரீதியிலான வெண்பன்றி வளர்ப்பு மற்றும் உடல் நல மேலாண்மை முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் வெண்பன்றி வளர்ப்பு சார்ந்த அனைத்து தகவல்கள், பண்ணையாளர்களுடன் நேரடி கலந்துரையாடல், பண்ணை மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள், ஊட்டச்சத்து மற்றும் உணவளிப்பு மேலாண்மை, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்புடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நேரடியாக தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும். இந்த பயிற்சியில் புதிதாக வெண்பன்றி வளர்ப்பு

வளர்ப்பை தொடங்க விரும்புவோர் சிறிய மற்றும் நடுத்தர பண்ணையாளர்களும் கலந்து கொள்ளலாம். பயிற்சியின் சிறப்பு அம்சமாக தங்கும் வசதி, உணவு ஏற்பாடு செய்து தரப்படும், பங்கேற்பு சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள 86 67 39 54 22. என் மீண்டும் ஒருமுறை 86 67 39 54 22. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி வளம்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மையம் ஜீயபுரத்தில் நாளை 27ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வரும் புதன்கிழமை வரை 3 நாட்களுக்கு நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 500 ரூபாய். ஆர்வமுள்ள உழவர் பெருமக்கள் 97 90 59 76 02. ஏன் மீண்டும் ஒருமுறை 97 90 59 76 02 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று 7:25 உழவர் உலகத்தில் எல் நினோ எதிர்கொள்ளலாம் உழவர் பெருமக்களே நேர்முகம். பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட

0: வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்பு நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்ச்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டு

0: அடர்த்தி காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாண்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: வானில் நீந்தும் நிலவுக்கு செல்லும் திட்டத்தை சாத்தியமாக்கியது அப்பல்லோ திட்டங்கள். நிலவினை ஆராயும் விண் பயண திட்டத்தில் 9வது மனிதரை ஏற்றிச் சென்ற 4வது திட்டம் அப்பல்லோ 15 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1971 ஜூலை 26 தொடங்கிய இத்திட்டம் ஆகஸ்ட் 7 நிறைவுற்றது. இதுவே மனிதர் பயணித்த விண் திட்டங்களில் பெருத்த வெற்றியை அளித்த திட்டம் என்று நாசா கூறியது. எழுத்தாளர் வாசந்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், பயணக்கட்டுரைகள் என 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். இந்தியா டுடேயின் தமிழ் பதிப்பின் ஆசிரியராக 9 வெற்றிகரமாக பணியாற்றி துணிச்சலான பத்திரிகையாளர் என்ற முத்திரையை பதித்தவர். பல வெளிநாட்டு இலக்கிய அமைப்புகள், எழுத்தாளர் மாநாடுகள், சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு இந்திய நாட்டின் கலை கலாச்சாரத்தை சிறப்பாக பரப்பியவர். வாசந்தியின் சிறுகதைகள் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளது. மௌனப்புயல், ஆகாச வீடுகள் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளன. இலக்கியத்துக்காக நோபல் பரிசு, பிக்மாலியன் என்ற படத்தின் திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருது என 2 விருதுகளையும் பெற்ற ஒரே படைப்பாளியான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1856 இவரது அனைத்து படைப்புகளுமே சமூகத்தில் நிலவி வரும் சிக்கல்களை பிரதிபலித்தன. நாவலாசிரியர், கதாசிரியர், விமர்சகர், கடிதவியலாளர் என பன்முகத்திறன் கொண்ட ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தள்ளாத வயதிலும் படிப்பதையும் எழுதுவதையும் நிறுத்தவில்லை. இந்திய திரையுலகின் முன்னணி பிதாமகர்களில் ஒருவரான B.R. பந்துலுவின் பிறந்த தினம் இன்று.

0: ஆண்டு 1911 அவரது இயக்கத்தில் உருவான வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன் ஆகியவை காலத்தால் மறக்க முடியாதவை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கலர்படமாகும். அதேபோல கன்னடத்தின் முதல் வண்ணப்படமான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு படத்தையும் பந்துலுவே தயாரித்து இயக்கினார். சிவாஜியும் அவரும் இணைந்து கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், சபாஷ் மீனா, பலே பாண்டியா, முதல் தேதி, தங்கமலை ரகசியம் ஆகிய படங்கள் பெரும் வெற்றி பெற்றவையாகும். எம்ஜிஆருடன் இணைந்து 1001, ரகசிய போலீஸ் 115, தேடி வந்த மாப்பிள்ளை, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய படங்களை கொடுத்தவர் பி ஆர் பந்துலு. பிறமொழி இயக்குநர் ஒருவர் தமிழில் சுதந்திர போராட்ட வரலாற்றை மிகச்சரியாகவும் சிறப்பாகவும் வெளிப்படுத்தியுள்ளார் என்பது வியப்புக்குரியது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை பார்த்த பிரதமர் இந்திரா காந்தி நெகிழ்ந்து போய் இந்த படத்துக்கு நிரந்தர வரிவிலக்கு அளிக்க உத்தரவிட்டார். கார்கில் போரின் வெற்றி திருநாள் இன்று. பாரதம் தாங்கிய விழுப்புண், கார்கில் யுத்தம் முடிந்து பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டாலும் நேற்று நடந்தது போல நிகழ்வுகள் அனைத்தும் இன்னும் நம் கண்முன்னே நிழலாடுகிறது. கார்கில் லடாக் பகுதியில் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விரட்ட இந்தியா அமைத்த திட்டம் ஆபரேஷன் விஜய் உயரமான மலைத்தொடர்களில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு 527 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தார்கள். இந்தியா வெற்றி வாகை சூடியது. நாட்டுக்காக கார்கிலில் இன்னுயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாள் இன்று. கார்கில் வெற்றியை கொண்டாடும் நாள் இன்று.
1: இன்கிலாப் ஜிந்தாபாத்.

0: நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலகத்தோட தலை சிறந்த தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஞானம் அமைதி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் முகவரியா இருந்தவர். ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டு திண்ணையில தன்னோட மாணவர்களோட அமர்ந்து பேசிட்டு இருந்தாராம். ஏதோ காரணத்துக்காக சாக்ரட்டிஸோட மனைவி அவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சாங்களாம். ஆனா சாக்ரட்டிஸ் வழக்கம் போல ரொம்ப பொறுமையா இருந்தாரு. இத பார்த்து அவருடைய மனைவிக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துச்சாம். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவரோட தலையில ஊத்துனாங்களாம். அப்ப கூட சாக்ரட்டிஸ் முகத்தை தொடச்சிட்டு ரொம்ப அமைதியா, இடிக்கு பிறகு மழங்கிறது இயல்புதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். பாத்தீங்களா, கோபம் அப்படிங்கறது எதுக்குமே வந்து ஒரு விடை கிடையாது.

கொஞ்சம் மாத்தி யோசிச்சா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியா மாறும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேலை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

சில்லுன்னு வீசுற காத்து, மண்ணோட வாசம், கருத்த மேகம், நின்னு புளிகிற மலை, இதுதான் மழைக்காலத்துல நாம பார்த்து அனுபவிச்சது. முன்பெல்லாம் மழை பெஞ்சுன்னா 3 to 4 நாட்களுக்கு நின்னு சோன்னு பெஞ்சிட்டே இருக்கும். நாமளே பெரும்பாலும் யோசிப்போம், அடிச்சா கட கடன்னு மழை பெஞ்சு நின்னுட வேண்டியது தானே. இப்படி நசநசன் பெஞ்சிட்டு இருந்தா எப்படி வேலையில செய்யறது? இப்படி நாம பேசினது மேகங்களுக்கு கேட்டுடுச்சு போல. அதான் அதுங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுங்க. மேகங்களுக்கான மீட்டிங்ல ஒரு குட்டி மேகம் சொல்லி புலம்பி இருக்குது. என்னன்னா, இந்த மனிதர்கள் இயற்கைக்கு முரணா எல்லா வேலையையும் செஞ்சுபிட்டு மழைய சீக்கிரமா வேற பெய்ய சொல்லி டார்ச்சர் பண்றாங்கய்யா. அதுல வேற புவிய வெப்பமடைய வச்சுட்டாங்க, வளிமண்டலத்துல ஈரப்பதத்தையும் அதிகரிச்சுட்டாங்க, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரியான வாயுக்களுடைய அளவையும் அதிகரிச்சுட்டாங்க. மேகங்களுக்கு புழுக்கமும் அதிகமாயிடுச்சு, வெப்பமும் அதிகரிச்சிடுச்சு. இந்த புழுக்கத்தை போக்க ஒரே வழி எல்லா தண்ணியையும் அண்டாவை கவுக்குற மாதிரி கவுத்து கொட்டிட்டு அமைதியா இருக்கிறது தான். அப்படி குட்டி மேகம் சொல்ல மத்த எல்லா மேகங்களும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் போடுச்சுங்க. இப்படித்தான் அங்க இருந்த குமுலோநிம்பஸ்ங்கிற ஒரு மேகம் சொல்லி இருக்குது, நான் பாட்டுக்கும் அமைதியாத்தான் நிம்போ ஸ்டேட்டஸ்ங்கிற பேர்ல தவழ்ந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்து தரையிலிருந்து வெப்பமான காத்து குப்புன்னு மேல அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தூவி விடலான்னு நினைக்கலதான் இந்த மாதிரி நடந்துச்சு. அவ்வளவு ஏன், நான் மேல இருந்து தூவுன தண்ணி திரும்பவும் எனக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இது எவ்வளவு பெரிய காண்டை ஏற்படுத்தும். அதனாலதான் சூடு தாங்க முடியாம நான் வந்து குமுலோ நிம்பஸ்ங்கிற ஒரு மேகமா உயிர் பெற்று அந்த தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டிட்டேன். இப்ப நிம்மதியா இருக்கையா அப்படின்னு சொல்லுதுங்க. அதாவது ஒரு அகலமான பாட்டுல மழை அடிக்கும் போது வச்சுட்டோம்ல, அந்த மழை நீர் வந்து எவ்வளவு சேகரமாகிறது அப்படிங்கறத அந்த பாட்டில வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். அப்படி மெஷர் பண்ணும்போது 10 சென்டிமீட்டருக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம வந்து கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு செல்லப்பிள்ளையா இருந்த மேக கூட்டங்கள் நாம கடுப்பேத்தி விட்டதால வந்த விளைவு, நிறைய நேரங்கள்ல பெருமேக வெடிப்பை ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்காகவும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தி மனித இழப்பையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துதுங்க. இந்த மேக வெடிப்பு பெரும்பாலும் மலைப்பாங்கன பகுதிகளில் ஏற்படும். இப்பெல்லாம் சமவெளி பகுதிகளிலையும் இது சாத்தியமாகி இருக்குதுங்க. இதுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்க முன்வந்தாலும் அதை வாங்க இந்த மேகங்கள் வந்து முன்வர்றது இல்லைங்க. இந்த மேக வெடிப்பு மாதிரியான கோபம் எல்லாம் எப்பப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்க, இந்தியா பூமியிலிருந்து 35,786 கிலோமீட்டர் உயரத்துல புவி நிலை சுற்றுப்பாதையில இன்சாட் 3D or 3DS செயற்கைக்கோள்களை நிலை நிறுத்தி இருக்குதுங்க. அது மேகத்தோட வெப்பநிலை, அதோடைய உயரம், சூரிய ஆற்றலுடைய அலை நீள கற்றை அளவீடு செய்யுதுங்க. இஸ்ரோவுடைய நேத்ரா அல்காரிதம் மேகத்தோடைய கூலிங் ரேட்டை வந்து கணக்கிட்டு மேக முன்னாடியே முன்னறிப்பு செய்ய உதவுதுங்க. என்னதான் செஞ்சாலும் மேகத்தோட கோபத்தை குறைக்கணும்னா நாம இயற்கையா வச்சுக்கணும். சோன்னு பெஞ்சுகிட்டு இருந்த மேகம் மெதுவா குறைஞ்சு ஒரே நேரத்துல கொட்டிச்சு. ஆனா இப்ப அதனுடைய நிலை வந்து மாறிடுச்சுங்க. இந்த மலையை நம்பி மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் தாகத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். பூமியானது வறட்சியை தாங்க முடியாமலும் மரம் செடி கொடிகள் எல்லாம் தண்ணீர் பார்க்காமலும் தவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால அண்ணன் வந்திருக்காக, அன்னுடைய முன்னோர் குரங்கு வந்திருக்காக, அவங்களுடைய முன்னோர் பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாமா மின்னல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது

0: தொலைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகளில் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கார்கில் வார் டைம்ல நான் கேப்டனா 2121 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சு. அப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போரை வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்றைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையர்டான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
0: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 53rd ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன்

கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், இமாச்சலப் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ் டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 12க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

102.1. ஏழு மணி 25 நிமிஷம் ஆகுது. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை கூட்டிட்டு எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? விடுமுறை பயனுள்ளதாகவும் இருக்கணும், அதே சமயம் பொழுதுபோக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நினைவின் நிழல்கள் நூல் அறிமுக விழா இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி உறையூர் அரபிந்தோ இன்டர்நேஷனல் பள்ளியில 6:30 இந்த விழா வந்து இருக்கு. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கலாம். கலையால் உயர்வோம், திறமையால் ஒளிர்வோம். இலவச கலை பயிற்சி வகுப்புல சேர திருச்சிராப்பள்ளி மாவட்ட மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. தமிழக அரசோட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நம்ம திருச்சி மாவட்டத்தில் 5-16 வயது உடைய மாணவ மாணவிகளுக்கு இலவச கலை பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா 94-86-91-73-36 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் காலை மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்கள்

0: எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
4: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் திருவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
3: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
6: லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெச்சியில் தங்க பட்டயம், என்ன எழுதியிருக்கிறது? படி.
7: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசிற்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
6: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
7: வா, போகலாம்.
5: தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம்.

0: அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
1: இனிமையான பாடல்களை காலை மலர்ல கேட்டு உற்சாகமா இருக்கீங்களா? உங்க உற்சாகத்தை இன்னும் அதிகமாக்க காலை மலர்ல இப்ப வருது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மனச்சிதைவு நோய்ங்கிறது என்ன, அந்த நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், மனச்சிதைவு நோயை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு பாக்குறோம்னா மனச்சிதைவு நோய்னு சொல்லுவாங்க. சோ இந்த நோய் தான் வந்து தீவிர மனநோயின் வகையில முக்கியமான ஒரு நோய். இந்த நோய் வர ஒரு பர்சனுக்கு தனக்கு நோய் இருக்கு அப்படின்ற உணர்வு இருக்காது, இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போய் எனக்கு காய்ச்சல் தலைவலினா எனக்கு காய்ச்சலா இருக்கு, எனக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஸ்கிசோஃப்ரினியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த உணர்வுன்றது கண்டிப்பா இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களோட உலகமே மாறி போயிருக்கும். என்ன ஆயிருக்கும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நம்மளை சுத்தி தான் நடக்குதுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதனால நம்மளையே எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, நமக்கு எதிர்ப்பா சதி நடக்குது, நமக்கு எதிர்ப்பா செய்வினை வச்சிருக்காங்க. செய்வின கோளாறுன்னு சொல்லுவாங்க சில கிராமத்துல இருந்து வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்குள்ள கடவுள் இருக்காங்க, இல்ல நான் தான் கடவுள், நான் இப்படி எல்லாம் பண்றேன், என்னை இதுக்காக தான் டார்கெட் பண்றாங்க, கவர்மெண்ட் என்னையவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு பாடிக்குள்ள ஒரு சிப்

சிப்பு வச்சிருக்காங்க, அதை வச்சு என்னை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் எல்லாம் என்னை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட உடம்புல இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக நம்ம பிசிஜி இன்ஜெக்ஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டு நம்ம எல்லாருக்குமே அந்த தழும்பு இருக்கும். அந்த தழும்பு காமிச்சு பார்த்தீங்களா, இந்த தழும்புக்குள்ள தான் அந்த ஊசியை போட்டு அதை வச்சு தான் என்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். இதை மாதிரி நிறைய டெலியூஷன்ஸ் வரும். இதை டெலியூஷன்னு சொல்லுவோம். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு அவங்க ஆணிப்பூர்வமாக நம்புவாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம எவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. இது இல்லாம அவங்களுக்கு யாரும் இல்லாத போது நிறைய பேரோட பேச்சு குரல்கள் கேட்கும். யாரோ தெரிஞ்ச குரலா இருக்கலாம், தெரியாத குரலா இருக்கலாம், அவங்க கிட்ட பேசுவாங்க. பேசி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்ல இவன் இப்படி பண்றான் பாரு, அப்படி பண்றான் பாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். இதனால வரக்கூடிய விளைவுகள்ல அவங்களுக்கு ஈவன்

0: ப்ரெஷரை கொடுக்கும். இதனால வரக்கூடிய விளைவுகள்ல அவங்களுக்கு ஈவன் தற்கொலை எண்ணங்கள் கூட வரலாம். இல்ல அந்த குரல் வந்து நீலாம் எதுக்கு உயிரோட இருக்க போய் செத்துருன்னுலாம் சொன்னா அது மாதிரியான சூயிசைட் அட்டம்ஸ் பண்றவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தீவிர மனநோய் தான் கிசோஃப்ரெனியா. இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இப்போ உண்டு, மருந்து மாத்திரைகள் உண்டு, ஊசி வழியா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்ல மாடிஃபைடு எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மின் அதிர்வு சிகிச்சை. முன்னாடி எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். 5 நிமிஷம் அனஸ்தீஷியா கொடுத்தமா, மைல்டா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்றோமா, அதுல இருந்து அவங்க ரெக்கவரியை நம்மளால வந்து ஏற்படுத்த முடியும். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மனசிதைவ நோய் இருக்கிறவங்களை கொண்டு போய் கோயில்ல விடுறது, தர்காவில விடுறது, சர்ச்சில் விடுறதுன்னா இருக்கும். இல்லை அவங்கள பார்த்தாலே வித்தியாசமா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் இப்பெல்லாம் இல்லை, நீங்க வந்து எனக்கு மனசிதைவ நோய் இருக்கா அப்படின்னு நான் சொன்னாதான் தெரியுன்ற அளவுக்கு யாரு என்னன்ற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு மாத்திரை மருந்துகள் உண்டு. மாத்திரை மருந்துகள் எடுத்து அவங்களோட லைஃபை நார்மலா லீட் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும், வேலை பார்த்துக்க முடியும், எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஸோ நீ பண்ண வேண்டியது என்னன்னா அவங்களால இதை உணர முடியாது. நீங்க யாருக்கோ ஒரு மனசிதைவு நோய் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறீங்க, யாரோ தனியா பேசிட்டே இருக்காங்க, வித்தியாசமா பேசுறாங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அவங்க வாழ்க்கைக்கு நீங்க பண்ற பெரிய உதவியா இருக்கும்.
1: தாய்மார்களுக்கான மனநல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ஏழு மணி 41 நிமிஷம் ஆகுது. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியாச்சு. இந்த கணக்கெடுப்பு பணியில சுய கணக்கெடுப்பு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய வீட்டு தகவல்களை தாங்களே இணையதளம் மூலமா பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான இணையதள முகவரி se.census.gov.in அப்படிங்கிறது துறையில தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிஞ்சவங்களுக்கு 2027ஆம் ஆண்டுக்கு பத்ம விருதுகள் பெற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாதனை புரிந்த வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பத்திற்கான இணையதளம் awards.gov.in அப்படிங்கிறது தான். இந்த விண்ணப்ப படிவத்தை இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் காலை மலர்.

0: மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெப்படைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ், தில்லை நகர், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: காலைமலர் நிகழ்ச்சியில் நீ தெரிஞ்சுக்க போறோம் தங்கம் வெள்ளியோட விலை நிலவரம். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 240 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் லிட்டர் 1 108.23 ரூபாய்க்கும், டீசல் லிட்டர் 1 99.55 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட தன்னார்வ பயிலும் வட்டம் சார்பில் பயிற்சி வகுப்புகள் நடத்திட சிறந்த பயிற்றுநர்களை தேவைப்படும்.

படுறாங்களாம். விருப்பமுள்ள நபர்கள் 94, 99, 5, 59, 2 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் தங்களுடைய சுய விவரத்தினை இந்த மாதம் 31 தேதிக்குள்ள அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கும். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப இருக்காங்களாம். இதுக்கு விண்ணப்பிக்க விரும்புறவங்க திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல பார்வையிடலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்
4: ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னென்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது. அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டேன்.

0: இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம், பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: காலமல நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலைநிலவரம். தக்காளி கிலோ ஒன்று 20 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 64, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 56, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 40 ரூபாய், பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 50, கருணைக்கிழங்கு 96, சேனைக்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 34, கேரட் கிலோ ஒன்று 110, பீட்ரூட் 50 ரூபாய், பச்சை பட்டாணி 180, காலிஃபிளவர் பூ ஒன்று 50, எலுமிச்சை பழம் ஒன்று 5, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம். கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலுடைய அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலுடைய சில பகுதிகளில் சூறாவளி காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலோட காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது. திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய காலை மலர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மெய்நிகர் வழிகாட்டி தளத்தை தொடங்கி வைத்தார். 1999 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்திய ஆயுதப்படைகளின் துணிச்சல், தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் மன உறுதி தாய்நாட்டிற்காக நாம் தொடர் சாதனைகளை புரிவதற்கான பாதையை வகுத்து அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மருத்துவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் உள்ள ராணுவத்தினருக்கான கிளினிக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கார்கில் போரில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் குறித்து விளக்கும் அஞ்சல் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தன. கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கார்கில் போரில் பங்கேற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: MBBS BDS மருத்துவ படிப்பு கலந்தாய்விற்கு இணையவழியில் விண்ணப்பிப்பதற்கு மேலும் 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் நாளை பிற்பகல் 3 மணி வரை மாணாக்கர் tnmedicalselection.org இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூரில் மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு 7 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 1449 பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் தெரு நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி முகாமை

ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். வாரந்தோறும் இத்தகைய முகாம்களை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரையில் இன்று மாலை நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேவை அபாரமாக வென்று மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான இதய ராகம் நிகழ்ச்சி. இதய ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 938-546-1 என்ற வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். திருச்செவம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சியில முதல் பாடலா எங்களுக்கு வந்து ஜெயிலர் படத்துல இருந்து பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் போலம்பட்டியிலிருந்து ஆர் ரோஜா கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நாமளும் கேட்டு ரசிக்கலாமா?

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். Autonomous Counseling Code 3805.
8: Vandachi, vandachi, tirchi, Sarada Saadi.
9: Sarada Skilli Aadi, Classic Thallupadi.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
13: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
14: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
13: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
14: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

8:12 ஆயிடுச்சு. இதய ராகம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல கேட்டிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்துல இருந்துன்னா, விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து எங்களுக்கு விடாமுயற்சி பாட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், தருண், சமிதா இவங்க எல்லாரும் தான். இவங்களுக்காக அந்த விருப்ப பாடல் நாமளும் கேட்டு ரசிக்கலாமா?

கார்கில் வெற்றி தின சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் ஒரு முக்கியமானவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கார்கில் போரில் பங்கெடுத்த மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களை இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். சார், முதல்ல உங்களுடைய இராணுவ அனுபவத்தை முதல்ல சொல்லுங்க. எப்போ இராணுவத்தில் இணைந்தீங்க, எவ்வளவு நாள் அனுபவம், முதல்ல அதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்கிலுக்கு வரலாம்.
1: நமஸ்காரம். இப்போ இராணுவத்தில் நான் ஒரு 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ளஸ் 4 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்குது. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, மொத்தம் ஒரு 41 இயர்ஸ் ஆர்மியில், 16.5 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இம்மிடியட்லி ஆஃப்டர் 11th கிளாஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம டென்யூர் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு டைரெக்ட்லி ராஜஸ்தான் டெசர்ட்டில் போட்டு விட்டாச்சு. மிட்ஸ் ஆஃப் தி டெசர்ட், கங்கா நகரம் ஃபுல் டெசர்ட் தான். அது முடிஞ்ச ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன், பிடெக் டிகிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அகெயின் டெசர்ட்ல திருப்பி போட்டு அது முடிஞ்ச டிஎஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி முடியும். அது முடிஞ்சிட்டு ஐ காட் போஸ்ட் டு வேலி, ஸ்ரீநகர் வேலி. ரொம்ப ஆசமாயில் ஆல்ரெடி அங்கே ரொம்ப மிலிட்டன்சி இருக்குது, டெரரிசம் ரொம்ப இருக்குது. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆன்டி இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டேன். காந்தர்பல் சோப்போர் ஏரியா நாங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சு, மோஸ்ட் ஹாட்டஸ்ட் ஏரியா ஃபார் மிலிட்டன்சி,
0: ஹாட்டஸ்ட்
1: ஏரியா. லாட் ஆஃப் கில்லிங்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் ஃபேமிலியில் எல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அவர். தட் வாஸ் தி டஃபஸ்ட் டைம். மிலிட்டன்சி வாஸ் ஃபுல் கிரிப் இன் காஷ்மீர் வேலியில். தட் வாஸ் 1996-97 ஜாயின் பண்ணிட்டு 1998 நவம்பர் வரை விபர் தேர். சடன்லி நவம்பரில் கால் வந்திருக்கேன், யூ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்ரீநகர் ஏரியா டு லே. இப்போ ஐ வாஸ் இன் பிரிகேட், ஒரு பிரிகேடர், 17th இன்ஃபென்ட்ரி பிரிகேடோட நான் பிரிகேட் மேஜர், அதுதான் அப்பாயின்மெண்ட். அப்போ என்ன பேர், ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர். பிரிகேடோட எல்லா ஆப்ரேஷன்ஸுட கோஆர்டினேஷனும் பிளானிங்கும் நான் தான் பண்ணணும். இப்போ இது ஆர்டர் கிடைச்ச உடனே, ஜஸ்ட் பிஃபோர் ஜோஜிலா பாஸ் க்ளோசிங் வி ரீச்ட் கார்கில். அப்போ ஜோஜிலா பாஸ்

0: ஃப்ரம் நவம்பர் டில் நெக்ஸ்ட் மே ஃபுல் க்ளோஸ்,
1: 6 மாதம்.
0: 6 மாதம். ஸோ இஃப் யூ டோன்ட் கிராஸ் சுஜிலா பாஸ் யூ வில் கெட் ஸ்டக் இன்சைட். அங்கே திருப்பி வர முடியாது. தென் யூ ஃபினிஷ்ட், யூ கான் சர்வைவ். ஒன்லி ஒன்றுமே இல்லை அங்கே சர்வைவ் பண்ணுறதுக்கு. யூ கான் கம் திஸ் சைட் தட் சைட். ஸோ சம்மோ யூ கிராஸ் அண்ட் வென் தட் சைட். ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் ஏப்ரல் அங்கே லடாக்கில் வி ஸ்டார்டட் ஹேபிடேட்டிங் ஆர் செல்ஸ். இட்ஸ் கால்ட் அக்ளமடைசேஷன் ப்ராசஸ் பண்ணி. இட்ஸ் ஓன்லி இன் ஏப்ரல் சம் இன்ஃபர்மேஷன் கேம், இங்கே ஒரு எனிமி இன்ட்ரூஷன் இருக்குது, தெர் இஸ் ஃபுட் மார்க் சீன் இன் தி ஃபுட் ஹில்ஸ் எக்ஸெட்ரா. இன்டிமேஷன் வந்துட்டு வென் தி ரெக்கி வாஸ் கமென்ஸ்ட், தட் இஸ் வென் வி ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்னிங் ஹியர், இட் இஸ் நாட் நார்மல்.
1: என்னவோ நடக்க போகுது,
0: எந்தவோ நடக்க போகுது. ஸோ லீவ் இட் அட் தட். ஸோ தட் இஸ் அது திருப்பி வரேன், ஹவு வார் ஸ்டார்டட்னு. பட் ஆஃப்டர் கார்கில் ஐ காட் செலக்டட் ஃபார் யூஎன் மிஷன்,
1: யுனைடெட் நேஷன்
0: மிஷனில் வென் டு சிரியா லியோன். அங்கே தான் ரெபல் வார்ஃபேர் ரொம்ப நடக்குது. டைமண்ட் கண்ட்ரி, டைமண்ட் பார்க்குறதுக்கு, டைமண்ட் கடக்கிறதுக்கு பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் லிபல் லாட் ஆஃப் வார்ஃபேர். அதில் யூஎன் மிஷன் போயிட்டு வி ட்ரை டு மினிமைஸ் தி ஃபைட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் சிவில் ஃபோர்ஸஸ். 1 இயர் அங்கே ஆஸ் யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வர் ஜோலி சர்வீஸ் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இமீடியட்லி வெண்ட் இன் டு ஆக்ஷன் அகெயின் ஆஃப் பராக்ரம். ரிமம்பர் அங்கே பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தாச்சு. இமீடியட்லி இந்தியன் ஆர்மி வாஸ் மொபிலைஸ்ட். வி வர் ஆன் த பார்டர் ஃபார் நியர்லி 1.5 இயர்ஸ் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன் டு கோ இன் சைட். அகெயின் டெசர்ட்டில் 52 டிகிரி டெம்பரேச்சர், 55 டிகிரி டெம்பரேச்சர், ஓப்பன் டெசர்ட்டில் டேங்க்ஸில் வி ஹவ் டு ஸ்டே, டெரிபிள் கண்டிஷன்ஸ்.
1: 52 டிகிரி,
0: சம்டைம்ஸ் இன் பீக் இல் டச் 55 டிகிரி.
1: அடேங்கப்பா,
0: சம்மரில் ஏப்ரல் மே ஜூனில் ஸோ ஆப்ரா ரெடி அங்கே மைன் லேன் பண்ண 14,000 miles வி லேட் அக்ராஸ் த பார்டர். அது முடிஞ்சு தென் ஐ காட் ப்ரொமோட்டட் தென் ஆர்மி ஹெட் குவார்டரில் இன் மோர் ஆஃப் HR ரிலேட்டட் ஜாப் வந்தாச்சு. தென் அங்கேருந்து போஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அகெயின் பேக் டு லே. திருப்பி லே வந்துட்டு தென் வி பிகேம் பிரிகேடியர், அப்புறம் மேஜர் ஜெனரல். அங்கே வெரி சீனியர் போஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஐ டிட் ஆல்சோ இன்ஜினியரிங் ஒர்க், டெவலப்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நேவி, அதுவும் பண்ணியிருக்கேன் சீஃப் இன்ஜினியர். ஸோ ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குது. அது லாஸ்ட்டில் வந்த சென்னையில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் தக்ஷின் பாரத் ஏரியா. இங்கே 5 ஸ்டேட்ஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா. அவட ஃபுல் மிலிட்ரியோட 5 ஸ்டேட்ஸ் என்டையர் மிலிட்ரியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்.
1: எப்போ நீங்கள் உங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க சார்?
0: 2023 அக்டோபரில்.
1: கிட்டத்தட்ட ஒரு 40-41 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக உங்களை அர்ப்பணித்த ஒரு பணி. இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்தித்து உங்கள்கிட்ட ஒரு வணக்கமும் சொல்கிறோம், வாழ்த்து பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நாட்டை பாதுகாத்ததில் உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. கார்கிலுக்கு வருவோம் சார். என்ன கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம், என்ன நடந்தது? உங்களை ரொம்ப அலர்ட்டாக இருக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, அதனுடைய அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
0: பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட எப்பளும் ஒரு ஹேட்ரட் இருக்குது. 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் டைம் வித்தின் நோ டைம் பாகிஸ்தான் அட்டாக்ட் காஷ்மீர். அப்போது இந்தியன் ஆர்மி போய் தே டிஃபீட்டட் தெம், த்ரூ தெம் அவுட் இல்லையா. ஃபஸ்ட் டிஃபீட் ஃபார் தெம். செகண்ட் டிஃபீட் 65 வாரில் அகெயின் தே கேம் அட்டாக்ட் இந்தியா. நம்ம போய் ஆல்மோஸ்ட் லாஹோர் கேப்சர் பண்ணியாச்சு. அகெயின் பிகாஸ் இந்திரா காந்தி டிசைட் நாட் டு ப்ரெஸ், வி அகெயின்ஸ் பேட் தெம். 71 அகெயின் தே ட்ரைட். அப்படி தான் பங்களாதேஷ் வார் நடந்திருக்கேன். They were occupying East Pakistan. Was Bangladesh today was East Pakistan then, illiya?
1: Aama.
0: Ah, East Pakistan, India's army, Manekshaw's leadership point, we threw out the Pakistan army, captured entire Pakistan army. Pakistan, Lieutenant General A.K. Niazi was surrendered and taken in surrendered mode. 93,000 prisoners were surrendered in front of Indian army and they were sent out. East Pakistan was converted to Bangladesh.
1: Bangladesh.
0: ஈ 3 லாஸ் பாகிஸ்தானுக்கு அவருக்கு தே கான் டாலரேட் இட், வாண்ட் டு டூ சம்திங் டு ரிட்ரீவ் தெம் செல்ஃப் ஃப்ரம் திஸ் டிஸ்ஆனர்.
1: மனசை குத்திடுச்சு அவங்களுக்கு,
0: குத்திடுச்சுக்க. ஸோ அவருக்கு ஒரு எனிமிட்டி, பர்மனன்ட் எனிமிட்டி இருக்குது அவருக்கு மனசில், தட் இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், இந்தியன் ஆர்மி ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம், அது ஒன்று இருக்குது. ஸோ திஸ் டைம் அவர் ஒரு டிசீட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் யூ ஆர் டூயிங் பஸ் டிப்ளோமசி, வேறு சைடில் அவர் டூயிங் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இல்லையா. அது பண்ணிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கேன், சைலண்ட்லி இன் தி கார்ப் ஆஃப் பீஸ் அவர் அவரோட சோல்ஜர்ஸ் இன் தி கார்ப் ஆஃப் சிவிலியன்ஸ் இன் டு ஏரியாஸ் அன்ஆக்குப்பைடு ஏரியாஸ்ல தேவ் சென்ட் அண்ட் ஆக்குப்பைடு. இப்போ கார்கில் லாட் ஏரியாஸ் ஆர் நாட் ஆக்குபைட் பை தி மிலிட்டரி. இட் இஸ் இம்பாசிபிள், இன்ஹியூமன் டு ஆக்கு.

0: celebrating this amazing great victory in the highest battlefields of the world. On the other hand, we are also remembering 500 plus soldiers who laid down their lives, sacrificed their lives.
1: 500 plus.
0: For achieving this victory for India. It's a day of honoring celebration and honoring sacrifice. Kargil Vijay Divas.
1: 500-க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம் ஒரு வணக்கம் செலுத்தி அவங்கள நினைவு கொள்ளணும். இன்னொரு பக்கம் நம்முடைய வெற்றியும் கூட.
0: நம்ம நேஷன் வில் ஆல்வேஸ் ரிமைன் இண்டேட்டட் ஃபார் தர் சாக்ரிஃபைஸ். அதில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலும் ரொம்ப இருக்குது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் பேர் அங்கே ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா சோல்ஜர்ஸ் டுக் பார்ட்.
1: அந்த 500 பேரில் எல்லா மாநிலத்து மக்களும் கூட இருந்திருப்பாங்க.
0: இருந்தாச்சு டெஃபினட். ஆல் ரிலீஜன், ஆல் கம்யூனிட்டி, ஆல் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் ஒன் இல்லையா? அண்ட் இட் கம்ஸ் டு எனிமி, இந்தியா இஸ் ஒன்.
1: எல்லோரும் இந்தியர்கள். அதில் அந்த போர் சமயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்?
0: ஒரு வார் ஃபைட்டிங் பண்ணும்போது ஒரு பிரிகேட் இருக்கு. தட் இஸ் ஒன் யூனிட் விச் கோஸ் டு வார். இப்போ என்ன பிரிகேடோட பேர்? 70 இன்ஃபென்ட்ரி பிரிகேட். ஆ பிரிகேடோட கீழே 2 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன்ஸ் இருக்கு. அதோட பிரிகேட் ஹெட் குவார்டரில் ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு பிரிகேட் கமாண்டர் இருக்கும், ஒரு டெப்டி கமாண்டர் இருக்கும். அதில் கீழே ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், ஆர் தட் டைம் இஸ் கால்ட் பிரிகேட் மேஜர். மை மெயின் ஜாப் என்ன? ஆ பிரிகேடோட டிப்ளாய்மெண்ட்டோட பிளானிங்கும் கமாண்டர் இன்ஸ்டியூட் அதோட ஸ்ட்ராட்டஜி மேக்கிங், ஒரு ரெக்கானசன்ஸ் மிஷன் பண்ணிவிட்டு இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இன்டெலிஜென்ஸ் சம்மரி மேக்கிங், ஆ இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு ப்ரிப்பேர் தி ஆப்ரேஷனல் பிளான், அதோட கோஆர்டினேஷன், அம்யூனேஷன் பிளான், ரொம்ப பிளானிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஓவர்சி தி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு வெரி வெரி ஹைலி ஆக்டிவ் ரோல் இன் த வார். ஸோ அது மாத்திரம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் கோஆர்டினேஷன் ரோல். பட் கார்கிலோட இஃப் யூ சி கார்கில், இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ரோட் ஹெட் டு ரீச் வேர் எனிமி வாஸ் ஆக்குப்பைங். அதோட பேஸ் மவுண்டனில் பேஸ் எத்திருக்கதும் யூ நீட் டு ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ் பை த்ரூ ஸ்னோ அண்ட் ரிவர் அண்ட் வாட்டர் அண்ட் ராக்ஸ்
1: எல்லாமே இருக்கும்.
0: ஓப்பனில் எல்லாம் இருக்கும். ஓப்பனில் அண்டர் எனிமி ஃபயர் யூ டு ட்ராவல். அப்போ தான் யூ வில் ரீச் தி பேஸ் ஆஃப் தி மவுண்டன். ஆ பேஸோட மவுண்டனில் யூ டு கிளைம்ப் அனதர் 3 days டு ரீச் த டாப் வேர் யூ டூ தி அட்டாக் ஆன் தி எனிமி. திஸ் இட் செல்ஃப் இஸ் எனஃப்
1: ஃபார்
0: அ சோல்ஜர் டு இல்லையா?
1: ஆமாம்.
0: இது பண்ணிட்டு அந்த தென் யூ டு அட்டாக் தி எனிமி அண்ட் கேப்சரும். இமேஜின் தி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர் ஒரு சோல்ஜருக்கு வேணும். அது பண்ணுறதுக்கு ஒரு ஆர்மிக்கு மோட்டிவேஷன் வேணும், மொரால் வேணும். எப்படி பண்ண முடியும் அதுக்கு? தாட் ஆர் தி சேலஞ்சஸ் அண்டர் விச் ஆஸ் அ பிரிகேட் மேஜர் ஐ டு ஆப்ரேட்.
1: உங்கள் கண்ட்ரோலில் இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
0: ஸ்டார்டிங்கில் வி வர் அ ஸ்மால் ஃபோர்ஸ். வி பேர்லி ஹேட் 2 half battalions. அதுவும் டோட்டல் அபவுட் 300-400 பீப்புள். பட் வி ரியலைஸ் அங்கே இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் வந்த 4-5 people சிட்டிங். பாகிஸ்தான் ஆர்மியோட ஃபுல் பட்டாலியன் அங்கே இருக்கும். ஸோ ஒரு பட்டாலியன் வந்து அங்கே டிஃபென்ஸில் பொசிஷன் இருக்கும்போது இன் மவுண்டன்ஸ் யூ ரிக்வயர் அ சுப்பீரியாரிட்டி ஆஃப் 1:10 இன் ஹைல்டூட் ஏரியா. ஸோ இஃப் தெர் இஸ் 1 soldier இன் டிஃபென்ஸில் ஆர் 10 soldier இன் டிஃபென்ஸ் ட்ரென்ச்சில் இருக்கும்போது அவரை எவிட் பண்ணுறதுக்கு தி நம்பர்ஸ் ரிக்வயர்ட் டு அட்டாக் இஸ் 100, 10 times.
1: அப்பா
0: பிளெயின்ஸில் இட் இஸ் 1:3 டிஃபெண்டர் டு அட்டாக்கர். நார்மல் மவுண்டன்ஸில் இட் இஸ் 1:6. இன் ஹைல்டூட் மவுண்டன்ஸ் இட் இஸ் 1:10.
1: ஒருத்தருக்கு 10 பேர் வேணும்.
0: ஸோ வி ரியலைஸ் தட் இஸ் தி திங். ஸோ ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி ஆஃப்டர் சம் டைம் வி வர் பில்ட். ஸோ ஃப்ரம் 2 battalions வி வென்ட் டு அபவுட் 9 battalions, 10 battalions. ஈச் பட்டாலியனில் ஒரு 500-600.
1: 5,000 பேர் 6,000 பேர் இருந்திருப்பாங்க.
0: அது தட் இஸ் ஒன். பின்ன ஆர்ட்லரி, இது இன்ஃபென்ட்ரி பட்டாலியன்ஸ். அதன் அப்புறம் இருக்கும் ஆர்ட்லரி யூனிட்ஸ், கன் பஃபோர்ஸ் கன்ஸ், 155 பஃபோர் கன்ஸ், மீடியம் கன்ஸ், அதோட ஃபோர் ஃபைரிங். தென் வி ஹேட் ராக்கெட் லான்ச்சர்ஸ். அப்புறம் தென் யூ ஹாவ் ஹெலிகாப்டர் யூனிட்ஸ். அங்கே டேங்க்ஸ் வில் நாட் கோ. ஸோ திஸ் இஸ் ப்ரைமரி யூனிட்ஸ் வச்சுட்டு தான். தென் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ரோல் இருக்கும், ஏசி பட்டாலியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி டிவிஷனல் ஹெட் குவார்டர் சப்போர்ட்டிங் யூனிட்ஸ் இருக்கும்.
1: இவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அங்கே போராடி இருக்கிறீங்க, சண்டை போட்டிருக்கிறீங்க, சிரமப்பட்டிருக்கிறீங்க, 500-க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கிறோம். தினம் தினம் உங்களுடைய பணி, அன்றாட பணிகள்லாம் எப்படி போயிருக்கும் சார் அந்த நேரத்தில்?
0: அதுதான் ரொம்ப நல்ல குவஸ்டின் சார். லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இவ்வளோ வெளியே ஆர்மிக்கு பயங்கர ஒரு வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். காரணம் ஆல்ரெடி லடாக்கில் லாஜிஸ்டிக் சஸ்டெனன்ஸ் இம்பாசிபிள். இது லடாக் கூட ரீஜனில் அகத்து போய் இன்டீரியர்ஸில் டெரேன் கிராஸ் பண்ணிவிட்டு சப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 days வி வர் லிவிங் 1 meal a day.
1: ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான்,
0: ஒரு சாப்பாடு. தேட் வில் ஆல்சோ கம் நம்மளோட டாங்கிட பேக்கில் வரும், மியூல் பேக்கில்,
1: கழுத மேலே.
0: கழுத மேலே தே வில் சப்ளை. அதில் என்ன, ரொட்டி இருக்கும், ஆலு இருக்கும். அது மட்டும் மோஸ்ட் ரெஸ்ட் எவ்ரிதிங் லெட்ஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 1 month சர்வைவல் ஓன்லி தேட். அது முடிஞ்சிட்டு ஸ்லோலி வேணா திங் பில்ட்அப் கொஞ்சம்

0: சப்ஜி, கொஞ்சம் அதர் வெரைட்டிஸ் வர தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஃபார் பேஸில். பேஸுன்னு வென் யூ ஆர் ட்ராவலிங், வென் யூ ஆர் கிளைம்பிங் மவுண்டன் ஃபார் தி அசால்ட், 3 days கிளைம்ப் இருக்கும். ஸோ யூ 3 days விட சாப்பாடு யூ ஹவ் டு கேரி. அங்கே பாடிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது டு டேக் லோடு, ரொம்ப சின்ன தான். இப்போ பிளேனில் ஒன் சோல்ஜர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கேரி 25 kgs ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் மவுண்டன்ஸில் இட் கம்ஸ் டவுன் லிட்டில் பிட், ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் ஹைல்டியூட் ஏரியா ஒரு சோல்ஜர்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் டு 10 kgs. எதுக்கு? அங்கே அட்மாஸ்பியர் இஸ் ரேரிஃபைட், ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, 70% ஓன்லி ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ பாடி டே கெப்பாசிட்டி பயங்கர ரெடியூஸ் ஆகும். கேன் ஒன்லி டேரி 10 kgs, மேக்ஸிமம் 15 kgs, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலி. இ 15 kgs ஹி ஹேஸ் டு கேரி ஒரு வெப்பன் விச் பி அபவுட் 5 kgs, ஹி ஹேஸ் டு கேரி அதர் ஹிஸ் கிட், க்ளோதிங் கிட் எக்ஸெட்ரா, அம்யூனிஷன், வாட்டர், ப்ளஸ் ஹிஸ் ஃபுட். இது எல்லாம் 3 days சர்வைவும் பண்ணணும் இது வச்சுட்டு. இப்போ புல்லட்ஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் புல்லட்ஸ் யூ டு ரெடியூஸ் ஃபுட், இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபுட் யூ டு ரெடியூஸ் புல்லட். அது பேலன்ஸ் பண்ணிட்டு யூ டு இமேஜின் ஹவு மச் ஐ வில் ஈட் பர் டே, ஹவு மச் ஐ வில் ட்ரிங்க் பர் டே, அண்ட் ஃபைனலி எனக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 100 bullets. நோ, ஒரு 50-60 bullets வேணும் அங்கே போய் ஃபைட் பண்ணுறதுக்கு.
1: ஆமாம்,
0: அதோட என்ன வெயிட் இருக்கு? இதெல்லாம் பிளானிங் பண்ணிட்டு ஃபார் அ சோல்ஜர் டு டிசைட் அண்ட் கோ, வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப். சர்வைவல் தான் இஸ் அ பிகெஸ்ட் திங். சர்வைவல் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது, தட் இஸ் செகண்ட்.
1: அது
0: சர்வைவல் இன் பேட்டில், சர்வைவிங் பிஃபோர் பேட்டில் இட் செல்ஃப் இஸ் அ பேட்டில்.
1: இல்லையா? அடியுங்கப்பா,
0: தட் இஸ் தி சேலஞ்ச்.
1: ஓ, கார்கில் நடந்தது
0: 1999.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷங்கள் வந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர், அதை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கூட பேசுகிறோம், பேசுவோம். அந்த ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பீடு சார், கார்கில் சிந்தூர் தனித்தனியாக சொல்லுவீங்களா இல்லை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவீங்களா?
0: கார்கிலும் சிந்தூரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்கில் வார் இஸ் அ சோல்ஜர் சென்ட்ரிக் வார். ஹியூமன் என்ட்யூரன்ஸ், ஹியூமன் கெப்பாசிட்டி, ஹியூமன் வில் பவர், ஹியூமன் மாரல் கரேஜ், ஹியூமன் மொராலிட்டி, ஹியூமன் மோட்டிவேஷன், ஹியூமன் எபிலிட்டி டு ஃபேஸ் பிக் சேலஞ்சஸ், அது தான் கார்கிலோட வெப்பன்.
1: எல்லா மனித சக்தி தான்
0: ஹியூமன், அதில் வெப்பன்ஸ் இருக்குது, சம் லிட்டில் டெக்னாலஜி இருக்குது. Primarily, it is centered around a soldier's ability to face the most challenging terrain and conditions.
1: ஒரு போர் வீரருடைய
0: willpower தான். Correct. அதுல ப்ளஸ் லீடர்ஷிப், அது என்ன லீடர்ஷிப், ஜூனியர் லீடர்ஷிப் தான் அதில் மெயின். இப்போ கார்கில் ஃபிசி பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் டெத் யாரோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது இஸ் ஜூனியர் லீடர்ஸ், யங் ஆஃபீஸர்ஸ். இப்போ மனோஜ் பாண்டே, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் வினர்ஸ் அண்ட் பேட்டில் கேஷுவல்டிஸ் இன் வார் ஃபார் ஆல் யங் ஆஃபீஸர்ஸ். அவருடைய ஏஜ் எவ்வளோ? 20 years, 23 years, 24 years. பசங்க அவர்
1: இளம் வீரர்களை எழுந்திருக்கிறோம்.
0: ஆ, தேர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் காலேஜ், அதுதான் ஏஜ். யூ கே யூ இமேஜின் மங்கள் பாண்டே டேஸ், அது தான் தேவர். ஆ, யங் ஏஜில் அவர் லீடர்ஷிப் டிஸ்பிளே பண்ணிட்டு தேவர் லீடிங் அண்ட் அட்டாக்கிங் இன் த பார்கின், losing lives in war. அது வச்சு பார்க்கும்போது கம்பேர் டு ஆப் சிந்தூர் வெரி டிஃப்ரெண்ட். ஆப் சிந்தூர் இஸ் டெக்னாலஜி வார். இங்கே சோல்ஜருட எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி அல்ல டெஸ்ட், இட் இஸ் இஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் டெக்னாலஜி இஸ் அ டெஸ்ட். அண்ட் இந்தியாஸ் டெக்னாலஜி வாஸ் புட் டு டெஸ்ட். இந்தியாவோட எவ்வளோ டெக்னாலஜி ப்ரோக்ரெஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் சிவில் டெக்னாலஜி தான் நம்ம மிலிட்டரி டெக்னாலஜிலும் பார்க்க முடியும் இல்லையா? தட் வாஸ் புட் டு டெஸ்ட். ஸோ திஸ் வாஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் வார் where soldier to soldier fighting was limited to borders. Edachi, it's not, it's not there, but that is not the major thing. Artillery duels were there between artillery there and ours, but soldier poi attack panni Pakistan bunker capture pannita, that is very limited. Majority was air, drones, missiles, adu warfare tha main. So technology was on display. So that war and this war la romba vyathyasam.
1: ரெண்டுத்தையுமே பார்த்த அனுபவம் பெற்றவர் நீங்கள். அதில் முழுக்க முழுக்க நாம் வந்து மனிதர்களை, போராட்ட வீரர்களை, போர் வீரர்களை நாம் அதில் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாமா?
0: ஓ, டெஃபினெட்லி. கோயிங் ஃபார்வர்ட், கார்கில் டைப் வார் வில் ரெடியூஸ், சான்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் நமக்கு வி கான் புட் தர் புட் ஆர் கார்ட் டவுன், பிகாஸ் பாகிஸ்தான் எப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. டுமாரோ தே கேன் அகைன் டு ஒன் மோர் கார்கில். அப்போ பண்ணும்போது சேம் சோல்ஜர் ஹஸ் ஸ்டில் கோ அன் அட்டாக் டு கேப்சர் பேக். பட் டெக்னாலஜி வாரில் என்ன, யூ கேன் இன்ஃப்ளிக்ட் லாட் ஆஃப் கேஷுவல்டி ஆன் தி எனிமி டீப்பர் சைடில். பட் ஒரு டெரெயின், நம்மளோட இந்தியாவோட டெரெயின் ரீகேப்சர் பண்ணுறதுக்கு யூ நீட் சோல்ஜர் டு

0: கோ ஸ்டில். பட் ஃபியூச்சர் வார்ல டெக்னாலஜி வில் ரெயின் சுப்ரீம். அதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப வி ஹாவ் எ லாங் வே டு கோ. அண்ட் திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் டாபிக். என்ன, இன் சிந்தூரில் வி டிப்ளாய் ட்ரோன்ஸ், வி டிப்ளாய்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், வி டிப்ளாய்ட் லாட் ஆஃப் மிசைல்ஸ். பட் ஆஃப் சிந்தூர் முடிச்சுட்டு தான் திஸ் கொஸ்டின் வாஸ் ஸ்டார்டட். அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ஸ்பீக் ஆன் திஸ் கொஸ்டின். நமக்கு ட்ரோன் இருக்குது, வி யூஸ் ட்ரோன்ஸ், வி யூஸ் மிசைல்ஸ், வி யூஸ் ஏர்கிராஃப்ட். பட் ஆர் தே இண்டியாஸ்? டஸ் இண்டியா ஓன் த டெக்னாலஜி ஆர் ஹாவ் யூ ஜஸ்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் யூஸ்ட்? அது ஒரு க்வெஸ்டன் இருக்கு,
1: முக்கியமானது.
0: ஆ க்வெஸ்டன் தான் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், எவ்ரிபடி ரியலைஸ்ட் சடன்லி தட் இந்தியாவுக்கு பெஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்கு, பட் இட் டசன்ட் ஓன் டு அஸ்.
1: வெளியிலிருந்து வாங்குறது
0: வாங்குறது அதோட ரொம்ப டேஞ்சர், செக்யூரிட்டி டேஞ்சர் என்ன, அதோட டெக்னாலஜியில் இன் எனி மாடர்ன் வெப்பன் சிஸ்டம்ஸ் யூ ஹாவ் சோர்ஸ் கோட்ஸ், யூ ஹாவ் ஃபர்ம் வேர், யூ ஹாவ் வெரி டீப் டெக்னாலஜி திங்ஸ். அதோட கண்ட்ரோல் மொத்தம் belongs to the foreign country from your buying. But drones, adra full technology if you don't have, avarku drone spoof panna mudiyum. Adukku dhaan honorable prime minister has now given a decision that India must become independent for its own sovereignty. We must achieve sovereignty in our technology, especially pertaining to weapons. Adukku dhaan a lot of good work is now happening. I wish this had happened 10 years back, 15 years back. At least we have started now. But India is, compared to China and the world, we are at least 25-30 years behind. அது கேட்ச் அப் பண்ணணும். அது கேட்ச் அப் பண்ணுறதுக்கு வி நீட் அவர் யூத் டு ஸ்டே பேக் ஹியர். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தே மஸ்ட் ஸ்டே பேக் இன் இண்டியா அண்ட் டெவலப் டெக்னாலஜி ஃபார் இண்டியா. டில் நவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டெவலப்பிங் டெக்னாலஜி ஃபார்
1: ஃபாரின்ஸ்
0: அண்ட் தேவர் செல்லிங் பேக் டு அஸ். நவ் வி மஸ்ட் டூ ஹியர். அது கூட கரெக்டாக எக்கோ சிஸ்டம் ரெடி பண்ணியால், விச் இஸ் ஹேப்னிங், we will become a strong nation. அது தான் lesson between Kargil and Sindhur.
1: Drone technology பற்றி சொல்லுங்கள் சார், முக்கியமானதாச்சே. இன்னைக்கு இருந்தது இல்லாத இடமே இல்லைன்னு ஆயிடுச்சு.
0: யா,
1: ரைட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு
0: கரெக்ட்
1: டிஃபென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு,
0: கரெக்ட்
1: ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, செலிப்ரேஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு.
0: எஸ்
1: சொல்லுங்க.
0: ஸோ ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவில் கேம் இன் சம்டைம் இன் 2015. When it came, it purely came as you rightly said, mostly marriage function, some film shooting inge anga, some VIP visit like
1: that. Ah.
0: Suddenly, when Sindhur happened, everyone thought, now I can make drones. How they started making drones? China would have DJI drones, vangi vangi, SKD, semi-knockdown kit, fully knockdown kit vangi, assemble pannita, convert into some military usage and they started giving. But that is the worst thing that happened to India. As a result, today, full India, Chinese drones have invaded India's private sector. So, India's drone technology is still developing. Our drone technology, only assembly we have learnt. So many drone companies have learnt assembly. Last 1 year, we have now started developing. But drone level 5-6 critical technology. When you see a drone flying, it looks very simple, isn't it? There is a flight controller, the drone brain. There is a navigation module. That tells you where the drone is going, in the direction it goes, where it lands, how far it can travel. Then there is a communication module through which you communicate. Now we are communicating. That's why we communicate with the drone. Command. That's why there is a communication module. Then a power management system, inertial navigation system, IMU, onboard computer, then GCS. This is all very, very high critical technology. These modules, none of it in India is being made. Unless all these five critical technology India la tha manufacture la India oda develop pannom, not just manufacture. But for Israel vaangi ninga manufacture panni is not enough. We have to have an entire module developed in India. Then when you make a drone with all that, amaga our India oda drone will be very strong to use those drones. Otherwise we will be weak in our ability to show our strength in drone technology. This happening. Some more time is required, 1 or 2 years will be required before we create our own indigenous drones. But there is a lot of good movement happening in that direction. Government is giving big push. Ipo Maha Drone panita ANRF has come up with a Maha Drone challenge. So a lot of people are getting promotion and support in that area. Hopefully next 2-3 years we'll catch up and become strong in drone technology as per the vision of the Honorable Prime Minister.
1: ஒரு 40 ஆண்டு காலம் நம்முடைய ஆர்மியில பணி செய்த அனுபவம் உங்களுக்கு, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய தினம் முக்கியமான தினம், இன்றைய தினம் மட்டும் சொல்கிறதில்ல, இன்றைய தினமும் எல்லா தினமும் நாம் சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடியது,
0: லாஸ்ட் டிக்

0: கேட் வாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ் லாஸ்ட் டூ டிகேட்ஸில். இஃப் யூ ஆர் ஒன்லி டெக்னாலஜி மேன், யூ ஹேவ் வெரி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஜாப்ஸ். டெக்னாலஜி படிச்சுட்டு தென் யூ டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட், தென் யூ வில் கெட் குட் ஜாப் இன் குட் கார்பரேட் கம்பெனிஸ். தேட் இஸ் சேஞ்சிங் டோட்டலி. டுடே மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டவுன். நோபடி நீட்ஸ் மேனேஜர்ஸ். எவ்ரி ஒன் நீட்ஸ் பீப்புள் ஹூ நோ டெக்னாலஜி, யூ கேன் டெவலப் டெக்னாலஜி. ஸோ இஃப் யூ ஆர் அன் என்ஜினியர் இன் ஏரியாஸ் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ், ஆப்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஏஐ, மெஷின் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ப்ராசஸிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதிலேக்க இஃப் யூ ஆர் பிகமிங் என்ஜினியர், யூ ஹேவ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நோ நீட் டு டூ மேனேஜ்மெண்ட், பிகாஸ் இந்தியா உட நெக்ஸ்ட் டிகேட் இஸ் டிகேட் ஆஃப் டெக்னாலஜி டெவலப். தட் இஸ் ஒன் மெசேஜ். செகண்ட் மெசேஜ், ஏஐ இஸ் கம்மிங் இன் அ பிக் வே.
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
0: வென் ஏஐ கம்ஸ் இன் அ பிக் வே, இஃப் யூ ஆர் ஓன்லி அ சிம்பிள் கன்சல்டன்ட் ஆர் அ மேனேஜர், ஜூனியர் லெவல் மேனேஜர், யுவர் ஜாப் வில் பி டேக்கன் அவே பை ஏஐ. ஸோ ஐதர் யூ பிகம் ஹைலி ஸ்கில்ட் இன்ஜினியர் ஆர் யூ பிகம் அ ஸ்கில்ட் ஆர்டிஸ்ட் இன் எனி ஃபீல்ட், ஃபுட்பால் ஆர்டிஸ்ட் டு ட்ராமா ஆர்டிஸ்ட் டு சாங் ஆர்டிஸ்ட் டு டான்சிங் ஆர்டிஸ்ட், வெரி குட் ஏரியா, ரைட்டிங் ஆர்டிஸ்ட், ஆர் யூ பிகம் அ ஸ்கில்ட் ஹைலி ஸ்கில்ட் ஒர்க்கர், மைக் ஆப்ரேட்டர், விண்டோ ஃபிக்சர், எனி ஆப்ரேட்டர். இஃப் யூ ஆர் அ சிம்பிள் மேனேஜர், யுவர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப் வில் ஓன்லி கோ டவுன், நாட் அப். தட் இஸ் அ மெசேஜ். ஃபைனல் மெசேஜ், நெக்ஸ்ட் டிகேட் ஷுட் பி இந்தியாஸ் டிகேட். தேட் இஸ் கேன் ஒன்லி ஹேப்பன் இஃப் நம்மோட யங்ஸ்டர்ஸ், இஃப் தே கிவ் தேர் பெஸ்ட் டு திஸ் கண்ட்ரி டு மேக் இட் ஸ்ட்ராங் போத் ஆஸ் யூனிட்டி அண்ட் இன் டெக்னாலஜி, தென் இந்தியா வில் எமர்ஜ் ஆஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்ட்.
1: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்தித்ததில். விஜய் வெற்றி தினத்தில் அதில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு மேஜர் ஜெனரலை நாங்கள் சந்தித்து இவ்வளோ தூரம் கருத்துக்களை கேட்டதே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பணிகள்லாம் செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. அதனால் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான வணக்கத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். என்னாலும் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களுக்கு ஒரு வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.

அருகில் வெற்றி தின சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடினார் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து இந்நடவடிக்கை. இதனிடையே பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நாளை மக்களவையில் தாக்கல் செய்யவுள்ளார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் பழமையான பௌத்த தலமான சாரநாத் இடம்பெற்றிருப்பது பெருமைக்குரியது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நம் நாட்டின் செழுமையான நாகரீகம் மற்றும் ஆன்மீக மரபு, மனித குலத்திற்கான ஞானம், கருணை, நல்லிணக்கம் ஆகிய நற்குணங்களை வளர்ப்பதற்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். திருச்சி அரசு சட்டக்கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழாவில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் இன்று பட்டங்களை வழங்கவுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் உடனடியாக அணை கட்ட கர்நாடக அரசை வலியுறுத்தி கர்நாடக அமைப்பினர் தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் ஒசூர் வரை மட்டுமே இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முனைப்பு காட்டி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள், விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனை கண்டித்து கர்நாடகா செல்லுகின்ற அரசு பேருந்துகள் தமிழக எல்லை வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது உள்ளூர் பேருந்துகள் மட்டும் மாநில எல்லையான அத்திப்பள்ளி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. தமிழக போலீசாரும் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பெங்களூரு செல்லுகின்ற பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
2: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 42 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 74.15 அடியாகும். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அனாகத் சிங் கைப்பற்றியுள்ளார். இறுதிப் போட்டியில் அனாகத் எகிப்தின் ருஹையா சாலமை 11-3, 11-7, 11-9 என்ற செட்களில் வென்று ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை அனாகத் பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி.

0: நேரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: வணக்கம் குட்டி சொல்லுங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில விடுகதை கேட்க தயாரா இருப்பீங்க? நானும் என்னோட விடுகதையை கேட்க தயாரா இருக்கேன். மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வராது, அது என்ன? மேலே செல்லும் ஆனால் கீழே வராது, அது என்ன? இப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கேட்டிருந்த விடுகதை. வாங்க பேசலாம். 04-3-1 இணைப்பு என்னோடு 240-102-1 246-102-1 எனக்கு

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 9:13 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற முதல் குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப பணிவான ஒரு வணக்கமா இருக்கு. யாரு இது?
1: வணக்கம். சாலைப்பட்டியில இருந்து சமிதா பேசுறேன்க்கா.
0: சமிதா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: என்ன தருண் என்ன பண்றாரு?
1: தருண் நாங்க வெளியே

0: வெயிட் பண்றேன்க்கா.
1: யாருக்காக?
0: விளையாடிட்டு இருப்பேன்க்கா.
1: ஓஹோ, நண்பர்களுக்காக வெயிட் பண்றாரு. நீங்க விளையாட போலையா?
0: எனக்கு பர்த்டேக்கா.
1: இன்னிக்கா? சூப்பர் சமிதா பாப்பா. என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரப்பா?
0: ஒயிட் அண்ட் கிரீன் கா.
1: ஒயிட் அண்ட் கிரீன்ல என்னது?
0: ஃப்ராக்.
1: ஃப்ராக்னா தவளையா?
0: இல்ல கா, ஃப்ராக் கேவும் கேவும்.
1: ஓ, அப்படி ஒன்னு இருக்குது இல்ல. சரி சரி சரி சமிதா, அப்ப நண்பர்களோட நீ சிறப்பா கொண்டாட போறீங்க.
0: எஸ் கா.
1: சரி, அதனால இன்னைக்கு விடுகதை எல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல?
0: கேட்க மாட்டீங்க.
1: நான் இப்போ நாள் தள்ளுபடி. ஆ, சொல்லுங்க. மேலே செல்லும் ஆனால் கீழே வராது, அது என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. வாங்க குழந்தைகளே, பேசலாம். 240 அடுத்த குட்டி சொல்லும் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: நான் சிவேஷ் பேசுறேன்.
1: சிவேஷ், ஏன் கொஞ்சம் சோகமா பேசுற மாதிரி இருக்கே?
2: சாப்பிட்டுட்டே
1: பேசுறீங்களா?
2: சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
1: மகிழ்ச்சியா பேசணும். உங்களுக்கு பிடிச்ச ஆரஞ்சு சட்னி வேற.
2: ஆமா.
1: சரி சிவேஷ், மேலே போகும் ஆனால் கீழே வராது, அது என்னன்னு கேட்டிருந்தேன். அப்படின்னா
2: பாடுங்க.

0: பாசம் குசும்பும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கலியல் தொழுவார்க்கு ஒரு டியூவும் இல்லையே.
1: இது பாட்டி தானே சொல்லி கொடுத்தாங்க?
0: பாட்டிக்கு நிறைய சாங்
1: தெரியும். ஓகே, பாட்டிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருங்க. சரியா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. சிவேஷ் சிறப்பா பேசிட்டு போனாங்க. 9:17 ஆக போகுது. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: விகாஷினி பேசுறேன்.
1: விகாஷினி எங்க இருந்து?
2: தஞ்சாவூர் மாவட்டம் உக்கடை.
1: உக்கடையில இருந்து. சரி விகாஷினி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
2: 5ஆம் வகுப்பு.
1: சூப்பர். அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் தெரியும்.
2: ஓகே, தெரியும்.
1: அப்ப கேட்கலாங்கிறீங்க, எதுவும் பயம்லாம் இல்லல்ல?
2: இல்ல.
1: சரி, விகாஷினிக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களா, கொஞ்சம் பேர் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: எனக்கு ஒரு 5 பேரோட பேரை சொல்லுங்க.
2: வைசிகா.
1: ஆ.
2: ரித்திகா.
1: ஆ.
2: சஞ்சனா.
1: ஆ.
2: ஜான்சி.
1: ஓஹோ, இதுல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்வாங்கல்ல, அவங்க யாரு?
2: ரித்திகா.
1: ஏன் உங்களை ரொம்ப பிடிக்கும்?
2: ஆமா.
1: சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க?
2: நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் உக்கடை.
1: உக்கடை. ஆனா இப்ப எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: வீட்ல இருந்து.
1: எனக்கு ஏதோ பெல் சவுண்ட் எல்லாம் வேற கேக்குதா?
2: பேசுறது கேக்குது.
1: இல்ல இல்ல, பின்னால ஏதோ மணி அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கா? அதனால
2: வீட்லதான் இருக்கேன்.
1: வீட்லதான் இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்காங்க?
2: மாதா கோவில் பக்கத்துல தான்.
1: ஓ, அதனால எனக்கு கேக்குது. சரி சரி, என்ன சமைச்சாங்க இன்னைக்கு வீட்ல? ஞாயிற்றுக்கிழமை அதுமா?
2: இப்ப தோசை.
1: அப்புறம் மதியத்துக்கு?
2: மதியத்துக்கு வந்து வெஜ்.
1: வெஜ்ல என்னது?
2: சிக்கன்.
1: எது? வெஜ்ல சிக்கனா?

0: வெஜிடபிள் பிரியாணி.
1: சரி சரி, ரைட்டு ரைட்டு. சரி, பாவம் அம்மாவே குழம்பிட்டாங்க போல. சரி விகாசினி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைச்சேன். சரி, நான் அடுத்த வாரம் கேட்கட்டா? இப்பயே கேட்கட்டுமா? சரி ரைட்டு. குடிக்க முடியாத ஒரு டீயோட பேரை சொல்லுங்க. நீங்க போடுறதுன்னு என்ன சொல்லக்கூடாது. குடிக்க முடியாத டீ, தெரியலையா? சரி, அடுத்து வரக்கூடிய குட்டிச்செல்லத்துக்கிட்ட கேட்டுடலாமா? ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெபடைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 9:26 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல மேலே செல்லும் ஆனால் கீழே வராது அப்படின்னு நான் கேட்டிருந்த விடுகதைக்கு புகையா இருக்கலாம், இல்ல வயதா இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு குட்டிச்செல்லங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய குட்டிச்செல்லம் யாரு, எங்க இருந்துன்னு கேட்டுலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாரு? சுரபியா. சுரபி, காலையில சாப்பிடல தானே, அதனாலதான் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க. பின்னால இருந்து அம்மா நிறைய சாப்பிட்டாங்க போல, அவங்க பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது. வானொலியோட ஒலி அளவை குறைக்க சொல்லிடுறீங்களா அம்மா
1: கிட்ட?
0: சரி, சுரபியோட அம்மா பேர் என்ன? அப்பா பேரு? சுரபிக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? தம்பி இருக்காங்களா? தம்பியோட பேர்
1: என்ன?
0: திருவேல் மாறன். அவர் என்ன பண்றாரு, ஸ்கூல் போறாரா?
1: நடந்துட்டு
0: இருக்காரு. நல்ல பயிற்சி, நல்ல முயற்சி. சரி, திருவேல் மாறன் அப்படின்னு இந்த சின்ன பேரு தம்பிக்கு வச்சது யாரு?
1: அம்மா அப்பா
0: ரெண்டு பேர். உங்களுக்கு சுரபி அப்படின்னு பெரிய பேர் வச்சது யாரு? அதுவும் அம்மா அப்பா தானா? சரி, உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்?
1: ரன்னிங்.
0: ரன்னிங்னு அம்மா சொல்ல சொன்னாங்களா? சரி சுரபி, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வைங்களேன், அங்க என்னென்ன பீரியட்லாம் உங்களுக்கு இருக்கும்?
1: தமிழ் பீரியட்.
0: சரி.

0: என்ன பண்ணுவீங்க?
1: அப்ப நாங்க சொல்ல முடியாது, என்ன விளையாட்டு சொல்றாங்களோ அதை நாங்க
0: விளையாடுவோம். அந்த பால்ல கேட்ச் போட்டு விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் விளையாடி இருக்கீங்களா?
1: எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரவுண்ட் தி பால் மாதிரி உட்கார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலைய போடும்.
0: அப்படி போட்டு விளையாடுவாங்க.
1: ஆனா நைன் பண்ணிக்கும் போது எங்க கிட்ட வராரு ஏத்த அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ட போட்டுறாங்க.
0: பாத்தீங்களா யார் அந்த மாதிரி செய்யறது? பேர் சொல்லுங்க. யார் உங்ககிட்ட பால் கொடுக்கல?
1: இணைப்புக்கு
0: வந்ததுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
9: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
8: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
9: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்
0: தம்பி.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம். நீங்க ஒரு தடவை இப்ப வணக்கம் சொன்னதே எனக்கு 10 தடவை கேட்டுச்சு. ரேடியோவோட சவுண்ட குறைச்சிடலாமா? அப்படியே உற்சாகமா பேசுறீங்களே, பேர்
1: என்ன?
0: யுவராஜ். எங்க இருந்து பேசுறீங்க?
1: வலப்பக்குடியில இருந்து பேசுறேன்
0: மேம். வலப்பக்குடி எங்க இருக்கு?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி சைடு.
0: திருக்காட்டுப்பள்ளி பக்கம். சரி, யுவராஜ் எந்த வகுப்பு படிக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? படிக்கும் போது நம்மளால விளையாட முடியுமா? படிச்சுட்டே விளையாட முடியுமா? சரி, விளையாடிக்கிட்டே படிக்க முடியுமா? முடியாது. ஆனா இது ரெண்டையும் சேர்த்து செய்யற மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கு.
1: என்ன விளையாட்டு?
0: அதுதான் கேள்வி.

0: எப்படி பொசுக்குன்னு நம்மள்கிட்ட கேட்டீங்க தம்பி யுவராஜ். 10 நாளா யோசிச்சு ஒரு கேள்வியை ரெடி பண்ண, அப்படியே கேள்வி கேக்குற நேரத்துல அது என்னன்னு கேட்டீங்க. ஊருக்குள்ள என்ன கேட்டாலும் யுவராஜ் பதில் சொல்லுவாரு. நாங்க என்ன நீங்க, சரி உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும் அத சொல்லுங்க. புடலங்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், அடுத்து பீட்ரூட். சரி இப்ப வந்து அடுத்து ஒரு கஷ்டமான கேள்விதான், ஆனா உண்மையதான் சொல்லணும் சரியா. இந்த 5 காய்கறியில அம்மா எது நல்லா சமைப்பாங்க? பீட்ரூட். சரி இது எதுக்கு வந்து அம்மா உதவி எல்லாம் பண்ணலையே? பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க அம்மாவுக்கு உதவி?
1: ஏதாவது பண்ணிருக்கேன்.
0: ஒன்னா ரெண்டா? நிறைய நீங்க தான் பண்றீங்க போல இல்லையா?
1: ஆமா மேம்.
0: சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி நன்றி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம். உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
3: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
2: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: வந்தாச்சு வந்தாச்சு.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஒன்பது மணி 37 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் தங்கச்சி. யார் இது? ரக்ஷனா பாப்பா. கீரனூர் எல்லாம் எப்படி இருக்கு?
11: நல்லா இருக்குதுங்கக்கா.
0: சரி, ஆடி மாசம் காத்து அடிக்குதா இல்ல திருச்சி மாதிரி கொஞ்சம் அங்கங்க வெயில் இருக்கா? யுவராஜ் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி
11: கேட்டிருந்தேன்.
0: கேள்வி தெரியலையா இல்ல கேள்விக்கு விடை தெரியலையா? அதானே. சரி, நான் உங்கள்ட்ட கேக்குறேன், உங்களை பாக்குறப்ப என்ன மாதிரி கொஞ்சம் அறிவாளியா தெரியுது.
11: என்ன
0: மாதிரி அறிவாளியா தெரியுதுன்ட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்க?
11: யோசிச்சேன்கா.

0: சரி சரி சரி ரக்ஷனா, வீட்டுல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல?
1: நல்லா இருக்காங்க.
0: கீர்த்தியா? அக்கா பேரு
1: ரக்ஷனா?
0: இல்ல உங்க தங்கச்சி பேரா அக்கா பேரா? கீர்த்தியா கீர்த்தனான்? ஆ கீர்த்தி, அவங்க நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க.
0: சரி பாப்பா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: தம்பி பேசுறானா?
0: ஆ கொடுங்க கொடுங்க தம்பி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.

0: வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில், செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும், DTH DRM சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும். மன் கி பாத், மனதின் குரல்.

0: வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 9:46 ஆகுது. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வெற்றிவேல் சத்திரப்பட்டியில இருந்து. என்ன ரொம்ப நாளா ஆளை காணோம்? வெற்றிகே கிடைக்கலையா? சரி வெற்றிவேல், என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: இல்ல, இந்த வெண்பொங்கல் எனக்கும் பிடிக்கும், ஆனா அதுல வந்து இந்த மிளகு எல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் எடுத்து வைக்கும் போது கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அப்படிலாம் இல்ல, நீங்க அந்த மிளகோடய சாப்பிட்டுருவீங்களா? பொங்கல்லாம் நல்லா தான் இருக்குது, அதை எடுத்து வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரி பரவாயில்ல, இப்ப நானும் நீங்க பொங்கல் சாப்பிடலான்
1: இருக்கேன்.
0: தம்பி நல்லா இருக்காரா? சரி ரைட்டு. அப்புறம் தம்பி வெற்றி, சாப்பிட முடியாத இல்ல குடிக்க முடியாத ஒரு டீ எதுன்னு கேட்டிருந்தேன். குடிக்க முடியாத டீன்னு வச்சுக்கங்க, எந்த டீயா இருக்கும் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? யாரு சொல்லி கொடுத்தாங்க? நீங்க பாருங்களேன், இந்த சின்ன வயசுல இப்படி வேணா யோசிக்கிறீங்க. நீங்க இந்த வகுப்பு, நீங்க 3ஆம் வகுப்பா?
1: 7ஆம் வகுப்பா?
0: சரி சரி தம்பி சரி, ஏன்னா குழந்தை மாதிரியே நம்ம பேசுறதால 3ஆம் வகுப்புன்னே நினைச்சிட்டு இருக்கேன். சரி தம்பி கிட்ட கொடுங்க, பேசிடலாம் அவர்கிட்டயும். தம்பி சரி பரவாயில்ல, விடுங்க விடுங்க விடுங்க, பேசலன்னா விடுங்க, அவர் எங்களுக்கு கோபத்துல இருக்காரு. சரி விடுங்க, இந்த வெளியில ஏதாவது ஐஸா வீட்டுக்கு வெளியில? சரி, உங்களுக்கு குச்சி ஐஸ் பிடிக்குமா கப் ஐஸ் பிடிக்குமா? குச்சி ஐஸ்ல என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? பால் ஐஸ் இருக்குது, எனக்கும் பிடிக்கும். சாப்பிடுங்க சரியா? ரொம்ப நன்றி. இனிப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்ல இருந்து
0: தமிழ் இனியன்.
2: ஆமா.
0: சரி, தம்பிக்கு பிடிச்ச பழங்களோட பேரெல்லாம் சொல்லுங்க. பழங்கள்லாம் இருக்கும்ல தமிழ,

0: மாங்காய்.
1: ரைட்டு, அப்புறம் தமிழ்.
0: கோவா.
1: சரி, சரி, போதும் போதும் போதும். இவ்வளோ பழமும் நீங்கள் ஏதோ இந்த ஆங்கிலத்தில் சொன்னீங்களா, அதனால சிலது எனக்கு புரிஞ்சிச்சு, பல இது எனக்கு புரியலை. இந்த கோவானா அது என்ன பழம் தம்பி? கோங்கிறீங்க, அப்புறம் வாங்குறீங்க, அது என்ன பழம்?
0: கொய்யாப்பழம்.
1: ஓ, கொய்யாப்பழமா? சரி, கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா இருக்குமா? காய் பிடிக்குமா இல்லை பழம் பிடிக்குமா? கொய்யா காய் பிடிக்குமா பழம் பிடிக்குமா? அப்புறம் இந்த ஆரஞ்சு பழம் இருக்கு தெரியுமா?
0: ஆமா.
1: அதுவும் சாத்துக்குடியும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னு தெரியுமா? தெரியுமா? ஏன் தெரியாதா? சரி தமிழ் இனியன், யோசிங்க. ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: என்னது இன்னைக்கு
1: நீங்க கேட்கலையா கேள்விய? மேலே செல்லும் ஆனால் கீழே வராதுன்னு அது என்னன்னு கேட்டிருந்தேன். மேலே செல்லும் ஆனால் கீழே வராது. இனியன், என்னது? நீராவிங்கிறீங்களா? சரி, ரைட்டு. ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. முயற்சி பண்ணிருக்கீங்க, பாக்கலாம் அந்த விடை சரியா அப்படிங்கறது.
2: அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணலாசில்
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க. ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
11: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
10: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
11: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
9: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
12: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
13: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
11: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
10: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
11: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: இன்று காலை மணி 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்
1: இது உங்களுடைய டேக் அவே 1. நாம் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று ராஜாஜி கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர்களை வைத்துக் கொண்டே டான் பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு, அப்போது அவருடைய பேர் ஆசாம், ஆசாமுக்கு போன் செய்து இந்த மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்கிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் என்று அவர் கேட்கிறார். இல்லை, அப்படித்தான் பேசிக் கொண்டார்கள் என்று அவர் சொல்கிறார். யாராவது எவராவது எதையாவது பற்றி பேசிக் கொண்டால் அதை செய்தியாக ஆக்கிவிட முடியுமா? அதை போடுவதற்கு முன்னால் மறுதரப்பையும் நீங்கள் அழைத்து விளக்கம் கேட்க வேண்டாமா என்று ராஜாஜி கேட்கிறார்.
0: விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை மணி 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: வசந்தழிப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மேலே செல்லும் ஆனால் கீழே வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சமிதா அது வயதுன்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்து சிவேஷ் வந்து அது புகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம தமிழ் இனியன் அது நீராவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே சரியான விடைதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், கார்கில் வெற்றி நம் ராணுவத்தின் வலிமை, தேச ஒற்றுமை, நாட்டை காப்பதற்கான உறுதி ஆகியவற்றின் சான்றாக திகழ்வதாகவும், இவ்வீரர்களுக்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமை உணர்வும் தொடர்ந்து வரும் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்த வண்ணம் உள்ளதாக கூறியுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக வளாகத்தில் தேசிய அளவிலான வாங்குவோர் விற்போர் மேம்பாட்டு நிகழ்வு மற்றும் தொழில் கண்காட்சி வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் கூறியுள்ளார். திருச்சி வட்டாரத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட சிறு குறு தொழில் சங்க தலைவர் திரு ராஜப்பா கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் MSME கணக்கு 2026 திருச்சிராப்பள்ளி என்ற தலைப்பில் தேசிய அளவிலான வாங்குவோர் விற்போர் மேம்பாட்டு நிகழ்வு நடைபெற இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்திய அரசின் பொது கொள்முதல் கொள்கை 2012 பற்றிய விழிப்புணர்வும், அவர்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு நிலையான மற்றும் கூடுதலான சந்தை வாய்ப்புகளை பெருக்குவதே ஆகும்.
1: மயிலாடுதுறை சேலம் இடையேயான மெமு விரைவு ரயில் இன்றும் வரும் 28, 31 August 2 ஆகிய தேதிகளிலும் இரு மார்க்கங்களிலும் சேலம் கரூர் இடையே ரத்து செய்யப்பட்டு கரூர் மயிலாடுதுறை இடையே மட்டும் இயக்கப்படும் என்று திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. சர்வதேச சதுப்பு நில காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கழிமுக சதுப்பு நிலப்பகுதியில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். 10 நாட்களில் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதா சப்பரபவனி வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
3: जब भी कोई भारतीय एथलीट बड़े अंतर्राष्ट्रीय मंच पर देश के लिए मेडल जीत कर लाता है तो उसकी गूंज सिर्फ स्टेडियम तक सीमित नहीं रहती, वह भारत के करोड़ों दिलों को एक नई उम्मीद और प्रेरणा से भर देती है। राष्ट्रमंडल खेलों के दूसरे दिन मिली झंडू कुमार की ये ऐतिहासिक कामयाबी भी कुछ ऐसी ही है। पैरा पावर लिफ्टिंग में उनके इस कांस्य पदक ने न केवल भारत का पदकों का खाता खोला बल्कि यह भी साबित कर दिया कि जब इरादे बुलंद हो तो हर बाधा छोटी पड़ जाती है।
4: बहुत अच्छा लग रहा है, बहुत गर्व की बात है जो हम ग्लासगो में आके अपना झंडा लहराए हैं, इंडिया के मेडल अपना नाम किए हैं। तकलीफ समस्या को हमने एक दोस्त की तरह बना के रखे थे, उसी दोस्त के बदौलत, जुनून के बदौलत ग्लासगो में मेडल जीते हैं।
5: स्कॉटलैंड की ठंडी हवाओं में आज भी गर्मी है, लेकिन आज की गर्मी शायद जीत के जश्न की नहीं, उस जिद की है जो हार के बाद भी बुझती नहीं है। 22वें कॉमनवेल्थ गेम्स में भारत की ढेर सारे पदक जीतने की जद्दोजहद अभी भी जारी है। कल का दिन भारत के लिए पदकों के लिहाज से भले ही वैसा नहीं रहा जैसा हम चाहते थे, लेकिन खेल हो या जिंदगी, कभी कभी एक दिन का नतीजा पूरी कहानी नहीं बयां करता। कभी एक छोटी सी आवाज बड़ी लहर बन जाती है और कभी एक छोटी सी जिद बड़े बदलाव की वजह। इसी भरोसे के साथ भारतीय खिलाड़ी भी आज फिर उतरेंगे मैदान में, क्योंकि बड़े मुकाबले हमेशा ताकत से नहीं जीते जाते। कभी कभी लगातार खड़े रहने का हौसला ही इतना होता है कि हालात को भी अपना रुख बदलना पड़ता है। आइए जानते हैं कॉमनवेल्थ गेम्स 2026 के तीसरे दिन क्या कुछ घटा।
6: In boxing, Haryana's Sachin Sivaj, a former youth world championships medalist, stormed into the round of 16 in the men's 60 kg weight category. Sivaj comfortably dispatched Canada's Kioma Ali Ahmadiyya, a

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
0: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
0: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் கடந்த புதன்கிழமையன்று ராஜாஜி அறக்கட்டளையின் சார்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. இவ்விழாவில் பத்திரிகையாளர், எழுத்தாளர் மாலன் அவர்கள் கலந்து கொண்டு விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவ்வுரையிலிருந்து சில பகுதிகளை நேயர்கள் இனி கேட்கலாம்.
6: 2018 ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கிய சிவபாரதி அவருடைய 100 ஆண்டை கொண்டாடிய போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 100 ஆண்டு கொண்டாடுகிற விதத்திலே ஒரு உரை நிகழ்த்தினார். ஒரு 5 பல்கலைக்கழகங்களுடைய 6 கல்வி நிறுவனங்களுடைய பெயர்களை சொல்லி அவையெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நேஷனல் பில்டிங் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். உதவுகின்ற நிறுவனங்கள் என்று அவர் பேசினார். அந்த நிறுவனங்கள் எவை என்று சொன்னால், ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கிய விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி, பண்டித மதன்மோகன் மாளவியார் தொடங்கிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகார் பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம், பிறகு திருச்சியில் உள்ள தேசிய கல்லூரி. உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது

இதுதான் மனிதர்களை உந்துகிற ஒரு சக்தி. இந்த மன்றம் யாருடைய பெயராலே அமைந்திருக்கிறதோ, அந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நம்மை நாமே சார்ந்திருக்க வேண்டும், நமக்குரிய கார்களை நாமே தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மாருதி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார். நமக்குரிய சாதனங்களை நாமே தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎச்இஎல்லினுடைய தலைவராக இருந்தார். எனவே நம்மை நாமே சார்ந்திருப்பது என்பது உங்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதைவிட பெரிய சுதந்திரம் உலகத்தில் எதுவும் கிடையாது. நீங்கள் அவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியிலே மாணவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஏன் நாம் ராஜாஜியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. ராஜாஜி இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட, 72 அவர் மறைந்தார். இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் கூட, அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய செயல்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கு விஷயங்கள் இருக்கின்றன. அவைதான் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிற அந்த டேக்அவேஸ் என்று சொல்கிறார்களே, அந்த டேக்அவே. ராஜாஜிக்கும் தேசிய கல்லூரிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவர் இங்கு 3 வந்திருக்கிறார் என்று முதல்வர் அவர்கள் இன்றைக்கு என்னிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், 1948 அல்லது 1949 இருக்க வேண்டும், தில்லியிலே வாழ்கிற சில தமிழர்கள் சேர்ந்து தேசிய கல்லூரியினுடைய வளர்ச்சி நிதிக்காக பணம் திரட்டி கொடுக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அதற்காக ஒரு நாடகம் போடுவது, அந்த நாடகத்துக்கான டிக்கெட்டுகளை விற்று பணம் திரட்டி கல்லூரிக்கு கொடுப்பது என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கான முன்னெடுப்புகளையும் ஏற்பாடுகளையும் செய்தவர் பின்னாளில் பெரிய இசை விமர்சகர் என்று அறியப்பட்ட சுப்புரு. உங்களுக்கு அந்த பேர் தெரிந்திருக்காது, ஆனால் இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். அதை முயற்சி எடுத்தவர் சுப்புரு. அந்த நாடகத்தை இயக்கி நடித்தவர் பூர்ண விஸ்வநாதன். அவர்கள் நாடகம் போட எடுத்துக்கொண்ட கதை கல்கியினுடைய கழ்வனின் காதலி. இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாகிவிட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பதற்கு ராஜாஜி அவர்களை அழைக்கிறார்கள். ராஜாஜி அப்போது டெல்லியிலே கவர்னர் ஜெனரலாக இருந்தாரோ அல்லது ஹோம் மினிஸ்டராக இருந்தாரோ தெரியல, டெல்லியிலே இருந்தார். அதற்கான ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது, டிக்கெட்டுகள் விற்றாகிவிட்டது. இன்னும் 2-1 நாடகம் நடக்க இருக்கிற போது ஒரு குரலை கிளப்பி விடப்பட்டது. அப்போது டான் என்கின்ற ஒரு பத்திரிகை டெல்லியிலிருந்து வந்து கொண்டது, DAWN டான். அந்த டான் இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது. அது பாகிஸ்தானில் ஒரு இன்றைக்கும் ஒரு மிக பிரபலமான ஒரு தினசரி. அந்த பத்திரிகை அப்போது டெல்லியிலிருந்தும் அதற்கு ஒரு பதிப்பு இருந்தது. அப்போது தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேர சம்பவம், இந்த தேச பிரிவினை நடந்து சிறிது காலம் ஆகியிருந்தது. அது எவ்வளோ பெரிய துயர சம்பவம் என்று சொன்னால், உலக வரலாற்றிலேயே 1 பேர் இடம்பெயர்ந்த சம்பவம் அந்த சம்பவம். அதில் அங்கிருந்து வந்தவர்களும் இங்கிருந்து போனவர்களும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மனக்காயங்களை ஆற்றிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த நாடகம் நடக்க இருக்கிறது. அப்போது அந்த டான் பத்திரிகையிலே ஒரு புரளி கிளப்பிவிடப்பட்டது. என்னவென்று சொன்னால், அந்த நாடகத்தில் பாகிஸ்தானுடைய தந்தை என்று கருதப்படுகிற ஜின்னாவை பற்றி அந்த நாடகத்தில் கேலியும் கிண்டலுமாக செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அதன் காரணமாக அங்கு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. நாடகம் நடக்குமா நடக்காதா, நடக்கும்போது கலாட்டா செய்வார்களா நடக்கவே விடமாட்டார்களா என்கின்ற ஒரு பதட்டமும் கொந்தளிப்பும் ஏற்படுகிற சூழ்நிலை இருந்தது. ராஜாஜி தான் அதற்கு தலைமை தாங்கப் போகிறார். ராஜாஜி பூர்ண விஸ்வநாதனை அழைத்து, நான் அந்த நாடகத்தினுடைய இந்த வசனங்களை பார்க்க வேண்டும், அதனுடைய ஸ்கிரிப்டை பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே சுப்புடுவும் பூர்ண விஸ்வநாதனும் கொண்டு போய் அந்த ஸ்கிரிப்டை அவரிடத்தில் காண்பிக்கிறார். ராஜாஜி வழிவிடாமல் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறார். இதில் அப்படி ஒன்றுமே இல்லையே என்று கேட்கிறார். ஆமாம், அப்படி ஒன்றும் கிடையாது, யாரோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள் என்று இவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள். நாம் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்று ராஜாஜி கேட்கிறார். இது உங்களுடைய டேக்அவே 1. நாம் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று ராஜாஜி கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர்களை வைத்து கொண்டே டான் பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு, அப்போது அவருடைய பேர் ஆசாம், அசாமுக்கு ஃபோன் செய்து, இந்த மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்கிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் என்று அவர் கேட்கிறார். இல்லை, அப்படித்தான் பேசி கொண்டார்கள் என்று அவர் சொல்கிறார். யாராவது எவராவது எதையாவது பற்றி பேசிக்கொண்டால் அதை செய்தியாக ஆக்கிவிட முடியுமா? அதை போடுவதற்கு முன்னால் மறுதிறப்பையும் நீங்கள் அழைத்து விளக்கம் கேட்க வேண்டாமா என்று ராஜாஜி கேட்கிறார். ஆமாம், தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் தன்னுடைய மன்னிப்பு கோருகிற, வருத்தத்தை தெரிவிக்கிற செய்தியை டான் பத்திரிகை வெளியிட்டது. அந்த நாடகம் சிறப்பாக நடந்து அந்த பத்திரிகை அந்த நாடகத்திலிருந்த பணத்தை திரட்டி இந்த கல்லூரிக்கு நன்கொடையாக கொடுத்தார். ராஜாஜியினுடைய தலையீடு இல்லை என்று சொன்னால் அந்த நாடகம் இன்றைக்கு நடந்திருக்காது. ராஜாஜியினுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான திருப்புமுனைகள் எல்லாம் திருச்சியில் தான் நடந்தன.
ராஜாஜியினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு.

வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் என்று சொல்வார்கள். 1930களில் காந்தி அவருடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தண்டி என்ற இடத்திற்கு போய் உப்பு சேகரிப்பது என்கின்ற ஒரு போராட்டத்தை அவர் அறிவித்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உப்புக்கு எதற்கு போராட்டம் என்று அவர்கள் நினைத்தார். ஆனால் காந்தி அப்படி செய்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. காந்தி முதன் முதலில் துவக்கிய சுதந்திர போராட்டத்தில் முதன் முதலில் துவங்கிய போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் என்கின்ற போராட்டம். ஆனால் அந்த போராட்டம் என்ன ஆயிற்று என்றால் அது ஒரு வன்முறையிலே முடிந்தது. சௌரி சௌரா என்கின்ற இடத்திலே அவர் ஒரு காவல் நிலையம், அங்கே போராட்டக்காரர்களை கைது செய்து வைத்திருந்தார்கள். ஊர் மக்கள் திரண்டு போய் அந்த கைதிகளை விடுவித்து விட்டு அந்த காவல் நிலையத்தை தீ வைத்து எரித்து விட்டார்கள். அதிலே சில காவலர்கள் அந்த காவல் நிலையத்துக்குள்ளிருந்து மாண்டும் போனார்கள். காந்தி அது குறித்து மிகுந்த மன வருத்தம் அடைந்தார். ஏனென்றால் அவர் அஹிம்சையின் மூலமாக ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் என்று நடந்து கொண்டிருக்கிற போது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்பது இன்டிசிப்ளினாக ஆகிவிட்டதே என்று அவர் நினைத்தார். எனவே இனிமேல் போராட்டம் வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார். அதனால் சுதந்திர போராட்ட இயக்கத்திலே ஒரு சோர்வு ஏற்பட்டது. அப்போது ரௌலட் சட்டம் என்று ஒன்று வந்தது. ரௌலட் சட்டம், அதனுடைய சுருக்கமாக சொல்வதானால், அரசு விரும்பினால் யார் வேண்டுமானாலும் கைது செய்யலாம்,

கிடைக்கிறது என்று நினைத்தார். இந்த உப்புக்கு வரி போட்டார்கள். ஏன் போட்டார்கள் என்று சொன்னால், அப்போது இங்கிலாந்திலிருந்து கப்பல்கள் வருகிற போது கப்பல்களுடைய எடையை சமன்படுத்துவதற்காக கீழே கப்பலில் கீழே வந்து மணல் மூட்டைகள் போட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், ஏன் மணல் மூட்டைகளை போட்டுக்கொண்டு இங்கிருந்து போய் அப்புறம் திருப்பி அதே மணல் மூட்டைகளை எடுத்து கொண்டு வர வேண்டும், அதற்கு பதிலாக உப்பு மூட்டையை போட்டுக்கொண்டு போனால் அங்கே உப்பை விற்பனை செய்யலாமே என்று நினைத்தார்கள். அப்போது அவர்கள் இந்தியாவில் யாரும் உப்பெடுக்கக்கூடாது, இங்கிலாந்திலிருந்து வருகிற உப்பைத்தான் வாங்க வேண்டும், இந்தியாவில் எடுக்கக்கூடிய உப்புக்கு வரி போடப்படும் என்று சொல்லி அதற்காக ஒரு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போதும் கூட அதற்கு பேர் சால்ட் அண்ட் எக்ஸைஸ் ஆக்ட் என்ற பெயர். அதாவது கலால் வரியை எப்படி உப்போடு தொடர்புபடுத்தி அதற்கென்று ஒரு சட்டம். யோசித்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும். மூன்று புறமும் கடல் சூழ்ந்த தேசம், ஆனால் அதில் நீங்கள் கடலிலிருந்து உப்பெடுக்கக்கூடாது, வெளிநாட்டிலிருந்து உப்பு வரும், நீங்கள் உப்பெடுத்தல் அதற்கு வரி. பிரிட்டிஷ்காரர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் உப்புக்கும் மனிதர்களுக்கும் ஒரு நெருங்கிய உளவியல் ஒன்று உண்டு. உப்பை சாப்பிட்டவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்பது இந்தியர்களுடைய நம்பிக்கை. அது நம்முடைய பகுதியிலே மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் அப்படித்தான். அதற்கு வந்து அவர்கள் நமக் ஹராம் என்று அவர்கள் சொல்வார்கள். வட இந்தியாவில் உப்புக்கு துரோகம் செய்கிறவர்களை, உப்பிட்டு உன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உனக்கே துரோகம் செய்கிறானே என்கின்றவர்களை நமக் ஹராம் என்று சொல்வார்கள். எனவே உப்பு, நீங்கள் பிரித்தானியாவிலிருந்து வருகிற உப்பை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களானால் நீங்கள் உலகத்தளவில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு விசுவாசமாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு உளவியலை அவர்கள் கையாண்ட முயற்சித்தார்கள். இதே உளவியலை திருப்பி அடிக்க வேண்டும் என்று காந்தி அந்த உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார். காந்தி என்ன நினைத்தார் என்று சொன்னால், ஒரு உப்புக்கா நீங்கள் வரி போடுகிறீர்கள்? இந்த எல்லா இந்தியா பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்று என்னவென்று சொன்னால், இது உப்பு பெறாத விஷயம் என்று சொல்கிறோம் பாருங்கள், ஒன்றுமே மதிப்பில்லாத ஒரு விஷயம் என்று சொல்கிறோம் பாருங்கள், அந்த உப்புக்கா நீங்கள் வரி போடுகிறீர்கள் என்கின்ற எண்ணத்தை, நாம் அன்றாடம் சாப்பிடுகிற ஒரு பொருளுக்கு அரசு வரி போடுகிறது என்கின்ற எண்ணத்தை இந்தியர்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவருடைய கட்சியிலே அதற்கு பெரிய ஆதரவு இல்லை. இது என்ன ஒரு அரசியல் போராட்டமாக இது என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை ஆதரித்தவர் ராஜாஜி. காந்தி 1930 மார்ச் 12 தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கிளம்பி தண்டிக்கு போனார். ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய வேதாரண்யத்திற்கு போவது என்று ராஜாஜி முடிவு செய்து வேதாரண்ய போராட்டத்தை இங்கிருந்து தான் தொடங்கினார். இங்கிருந்து என்று சொன்னால், இங்கே திருச்சியில் இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் பெரியார் சிலைக்கு அருகில் முன்னாள் TSS ராஜன் என்பவருடைய ஒரு வீடு இருந்தது. TSS ராஜன் பின்னால் அமைச்சராக ஆனவர், ராஜாஜினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர், மருத்துவர். அவருடைய வீட்டிலிருந்து தான் இங்கிருந்து ஒரு பேரணியாக ஊர்வலமாக புறப்பட்டு வேதாரண்யத்திற்கு போவது. திருச்சியிலிருந்து வேதாரண்யம் 150 மைல். ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு என்றாலும் கூட ஏப்ரல் மாதம், சித்திரை மாதம், மிக கடுமையான கோடை காலம். எப்படி நடந்து போவது என்கின்ற இருந்தபோது ராஜாஜி ஒரு திட்டம் வகுத்தார். காலையில் 5 மணிக்கு எல்லோரும் எழுந்துவிட வேண்டும், 6 மணிக்கு புறப்பட்டு விட வேண்டும், 8 மணிக்குள் இந்த 2 மணி நேரத்தில் 5 மைல் நடக்க வேண்டும், பிறகு மாலை வரையில் எதுவும் கிடையாது, மாலை மறுபடியும் 5 மணிக்கு தொடங்கி 8 மணிக்குள் மறுபடியும் ஒரு 5 மைல் நடக்க வேண்டும், ஒரு நாளைக்கு 10 மைல் நடக்க வேண்டும், 15 நாட்களில் நாம் வேதாரண்யத்திற்கு போய் சேருவோம். அப்படியானால் பகல் நேரங்களிலே என்ன செய்வது? 8 மணிக்கு மேல் வெயில் வந்துவிடும், 10 மணிக்கு நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய ஊரில் தரை சுட ஆரம்பித்துவிடும், இது எப்படி நடந்து போகுது? அதனால் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், சரி 8 மணிக்கு பிறகு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கிறதே, அதற்கு என்ன செய்வது என்றபோது, அதை அரசியல் பிரச்சாரங்களுக்காக அல்ல, சமூக பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தலாம் என்று ராஜாஜி முடிவு செய்தார். அதாவது மதுவை பற்றி பேசுவது, தீண்டாமையை பற்றி பேசுவது, ஜாதி வேறுபாடுகளை பற்றி பேசுவது, நாம் ஏன் வறுமையில் இருக்கிறோம் என்பதை பற்றி பேசுவது, கல்விக்கான அவசியத்தை பற்றி பேசுவது, இந்த வேலைகளையெல்லாம் போகிற ஊரிலே இந்த இடைப்பட்ட காலத்திலே செய்வது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஏப்ரல் 13 1930 இங்கு கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற TSS ராஜன் வீட்டிலிருந்து 98 பேர், ராஜாஜி தவிர 98 பேர் கிளம்பினார்கள். காலையில் 5 மணிக்கு எழுந்து அவர்கள், ராஜாஜி சில நிபந்தனைகளை விதித்திருந்தார். அவரவர்களுக்கான சுமைகளை அவரவர்கள் தான் தூக்க வேண்டும், நாம் நடந்து தான் போகப் போகிறோம், நமக்கு பின்னால் வண்டியெல்லாம் வரும், அதிலெல்லாம் வைத்து கொண்டு போகலாம் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்போ அந்த 98 பேர் 2-2 பேராக நின்று கையிலே ஒரு ஊன்றி நடப்பதற்கு ஒரு நீள கோல். எதற்காக கோல் என்று சொன்னால், தஞ்சையினுடைய ஒரு பகுதியாக வேதாரண்யம் இருந்தது. தஞ்சையினுடைய கலெக்டர் தான் என்பவர் இருந்தார், தான் ஒரு உத்தரவு போட்டிருந்தார்,
தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இது நடக்கப் போகிறது என்று ராஜாஜி அவர்களுக்கு தெரிவித்தவுடனே பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார்.

0: இரண்டு கோரிக்கைகளை வைத்து ராஜாஜியை கைது செய்ய வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அவர்களுக்கு ஊருக்குள் வருவதற்கு தடை உத்தரவு விதிக்க வேண்டும், அவர்களுக்கு யாரும் உதவக்கூடாது என்று நாம் ஆணையிட வேண்டும் என்று அவர் சொன்னார். அவருக்கு மேலே இருந்த அதிகாரிகள், கவர்னர், அவர் வந்து ராஜாஜியை கைது செய்வது மட்டும் வேண்டாம், அப்படி செய்தால் விஷயம் விபரீதமாகிவிடும், போராட்டம் வலிமை பெற்றுவிடும், அதனால் அதை விட்டு விடுங்கள், தடை உத்தரவு போடுங்கள் என்று சொன்னார். அதனால் யாரும் யாருக்கும் தங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் அந்த வேதாரண்ய உப்பு யாத்திரையின் போது அதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இவர்கள் ஏப்ரல் 13 தேதி தமிழ்வர பிறப்பன்றைக்கு இந்த வீட்டிலிருந்து கிளம்பும்போது ராஜாஜினுடைய மகள் லட்சுமியும் ராஜனுடைய மகளும் சேர்ந்து ஒவ்வொருக்கும் ஆரத்தி எடுத்து நெற்றியிலே குங்குமம் போட்டு வைத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பல இன்னல்களுக்கு நடுவிலே நடந்து போனார். தங்குவதற்கு இடம் கிடையாது. இரவு தூங்க வேண்டும் என்றால் காவேரி ஆற்றின் மணற்பரப்பிலே தான் படுத்து தூங்க வேண்டும். யாரும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இரண்டொரு பேர் வழியிலே இருக்கிற சத்திரங்களில் தங்குவதற்கு இடம் கொடுக்க முன்வந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டது, அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த செய்தி அடுத்த ஊருக்கு பரவினவுடனே நமக்கேன் வம்பு என்று அந்த ஊரில் இருக்கிறவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சாப்பாடு கிடையாது. அப்படியே போகிற போது ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கு வருகிறவர்களையெல்லாம் நிறுத்தி காவல்துறை சோதனை செய்கிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் 2-3 துண்டு சீட்டுகளை அந்த அவர்களிடத்திலே போட்டு விட்டு போகிறார்கள். இவர்கள் மரத்தடியிலே தான் தங்க வேண்டும். எனவே இவர்கள் தங்குகிற யார் எந்த மரத்தடியில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக மரங்களுக்கு நம்பர் போட்டு வைத்திருந்தார்கள். எனவே அந்த துண்டு சீட்டில் என்ன போட்டிருக்கும் என்று சொன்னால், 1, 2, 3 இந்த தாழம்புதருக்கு போகவும், 4, 5, 6 மேற்கே உள்ள மரத்திற்கு போகவும் என்றெல்லாம் எழுதியிருக்கும். அங்கே போனால் ஏதோ புளிசாதமோ தயிர் சாதமோ பொட்டலமாக கட்டி அங்கே தொங்கவிடப்பட்டது. இப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் சந்தித்து வேதாரண்யத்திற்கு போய் காலையில் 5 சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஏப்ரல் 30 1930 ராஜாஜி அங்கு உப்பளினார். அங்கே இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய உப்படத்துக்கு போய் உப்பள்ளினார். உடனே அவர் கைது செய்யப்பட்டார். இந்தியாவிலேயே உப்பு சத்தியாகிரகத்திற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டவர் காந்தி அல்ல, முதன் முதலில் கைது செய்யப்பட்டவர் ராஜாஜி. ராஜாஜி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு 5 கழித்து காந்தி கைது செய்யப்பட்டார். அங்கே சென்னையில் இதே போன்ற போராட்டத்தை பிரகாசம் நடத்தினார், அவரும் கைது செய்யப்பட்டார். அதெல்லாம் ராஜாஜிக்கு பிறகு. மலபாரில் ஒரு போராட்டம் நடந்தது, அங்கும் கைது செய்யப்பட்டார், அதுவும் ராஜாஜிக்கு பிறகு. ராஜாஜி கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு போனார். ஆனால் அந்த போராட்டம் ஏப்ரல் 30 ஆரம்பித்த போராட்டம் மே 28 வரைக்கும் அந்த போராட்டம் நடந்தது. அதில் பல கலந்து கொண்ட பலர் நாளை பிரியா ஆளுமைகளாக ஆனார்கள். முன்னாள் தினமணி ஆசிரியர் ஏஎன் சிவராமன் அதிலே ஒருவர், அதை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதே போல சுதந்திர சங்கு என்று ஒரு பத்திரிகை வந்திருந்தது. சுதந்திர சங்கினுடைய ஆசிரியர் இதற்காக சிறப்பிதழ்களை கொண்டு, அப்போவே அது 70,000 பிரதிகள் விற்ற பத்திரிகை. எனவே இந்த செய்தி கைது செய்யப்பட்டு ராஜாஜி திருச்சியில் இருக்கிற சிறைக்குத்தான் கொண்டு வரப்பட்டார். திருச்சி சிறையிலே 3 வார காலம் வைத்திருந்தார்கள். சிறைக்கு வந்தபோது இந்த மாதிரி கைது செய்து வந்தவர்களெல்லாம், இந்த இளைஞர்களெல்லாம் ராஜாஜி இடத்திலே ஒன்று கேட்டார்கள். உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரியும், எங்களுக்கு ஏதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ராஜாஜினுடைய முக்கியமான ஒரு பண்பு என்பது என்னவென்று சொன்னால், அவர் வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொண்டிருந்தார் அல்லது கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இது டேக்அவே டூ உங்களுக்கு, நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று. வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த டேக்அவேகளெல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு அது வாழ்க்கையில் உதவும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் உங்களுடைய கைதட்டலுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இதுவரை களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான மாலன் அவர்கள் விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகளை கேட்டீர்கள். கடந்த புதன்கிழமை அன்று ராஜாஜி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சி திருச்சி தேசிய கல்லூரியில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

நேர்களே, இன்னும் சில நிமிடங்களில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்தும், அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: परेशानियों से घिरे हैं, मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखिए, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे ये सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக

சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிட்டூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து
இயற்பி

ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்கள்

தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க இரண்டு கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, ஆம்தாவாதிலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன.

இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும்.
என் மனம் நிறை நாட்டு

மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின்

சாங் பிரெங், இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே மூன்று தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகியிருக்கிறது. இவர் சாங் பிரெங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்கள், இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டின் ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாக்கா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிமுக்கியத்துவம் அளிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் ராம் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சட்டவிரோதமாக தகர செட் அமைத்து அரசின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு நடைபெற்று வந்துள்ளது. வழக்கம்போல் இன்று காலையில் பட்டாசு உற்பத்தி பணிகள் மேற்கொண்டு இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கடும் அதிர்வு ஏற்பட்டது. விண்ணை முட்டும் அளவிற்கு வெண்புகை வெளியானதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கு.
1: இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

கடக்க முடியாத அரணும் பிற சிறப்புகளும் இல்லாதவரானாலும் அவர்கள் வாழும் நாட்டினுள் சென்று தாக்கி அவரை வெற்றி பெறுதல் அரிதாகும்.

0: படி ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
1: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
0: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வந்தாச்சு வந்தாச்சு.
5: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
9: குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும். இத பல இடங்கள்ல கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். சில பேர் குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும்னு நினைப்பாங்க. குப்பைகளை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட முயற்சி பண்ணி, ஆனா கரெக்டா குப்பை தொட்டி பக்கத்துல போட்டுட்டு வந்துருவாங்க. திரும்ப எடுத்து குப்பை தொட்டியில போட மாட்டாங்க. இந்த தப்ப இதை கேட்டுட்டு இருக்க நீங்க கூட சில சமயங்கள்ல செஞ்சிருக்கலாம். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுறது மட்டும் இல்லாம அந்த குப்பைகளை தரம் பிரிச்சு போட பழகிக்கணும். குப்பைகளை தரம் பிரித்து கொடுத்தல் குறித்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி நிர்வாகங்கள் சார்பில் பொதுமக்களுக்கு பல சமயங்கள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. சில பேர் குப்பைகளை தரம் பிரித்து போடுறாங்க, இருந்தாலும் பல பேர் குப்பைகளை தரம் பிரித்து போடுறதில்ல. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து கொடுக்கறது மூலமா நாம இந்த மண்ணை வளப்படுத்த முடியும். திடக்கழிவு மேலாண்மையில சிறப்பா செயல்பட முடியும். சுகாதார சீர்கேட்டை தடுக்க முடியும். நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பாலித்தீன் பைகள், காகிதங்கள், அட்டைகள், தெர்மாக்கோல், பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்கள், துணி கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துறதுங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு சவாலாகவே இருக்கு. இது போன்ற பொருட்களை சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பக்கூடிய குப்பை வங்கி விருதுநகர்ல செயல்படுது அப்படிங்கறத நாம நாளிதழ்கள்ல படிச்சிருக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கொடுத்து குப்பைகளை வாங்கி அதை தரம் பிரிச்சு மறுசுழற்சிக்கு உட்படுத்துறாங்க. இவங்க அளவுக்கு நம்ம எல்லாரிடத்துல இருந்தும் குப்பைகளை சேகரிக்கிற குப்பை வங்கி ஏற்படுத்தலைன்னா கூட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய குப்பைகளை தரம் பிரிச்சு போடுறதுக்கு பழகிக்கணும். நம்ம வீட்டுல மட்டும் இல்லாம வெளியிடங்கள்ல நாம பயன்படுத்துற பொருட்களை கூட குப்பை தொட்டிகள்ல தரம் பிரிச்சு போட பழகிக்கணும். என் குப்பை என் பொறுப்பு அப்படிங்கிற உணர்வோட செயல்பட்டு சூழலை காப்போம்.
10: ஆல் இந்தியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.

0: Zurieganti. நிகழ்ச்சியில் முதலில்
1: தொழில் தர்மம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் குத்தாலம் ராதா சம்பத் அவர்கள்.
2: அரவிந்த், உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா அதன்படி நடக்க மாட்டீங்களே.
3: என்ன சுமதி இப்படி சொல்ற? என் நடையும் சரி, நடவடிக்கை

0: சரி, கரெக்டாக இருக்கும். செல்ஃபோனில் பேசுகிறப்போ பார்க்கணும்னு சொன்னேன். செல்ஃபோனில் பார்க்க முடியாதுன்னு நேர்லேயே தான் வந்துட்டேனே.
1: விளையாட்டு இருக்கட்டும், நான் சொன்னது எப்போ, நீங்கள் வந்திருக்கிறது எப்போ?
0: ஓ அதுவா, காலையில் ஒரு முக்கியமான வேலையாக போச்சுமா?
1: அப்போ நம்ம காதல் முக்கியம் இல்லையா?
0: அப்படி யார் சொன்னா?
1: பின்ன இப்படி நடந்துக்கிட்டா அப்படிதான் அர்த்தம்.
0: தேவையில்லாம டென்ஷன் ஆகுற நீ.
1: டென்ஷன் ஆக்குறது நீங்க.
0: சுமதி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா?
1: அப்போ நம்ம காதலுக்கு கடைசி இடம் தானா?
0: நம்ம காதலை விட முக்கியமான காரியம்னு வந்துட்டா இதுக்கு கடைசி இடம் தான்.
1: அப்போ
0: இரு இரு, நீயா கற்பனை செய்துகிட்டு படபடன்னு ஏதாவது பேசிடாத.
1: கற்பனைகளுக்கெல்லாம் மீறி நடக்குது அரவிந்த், நம்ம லவ் மேட்டர்.
0: பார்க்கணும்னு கூப்பிட்ட, ஒரு நாள் தாமதமா வந்திருக்கேன், இப்ப தெளிவா சொல்லு.
1: சரி, நம்ம கல்யாணத்துக்கு நாம போட்டுக்கிட்ட கண்டிஷன் என்ன?
0: நம்ம கல்யாணம் எந்த கண்டிஷனும் இல்லாம நடக்கணுங்கிறது தான் நாம போட்டுக்கிட்ட கண்டிஷன். எதிர் ஜாமீன் வாங்க கூடாது, கேட்க கூடாது, கொடுக்கவும் கூடாது.
1: அப்புறம்
0: சம்பந்திங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுத்துக்க கூடாது. இந்த கண்டிஷன்களை தான் நாம கண்டிஷனா போட்டுக்கிட்டோம்.
1: இந்த கண்டிஷன்கள் எல்லாம் மீறி நேத்து மதியானம் ஒரு விஷயம் நடந்திருக்கு அரவிந்த்.
0: என்ன நடந்துச்சு?
1: நீங்க ஒண்ணுமே கவனிக்கிறது இல்லையா? உங்கப்பாவும் கல்யாண தரகர், எங்கப்பாவும் கல்யாண தரகர்.
0: அதை யாரு மறுத்தா? அவங்க தொழில் அது.
1: அப்படி உள்ளவங்கள அவங்க பிள்ளைங்க தானே கவனிக்கணும். ரெண்டு பேரும் சரியான பிரபல தரகருங்க.
0: சுமதி, அவங்க ரெண்டு பேரும் திருத்தவே முடியாது. நம்ம பொறுத்தவரையில அவங்கள நம்ம கல்யாண விஷயத்துல பரம்பு மீறாம பாத்துக்கணும். நம்ம கல்யாணம் பர்ஃபெக்ட்டா நடக்கணும்.
1: அவங்க ரெண்டு பேரும் அந்த கண்டிஷன்களை மீறிட்டாங்களே. நம்ம கல்யாண விஷயமா பேச உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு.
0: என்னது
1: வந்து?
2: தர்மராசு, தர்மராசு.
3: யாரு? அட தங்கராசுனா, வாங்கண்ண, வாங்க வாங்க உட்காருங்கண்ண. அலமேலு, ஏ அலமேலு, எதிர்கால சம்பந்தி வந்திருக்காரு பாரு, போய் காப்பி குண்டா. என்ன மச மச நிக்கிற, சீக்கிரம் போய் காபி குண்டாங்கற.
2: காபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்.
3: என்ன கோபம், எதுக்காக கோபப்படுறீங்க?
2: இதோ பாருப்பா தர்மராசு, சட்னி இல்லாத இட்லியும் சண்டை இல்லாத சம்பந்தியும் ருசிக்குமா?
3: முடியாதுன்னு தானே தெளிவா சொல்றீங்க அண்ணே. அதைத்தானே நானும் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: அதேதான், அதேதான். நம்ம தொழில் தர்மப்படி நடந்துக்கணும், அதை விட்டுக்க முடியுமா?
3: முடியாதுன்னு முடியாது, தர்மத்தை மீறுறது தர்மம் இல்லையே.
2: கரெக்ட், அப்படி வா வழிக்கு. நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்துறதா முடிவு செஞ்சோம்ல.
3: ஆமாண்ணே, உங்க பையன் அரவிந்தனுக்கும் என்னோட பொண்ணு சுமதிக்கும் திருமணம் செய்யறதா முடிவு செஞ்சோம். தேதி பார்த்து பத்திரிக்கை அடிக்கணும், திருமண ஏற்பாடுகள் செய்யணும்னு பேசி முடிச்சோம்.
2: ஆனா தர்மராசு, இதுல நாம தொழில் தர்மத்தை பத்தி பேச மறந்துட்டோம்டா.
3: ஆமாண்ணே, ஆமா மறந்துதான் போச்சு. ஆனா தொழில் தர்மம் மீறாம நடக்க நாம என்னதான் செய்யணும்?
2: புரியலையா தர்மராசு?
3: அண்ணே, என்ன இருந்தாலும் நீங்க மூத்தவரு, நாளும் புரிஞ்சவரு, அனுபவஸ்தரு. தர்மத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு நான் புரிஞ்சுக்கலையண்ணே.
2: என்னடா இப்படி சொல்ற? ஏப்பா, நம்ம எத்தனை கல்யாணங்களை முடிச்சு வச்சிருக்கோம், அங்க எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் உனக்கு தெரியலையா? கல்யாணத்தை முடிச்சு வச்சா நம்ம கமிஷனை வாங்குறது இல்ல.
3: ஓஹோஹோ, அந்த தர்மத்தை சொல்றீங்களா?
2: கரெக்ட்,
3: வாஸ்தவம் தானே, வாஸ்தவம் தான். எல்லாம் பேசணும், ஆனா அதை நாம மறந்துட்டோமே. இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க?
2: இதை செய்யாம நாம மீறிட்டோம்னு வச்சுக்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது.
3: எது?
2: கமிஷன் வாங்காம எந்த கல்யாணத்தையாவது நாம நடக்க விட்டுருக்கோமா?
3: ஏதாவது செஞ்சு. அண்ணே, இந்த கல்யாணம் நடக்க நீங்க தான் வழி செய்யணும்.
2: வேற ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லைப்பா. ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா நம்ம எந்த அடிப்படையில் கமிஷன் வாங்குறோம்?
3: அது நடக்கிற டீலிங்ஸோட வேல்யூவை பொறுத்ததுண்ணே. ஆனால் நாம தான் எதுவும் பேசிக்கலையே, அதாவது தொழில் தர்மப்படி நடக்கலையே. என்ன மாப்பிள்ளையோட அப்பாங்கிற முறையில் கெத்தா எந்த கண்டிஷனையும் நீங்களும் போடலை, பொண்ணுக்கு அப்பாங்கிற முறையில் நானும் எதுவும் ரிக்வஸ்ட் செய்யலை. நியாயமா நான் தானே கேட்டிருக்கணும், ஏன்னா நான் பொண்ணை பத்தவன் இல்லையா?
2: ஆக தர்மராசான நீயும் தங்கராசான நானும் ரெண்டு பேருமே மீறி இருக்கோம்.
3: ஆமாம், ஆமாம் அண்ணே, இந்த சிக்கலை

0: எப்படின்னு தீர்க்கிறது?
1: சிம்பிளா ஒரு யோசனை சொல்றேன் கேளு தர்மு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இப்ப நாம என்ன செய்யறோம், அதாவது கால்ல ஒரு முள்ளு குத்துச்சுன்னு வச்சுக்க, என்ன செய்யறோம்?
0: நொண்டி நொண்டி நடக்கிறோம்.
1: அடனி என்னப்பா, குத்துன முள்ள எடுக்க வேண்டாமா?
0: ஆமா ஆமா ஆமா, வேற ஒரு முள்ளால எடுத்துறோம்.
1: சரி விடு, ரெண்டு முள்ளு குத்துனா?
0: அதே முள்ளால எடுத்துறது.
1: ஓப்பா, நம்ம ரெண்டு பேருக்குமே முள்ளு குத்திடுச்சு.
0: அப்ப மூணாவது முள்ளால எடுக்க வேண்டியதுதான்.
1: சபாஸ், இப்பதான் நீ கரெக்டா புரிஞ்சுகிட்ட. அந்த மூணாவது முள்ளு யாரு?
0: ஓஹோ ஹோ, இன்னொரு கல்யாண தரகர் தானே? அதத்தானா என்ன சொல்ல வர்றீங்க?
1: பல பல பல பல, சரியா புரிஞ்சுகிட்டப்பா. இப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம கிருஷ்ணன் இருக்கான்ல
0: அண்ணே, சரியான முள்ளுன்ன, சரியான முள்ளு.
1: நம்ம தகராற கிருஷ்ண வந்துதான் சிக்கெடுக்கணும்.
0: அண்ணே சீக்கிரம் கிளம்புங்கண்ணே, அவனை போய் முதல்ல பார்ப்போம். அப்பத்தான் நம்ம குழந்தைங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.
2: இப்படி நம்ம அப்பாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிருஷ்ணன் தரகரை பார்க்க போயிருக்காங்க.
3: ஆஹா, இப்பதான் விஷயம் ரொம்ப சிக்கலா போயிட்டு இருக்கு.
2: இந்த விவரங்கள் எல்லாம் நேர்ல சொல்ல உங்களை செல்போன்ல நேத்து கூப்பிட்டேன். ஆனா உடனே வாங்கன்னு சொன்னதுக்கு 18 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்களே.
3: சாரி சுமதி, இதனுடைய சீரியஸ்னஸ் புரியாம போயிடுச்சு. இப்ப என்ன செய்யலாம்? போனவங்க ராத்திரி திரும்பி வந்தாங்களா? அப்படி என்ன பேசியிருப்பாங்க கிருஷ்ணன் கிட்ட?
2: யாருக்கு தெரியும், ஆனா ராத்திரி அப்பா மட்டும் திரும்பினாங்க. அம்மா கிட்ட நம்ம கல்யாணம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க.
3: கிருஷ்ண வீட்டுல என்ன நடந்திருக்கும்?
2: நம்ம கல்யாணம் நாம நினைச்சபடி பர்ஃபெக்ட்டா நடக்க போறது இல்ல.
3: ஏன் சுமதி? ரெண்டு பேரும் கிருஷ்ணனுக்கு ஏதாவது தரவு கொடுப்பாங்களோ?
2: அப்படினா நம்ம கல்யாணமும் கமிஷன் கல்யாணமா?
3: சரி சரி, நீ ஒண்ணும் குழம்பிக்காத, அப்படி நான் நடக்க விட மாட்டேன்.
2: கல்யாணத்தையா?
3: சீ, கமிஷன் கொடுக்கறத.
4: தம்பி அரவிந்தனா, வாப்பா வா.
3: கிருஷ்ண மாமா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன்.
4: சரி தம்பி, அதுக்காக நின்றுகிட்ட பேசணும், இப்படி உட்கார் சோபாவில்.
3: எங்க அப்பா இங்க வந்தாரா?
4: உங்க அப்பா மட்டும் இல்ல, சுமதி அப்பாவும் கூட. நீயும் சுமதியும் காதலிக்கிறது எனக்கு தான் தெரியுமே, உனக்கு சந்தோஷமா இருக்குமே.
3: எங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் இல்ல.
4: என்ன தம்பி இப்படி சொல்ற, உங்க ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல சந்தோஷம் இல்லையா?
3: இல்ல, எங்க கல்யாணம் எதிர் ஜாமீன் வாங்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிமாண்ட் செய்துக்க கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு நானும் சுமதியும் தீர்மானிச்சிருந்தோம். எங்க அப்பாவும் சுமதி அப்பாவும், ஏன் நீங்களும் கூட கல்யாணம் தரகர் சொல்லி செய்கிறவங்க. சரி சரி, இங்கே என்ன நடந்ததுன்னு விவரம் புரியாமல் நான் பேசக்கூடாது. நீங்கள் மூணு பேருமா என்ன முடிவு எடுத்தீங்க?
4: என்ன தம்பி இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே.
3: என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லுங்க மாமா.
4: ரெண்டு பேரும் நேற்று ராத்திரி வந்தாங்க.
3: சரி,
4: அடடே தங்கராசு, தர்மராசு மாமா, அப்படி ரெண்டு பேரும் சோபாவில் உட்காருங்க.
0: அண்ணே, தங்கராசுண்ணா, கிருஷ்ண தரகு தொழில் போடு பொண்ணு போடுறான் போல் இருக்க, வீட்டை பார்த்தீங்களா? சோபா என்ன, டிவி என்ன?
4: நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலில் பழமும் தின்னு கொட்டையும் போட்டவங்க, உங்களை எனக்கு ஈடுகட்டி பார்க்குறீங்களே. நான் தொழிலுக்கு புதுசு, சோபா இருக்க அது ஏலத்தில் எடுத்தது கிழிஞ்சிருக்கு பாருங்க. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க.
1: இந்த பார் கிருஷ்ணா, ஒரு சிக்கலை தீர்த்துக்க உங்ககிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். நீ எங்களை மேலும் சிக்கலில் மாட்டி விடாமல் எங்கள் புள்ள பொண்ணுங்க கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்.
4: நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலில் நிபுணருங்க, உங்கள் முயற்சியில் சிக்கல் எப்படி வரும்?
0: நிபுணங்களாக நாங்கள் இருக்கிறதா தான் எங்களுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல்.
1: கிருஷ்ணா, நானும் தர்மம் சம்பந்தியாக முடிவு செய்தாச்சு.
4: ரொம்ப சந்தோஷம், தரகு இல்லாம முடிச்சிட்டீங்க.
0: அது எப்படி கிருஷ்ணா? தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல.
4: தொழில் தர்மமா? என்ன சொல்றீங்க
1: கிருஷ்ணா? இதுல உறவு முறையெல்லாம் பார்க்க கூடாது, நாம செய்யறது தொழில், தரகு தொழில். எங்க ரெண்டு பேர் விஷயத்துல ஒரு டீலிங்ஸ் முடிஞ்சிருக்கு, எங்க பிள்ளைங்க கல்யாணம் தான் அது. ஆனா தரகு ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும், அதுதான் தொழில் தர்மம். அது தரகு எவ்வளவு எப்படிங்கிற வழிமுறை

0: வரைக்கும்தான் உன் யோசனைய கேட்க வந்திருக்கோம் கிருஷ்ணா.
1: ஆமா கிருஷ்ணா, விவரம் இதுதான். தங்கராசன் பக்குவமா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு.
2: என்ன மாமா, உங்க ரெண்டு பேருக்கும் தோணாத உத்தியா? நான் சொல்லிட போறேன்.
0: இருக்கட்டும் கிருஷ்ணா, எங்க அனுபவம் இந்த காலத்துக்கு ஒத்துக்காம போலாம். அதான் உன் யோசனை எங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டும்.
1: கிருஷ்ணா, முக்கியமா ஒரு கொள்கையை மட்டும் நீ மறக்காம யோசனை பண்ணு. நாம தரகுக்காரங்க, அந்த தொழில் தர்மத்துக்கு ஒத்து போறாப்புலதான் உன்னோட யோசனை இருக்கணும்.
0: ஆமா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. உனக்கும் கூட அந்த தர்மப்படி கமிஷன் உண்டு கிருஷ்ணா, அதையும் ஞாபகம் வச்சுக்க.
2: சரி, நாளை காலையில உங்க ரெண்டு பேரையும் தங்கராசு மாமா உங்க வீட்டுல சந்திக்கிறேன். நல்ல யோசனையோட வர்றேன்.
0: ஆ, சரிதான் சரிதான், அப்படியே நடக்கட்டும்.
2: உங்க பொண்ணு பிள்ளைங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அதுவும் நம்ம தொழில் தர்மப்படி நடக்கும். கவலையே வேண்டாம்.
3: அரவிந்த், இது என்ன முடிவே தெரியாத புதிரா இருக்கு?
4: ஆமாமா, புதிரா தான் இருக்கு. கிருஷ்ண மாமாவும் என்ன முடிவு வச்சிருக்காரு மனசுல இன்னும் புரியல. இப்ப எல்லாம் கிருஷ்ண மாமா கையில தான் இருக்கு.
3: அவரும் தரகரு, அவர் மட்டும் எப்படி நடந்துப்பாரு? ரெண்டு கமிஷன்களையும் ஒழிக்க நினைச்சோம், மூணாவதா சேர்ந்துட்டு. நம்ம கொள்கையில மாறுதல் இருக்க கூடாது அரவிந்த். ஆமா,
4: சரி விடு. நீ நாளைக்கு காலையில இங்க அவுட் ஹவுஸ்ல வந்து தங்கிரு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் வர்றேன். அடுத்த நடவடிக்கைய யோசிச்சு எடுப்போம். சுமதி, சுமதி.
3: என்ன ரவீந்த், என்ன நடந்தது? உங்க அப்பா, ஏன் அப்பா, கிருஷ்ணன் மாமா எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க முகத்தை பார்த்தா சரியாவே இல்லையே.
4: உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு 5000 தரகு தராராம். எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு 5000 ரூபாய் தராராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டது கமிஷனா?
3: இதை கேட்டுக்கிட்டு நீங்க சும்மா வந்தீங்களா?
4: அவசரப்படாத சுமதி, எனக்கும் ஆத்திரம் ஆத்திரமா தான் வருது. ஆனா நம்ம கல்யாணம் இது நடக்கணும்னா ஒருத்தர் விரோதமும் நமக்கு வரக்கூடாது.
3: ரெண்டு பேரும் பணம் வாங்கி கொடுத்துக்கிட்டாங்களா?
4: இல்ல, உறவுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தி ஆகிட்டாங்களாம். அதனால உறவுக்கு மதிப்பு கொடுத்து பெருந்தன்மையா கமிஷனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டாங்களாம். சுமூகமா முடிச்சு கொடுத்ததுக்காக அந்த 10,000 பணத்தை கிருஷ்ண மாமா கிட்ட கமிஷனா கொடுத்துருக்காங்க.
3: கிருஷ்ண மாமாவும் அதை வாங்கிக்கிட்டாரா?
4: மரியாதையோட ரெண்டு கையாலையும் அந்த பணத்தை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டு கிருஷ்ண மாமா தான் சட்டப்பையில வச்சுக்கிட்டார்.
3: என்னங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க?
4: புரியலையே சுமதி. சித்தையரு, அதோ கிருஷ்ண மாமா வராரு. நாக்க புடிங்கிட்டாப்ல 4 வார்த்தை கேட்கிறேன்
3: பாரு. 4 வார்த்தை போதுமா? செஞ்சிருக்கிற கேவலத்துக்கு 40 வார்த்தை நான் கேட்கிறேன் அவரை.
2: அரவிந்த், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடுறேன் நானு. ஓ சுமதியா, நீ கூட இங்க தான் இருக்கியா? நல்லதா போச்சு, எல்லாம் சுமூகமா முடிஞ்சிச்சு. அரவிந்த், உங்க கல்யாண முகூர்த்த தேதி தான் வைக்கணும். இந்தா இந்தா, இத பிடி முதல்ல. சுமதி, நீ இத வாங்கிக்க.
4: என்ன மாமா, எதுக்கு பணம் தரீங்க?
3: என்ன மாமா, ஏது பணம் எதுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க?
2: அரவிந்தனும் நீயும் கமிஷன் இல்லாத கல்யாணமா நடத்திக்கணுங்கிற கொள்கையோட இருக்கிறதா அரவிந்தன் நேத்தே சொன்னான். அதை நிறைவேத்திட்டேன். அவங்கவுங்க பணம் அவங்கவுங்க கிட்ட போய் சேர்ந்தாச்சு. கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அமோகமா வாழுங்க.
4: மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல.
3: நீங்க நல்லா இருக்கணும் மாமா, நல்லா இருக்கணும். எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
2: கடவுள் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். எழுந்துருங்க, நல்லதே நடக்கும்.
5: இதுவரை தொழில் தர்மம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் குத்தாலம் ராதா சம்பத் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கே கருப்பசாமி, கே ரமேஷ், இ இளமுருகு, குளித்தலை கே சுவாமிநாதன், ரெஜினா ராணி ஆகியோர்.
6: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
5: உண்மை மனிதன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் பி முருகேசன் அவர்கள்.
7: சுதா, ஏ சுதா,
8: இதோ வந்துட்டேங்க.
7: நம்ம பாரு, எங்க ஏதோ இன்டர்வியூ சொல்லிட்டு போனானே, வந்துட்டானா?
8: இதோ அவனே வந்துட்டான். டேய் பாரி,

0: உனக்கு ஆயுசு 100டா. ஆமா, இன்டர்வியூ என்னாச்சு? வேலை கிடைச்சிரும்ல?
1: கிடைச்சிரும். ஆனா
0: என்னடா, ஆனா அவன் நான் இழுக்கிற.
1: அம்மா, 100,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் இந்த வேலை கிடைக்குமா?
0: எம்ஏல காலேஜ் ஃபர்ஸ்ட் நீதானடா.
1: சும்மா உலகம் தெரியாம கிடந்து உளறாதம்மா. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வர்ற வேலைய எவன் சும்மா கொடுப்பா?
0: இப்படியே தத்துவம் பேசிக்கிட்டு இருந்தா காசு பணம் இல்லாம எப்படிடா காலத்தை ஓட்டுவ?
1: ஏன், படிச்சவன் எல்லாம் பேனா புடிச்சுதான் வாழணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்க என்ன? அம்மா, உழைப்பை மதிக்கிற சமூகமா நம்ம சமூகம் என்னைக்கு மாறுதோ அப்பதான் நல்ல மனுஷன் நாட்டுக்கு கிடைப்பான். இத்தனை காலமா நம்ம இரும்பு கடைதானே நமக்கு சோறு போட்டுது, எதிர்காலத்திலயும் அதுவே நமக்கு சோறு போடுன்னு முதல்ல நீங்க நம்புங்கம்மா.
0: இப்ப பணம் தானடா பிரச்சனை, அந்த கம்பெனி காடை கொண்டா இப்ப பணத்தோட வந்து பேசிக்கிறேன்.
1: அம்மா, வீணா அலையாதீங்க, கண்டிப்பா இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன்.
2: விடுடா, இவன் மூஞ்சிக்கு எவன் 100,000 ரூபாய் தரான்னு பாப்பமே. பட்டாதான் புத்தி வரும், கெட்டாதான் ஞானம் வரும்னு சும்மாவா சொன்னாங்க?
3: புனிதா, காலிங் பல் அடிக்குது, யாருன்னு பாருமா.
4: அடடே, வாங்கத்த. அப்பா, அத்த வந்திருக்காங்கப்பா.
3: அடரே, வா சுதா வா. பாதி சோமி எல்லாம் நல்லா இருக்காங்களா?
4: நல்லா தான் இருக்கும். புனிதா, எங்க உன் அண்ணனை காணோம்?
3: அவனுக்கு என்னம்மா, கையில காசு இருக்கு, ஊர் சுத்த கார் இருக்கு, செட்டு சேர்ந்துகிட்டு சுத்த வேண்டியதுதானே.
4: என்ன அண்ணன் இப்படி சொல்றீங்க?
3: ஆமா சுதா, அவ தான் ரெண்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டா. தாய் இல்லாத குறை தெரியாம ரெண்டையும் செல்லமா வளர்த்து விட்டுட்டேன். இனிமே எல்லாம் அவங்க பாடுதானே. ஆமா, அது இருக்கட்டும். நீ என்ன விஷயம் வந்திருக்க?
4: அண்ணே, நம்ம பாரிக்கு வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த பையன் என்னடானா, பணம் கொடுத்து எந்த வேலைக்கும் போக முடியாதுன்றான். என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. இந்த கார்டை பாறேன்.
3: இந்த கம்பெனியோட எம்டி எனக்கு தெரிஞ்சவர் தானே சுதா. ஒரு போன்லயே வேலையை முடிச்சிடலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குது.
4: என்ன அது?
3: உன் பையனுக்கு தான் குறுக்கு வழியில வேலைக்கு போக இஷ்டம் இல்ல. அப்புறம் நீ ஏன் வீணா அலையினும்? அதுக்கு பேசாம என் பையனுக்கு அந்த வேலையை வாங்கினாலும் அவன் திருந்தறதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல.
4: அண்ணே, என்ன சொல்றீங்க?
3: ஆமா சுதா, உள்ள நிலைமையத்தான் சொல்றேன். வீணா போற சந்தர்ப்பத்தை நான் ஏன் பயன்படுத்திக்க கூடாது? இந்த காலத்துல நல்லவனா இருந்தா போதாது, வல்லவனா இருக்கணும். அதுதான் முக்கியம்.
4: அண்ணே, கூட பிறந்த உரிமையில உதவி கேட்டு வந்தேன் பாரு, ஏ மேலதான் தப்பு. இனி செத்தாலும் உங்க வீட்டு வாசப்படியே முதிக்க மாட்டேன்.
5: அத்தை, அத்தை, இங்க வாங்க. அத்தை. அப்பா, என்னப்பா இது? அத்தையை கூப்பிடுங்கப்பா.
3: புனிதா, எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு. டிரைவர், வண்டி எடுப்பா.
2: என்னடா பாரு, என்னமோ வீரமா உங்க அம்மா போனா, இப்ப விசுமிட்டு வந்து நிக்கிறா.
4: கூட பிறந்தவனே என் குடும்பத்துக்கு குந்தகம் பண்ணிட்டானே.
1: என்னம்மா, என்னாச்சு?
4: டேய், நமக்கும் உன் மாமன் குடும்பத்துக்கும் உள்ள உறவு இன்னையோட அறுந்து போச்சுடா. உனக்கு உதவி கேட்டு போனா அந்த வேலைய அவர் பிள்ளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாருதா உங்க மாமா.
1: அம்மா, நமக்கு வேண்டாம்னு விட்டுட்ட வேலைய அவர் யாருக்கு வாங்கிட்டா நமக்கு என்னமா? அப்பவே நான் சொன்னேன், எங்கேயும் போகாதன்னு. கேட்டியா? அம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த கடமையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அம்மா, வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குமா, அதுல பணமும் ஒண்ணுதானே தவிர, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லம்மா.
2: டேய் பாரி, நீ வயசுல ரொம்ப சின்னவனா இருந்தாலும் முதிர்ச்சியா பேசுறடா, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா.
4: நல்ல பிள்ளையா உன்னை பெத்ததுக்கு ஒரு தாயா நான் பெருமைப்படுறேன்ப்பா.
1: அம்மா, நான் நேர்மையா உழைச்சி நிச்சயம் நல்லா இருப்பேன். கவலைப்படாம போய் இப்ப நிம்மதியா தூங்குங்க.
5: அப்பா, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி சாப்பிடாமையும் தூங்காமையும் கிடந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்?
6: எத்தனையோ கனவோட வளர்த்த என் பிள்ளையில ஒண்ண விபத்துல இழந்துட்டு தனி மரமா நிக்கிறனா? இனிமே இருந்தா என்ன, செத்த என்னம்மா?
5: அப்பா, குடி போதையில கார ஓட்டினது

0: அவனோட தப்பு தானேப்பா, என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா.
1: அம்மா, என்ன கொண்ணுகிட்டு இருக்கிறதே உன்னோட கவலை தான் அம்மா. உன்னை ஒப்படைக்க ஒரு நல்லவனை நான் எங்கம்மா தேட போறேன்? காசு இருந்தா போதும்னு கண்ணை மூடிக்கிட்டு நான் சேர்த்த பணத்தால ஒரு நல்லவனை காட்ட முடியலையே. பாதுகாப்பா இருக்கும்னு நான் நினைச்ச பணமே இன்னைக்கு உனக்கு ஆபத்தா மாறிடும் போல இருக்கே.
0: அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களாப்பா?
1: சொல்லு புனிதா, சொல்லு.
0: அப்பா, உங்ககிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனா உறவுன்னு சொல்லிக்க என்ன விட்டா வேற யாருப்பா இருக்கா?
1: என்னம்மா சொல்ற?
0: ஆமாப்பா, இருந்த ஒரே உறவையும் தான் அறுத்து வீசிட்டீங்களேப்பா. ஒரே ஊர்ல இருந்தும் ஒரு ஒட்டுதலும் இல்லாம 3 வருஷம் ஓடி போச்சேப்பா. ஒரு தங்கச்சி இருந்தும் உங்க பையனோட சாவுக்கு ஏன் ஒருத்தருமே வரலன்னு இந்த ஊர் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலையேப்பா.
1: போதும்மா போதும்.
0: இந்த வாழ்க்கைக்கு என்ன பார்த்தோ இருக்கு?
1: ஆமா புனிதா, பணத்தை பந்தியில வச்சு குணத்தை குப்பையில வீசின குற்றவாளி நான் தான்மா, நான் தான். சரிம்மா, உடனே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்.
2: டேய் பாரி, நம்ம வீட்டு வாசல்ல கார் வந்து நிக்குதே, யாருன்னு பாரு.
3: அடடே, வாங்க மாமா, வா புனிதா. அம்மா, மாமாவும் புனிதாவும் வந்திருக்காங்க.
2: டேய் பாரி, உள்ள வா, உனக்கு என்ன வேலைங்க?
1: அம்மா சுதா, என்னோட தலகணத்தை எல்லாம் தொலைச்சிட்டு புனிதமான உறவுக்கு ஏங்கி வந்து நிக்கிற உங்க அண்ணனை மன்னிச்சிருமா? ஒரே மகனை இழந்துட்டு உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா நிக்கிறேம்மா. பணத்தையும் அந்தஸ்தையும் பெருசா நினைச்சு கூட பிறந்த ரத்த உறவை துச்சமா தூக்கி எறிஞ்சிட்ட பாவி மண்ணா பாவி.
3: மாமா, என்ன பேசுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே இப்படி பேசினா எப்படி மாமா?
1: ஐயோ, என் புள்ளியோட சாவுக்கு கூட உங்களை ஒதுக்கி வச்ச பாவி ஆயிட்டனே.
3: மாமா, தவறு செய்யறது மனித சுபாவம் தான். அதே போல தவற மன்னிக்கிறதும் கூட மனித சுபாவம் தான் மாமா. அது எங்ககிட்ட நிறையவே இருக்கு மாமா. என்னமா சொல்றீங்க?
2: நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? உங்க மாமா தான் செய்த தவற உணர்ந்ததே போதும். புனிதா, உள்ள போய் எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வாமா.
1: அம்மா சுதா,
2: என்னன்னு
1: எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளோட எதிர்காலம் தான் என்னோட எதிர்காலம். அது பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னா அவளுக்கு வரப்போற கணவன் நல்லவனா இருக்கணும். என் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த நல்லவன் நம்ம பாரிதாம்மா. எளிமையா வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனா லட்சியவாதியா வாழ்ற பாரிதாம்மா எனக்கு மருமகனை வர தகுதியானவன். என்னம்மா சொல்ற?
2: என்னங்க அண்ணன் சொல்றது காதுல விழுந்ததா?
3: அப்பா, புனிதா யாரு? என்னோட மாமன் பொண்ணு. அவளை என்னோட வாழ்க்கை துணையை ஏத்துக்கிறதுல எந்த தடையும் இல்ல, ஆனா ஒரு நிபந்தனை.
1: நிபந்தனையா? என்ன பாரி?
3: மாமா, எங்களுக்கு தேவை புனிதாங்கிற குத்து விளக்க தவிர உங்களுடைய சொத்துக்கள் இல்ல. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை சொத்துக்களையும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அதுக்கு நீங்க எழுதி வைக்கணும். அந்த அறக்கட்டளையில ஆதரவில்லாம இருக்கக்கூடிய குழந்தைகளை சேர்த்து மனிதாபிமானம் உள்ள நேர்மையான மனிதர்களா அவங்களை ஆக்கக்கூடிய கல்வியை இலவசமா கொடுக்கணும். அந்த அறக்கட்டளைய உங்க உயிர் உள்ளவரை நீங்களும் உங்களுக்கு பின்னால நானும் புனிதாவும் நிர்வாகம் பண்ணிட்டு வரணும். மாமா, இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு தேவை புனிதாங்கிற ஒரு குடும்ப விளக்குத்தான தவிர உங்களுடைய சொத்துக்கள் இல்ல.
1: பாரியோட இந்த நிபந்தனை அவன் ஒரு உண்மை மனிதங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது சுதா. பாரிய மாப்பிள்ளை அடையறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம்.
4: இதுவரை உண்மை மனிதன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SP முருகேசன் அவர்கள். நடிப்பு திருக்கடையூர் ஜி சங்கர், குளித்தலை கே சுவாமிநாதன், எஸ் ராதா, டி கேத்தரின் புளோரா ஆகியோர்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
1: லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம். என்ன எழுதியிருக்கிறது, படி.
2: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
2: வா, போகலாம்.
0: தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்றிரவு மணி 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசை கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தாய்வான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில்

0: இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.

0: வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
1: கார்கில் வெட்டு தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
0: இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணி. இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
1: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
1: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
0: சாத்தியர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
1: அன்னையின் பெயரில் மரநடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
1: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
0: சாதிவர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
1: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7 தேதியன்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: நாளை ஜூலை மாதம் 27 தேதியன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல.

0: சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமற்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வெளியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வான் எல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகட் சங்கருக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகத் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வெளியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகட் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள்

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன்

0: உங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: அடுத்த நிகழ்ச்சியா வளமர காத்திருக்கு மதுர கீதம் முன்பாக கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டில் காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் மை கவ் இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், எல்நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். சுங்கச்சாவடிகளில் கடந்த 4 மாதங்களில் 3வது முறையாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கண்டனக்குரியது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இது பொதுமக்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும்

என்று சுட்டிக்காட்டினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் இன்று காவல்துறையினர் போதைப் பொருட்கள் மற்றும் கள்ளச்சந்தை மதுபானங்களுக்கு எதிரான அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். ட்ரோன் கேமராக்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் நடைபெற்ற இச்சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் எல் நினோ பருவநிலை பாதிப்பு காரணமாக மலை காய்கறி பயிர் சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் போர்வெல் அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் லாரிகள் மூலம் கூடுதல் கட்டணம் செலுத்தி தண்ணீரை வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 135வது துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகள் ராஞ்சி பிர்சா முண்டா கால்பந்து மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

காலத்தை வென்ற காவிய கானங்களை நேயர்களின் கடித வரி விருப்பகானங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பாட கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேர்கள் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா பிரபு நிஷாந்தி ஷைனி சரண் தேவி பிரபா ஆகியோர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நமது மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை. சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். APN Silks and Readymades, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
6: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
5: மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெப்படைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

நேயர்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல் அறிவிப்பு. சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதி உடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதந்தோறும் உறுதியான ஓய்வூதியம் பெற பதிவு செய்து கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் என்ற திட்டம். இந்த திட்டத்தின்படி இந்திய அரசின் பங்களிப்பு அடையிலான ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா வழிகாட்டிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருள் உற்பத்தியாளர்கள், உணவகம் மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள்

மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குபவர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் செல்போன் எண்ணுடன் அருகில் பொது சேவை மையத்தை அணுகி திட்டத்தை பதிவு செய்ய பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் அவர்களை திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுற்றுலா அலுவலகம் 101 வில்லியம் சாலை திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1:12 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் திருச்சி கல்லுக்குள்ளி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி ஆகியோர்.

0: சொல்லிப்போம்.
1: ஆஹா சொல்லிப்போம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி. ரேணுகா

0: சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெபடைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
10: நேர்களுக்கு அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் புதிய தொழில் துவங்க மானிய கடன் வழங்கப்படுகிறது. புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் மூலம் தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ₹10,00,000 to 5,00,000 வரை வங்கி கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 21 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். பொது பிரிவினரெனில் 45 வயதிற்குள்ளும் பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினரில் 50 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் www.msmeonline.tn.gov.in/needs என்ற இணையதள முகவரியில் தங்களது விவரங்களை சமர்ப்பித்து அதன் நகல் மற்றும் சான்றிதழ்களுடன் பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், புதுக்கோட்டை 5 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு 4322 என்ற முன்னணி பெண்ணோடு 221-794 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

இருபது நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மற்றொரு கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒழுக்க இருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் டி எம் சவுந்தரராஜனுடன் பாடியிருக்கிறார். பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் கூகூர் புகழேந்தி மேலக்கொண்டையம்பேட்டை சிவாஜி ராமலிங்கம் வாசுகி அகிலாம்பாள் சன்னதி வீதி ஜோதி பானுமதி ஆகியோர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நேர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன்படி செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பமுள்ள MBBS பட்டப்படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி முன் அனுபவம் உள்ளவர்களும் அரசு மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். காசநோய் மருத்துவத்தில் சிறப்பு படிப்பு முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக்குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு வருகிற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பாடல் கேட்கலாம். பாடலுக்கு இசை கேவி மகாதேவன், கண்ணதாசனின் அழகிய வரிகளில் பி சுஷிலா பாட கேட்போம். பெட்டவாய்த்தலை நந்தகோபால் அவர்களின் விருப்ப பாடலாக

0: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புது வடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50%

0: தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
4: மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷிலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் நெய்தலூர் காலனி, சாந்தி, சுமதி, விஜயகுமார், மாதுரி, சுரேஷ்குமார், ஜெயபிரியா, ரிஷ்வந்த், ராஜேஸ்வரி, ஜெயக்குமார், ராஜேஸ்வரி, ஜெயக்குமார், வசந்த் ஆகியோர். ராமு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
8: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
10: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி,
11: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
13: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
6: மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து. MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன், வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருச்சி மன்னர்புரம் நல்ல கருப்பன், விசாலாட்சி, அழகப்பன் ஆகியோர்.

நிறைவு பெற்றது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு வலம் வரும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேர்களினை கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய

0: இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
2: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறாங்க. ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
0: 2047ஆம் ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர், கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும்

0: வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்படவேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
1: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாய தமரவும் இந்த வடிகால வைக்க தூர்வாக நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி என்னன்னா, எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்மளோட டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத எண்ணத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அதுக்கு வந்து ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து இவர்களும் விளைவில் நாங்கள் அறிவிப்போம்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்குச் சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எப்படி கேட்டதும் வேணுமா?
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம்.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு. அண்மையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறை சார்பாக உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளைப்பூச்சி எவ்வாறெல்லாம் உண்டாகிறது, இதன் அறிகுறிகள் என்னென்ன, இதை எவ்வாறெல்லாம் நிவர்த்தி செய்யலாம் என எடுத்துரைத்தார் அம்மாப்பேட்டை டாக்டர் எம் எஸ் எஸ் எஸ் ஆர்ஐச் நிறுவன திட்ட ஒருங்கிணைப்பாளர் கே பாரதிதாசன் அவர்கள்.
1: நெல் சுருள் வந்து பாத்தீங்கன்னாக்க முட்டை பருவம், முட்டை வந்து பாத்தீங்கன்னா நீள் வடிவுல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு நிமிஷம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குட்டு புருவா மாறினாங்க, வெள்ளை சுருளியா வெளியில வரும். அப்ப நாங்க அந்த மைக்ரோஸ்கோப் மூலமா பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல வந்து ஆறு நிலைகள் இருக்கு. முக்கியமா நமக்கு என்னன்னா இந்த சுருள் வெள்ளை வந்துச்சு அப்படின்னா பின்னாடி பக்கத்துல முழுவதுமாக என்ன இருக்குன்னா தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து திறக்கும். அப்படி விடும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்க நம்ம மட்டை ஃபுல்லாவே அந்த சூட்டி மோடர்னு சொல்லுவாங்க டேம்ல, மேல வந்து கரும்புஞ்சான ஃபுல்லாவே பின்னாடி படந்துரும். இப்படி படந்துச்சுனால என்ன ஆகுனாக்க சரியான மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இலையில வந்து நல்லா இருந்தாதான் பச்சையத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணி தேங்காய் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. விவசாயிகள் நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த சுருள் வெள்ளைக்கு பைரித்ராய்ட் சம்பந்தமான பயிர் த்ரீன் அந்த மாதிரி த்ரீன் முடியக்கூடிய மருந்துகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துற பட்சத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்க இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்து குறையாது. நம்ம என்ன பண்ணணும்னாக்க மஞ்சள் வண்ண ஒட்டுமுறை வந்து நீங்க பயன்படுத்துங்க. அதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்க நமக்கு அரிசி சாக்கு இருக்குல்ல அது

0: ரெண்டா கட் பண்ணிருங்க. ரெண்டு பக்கமும் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க, தென்னந்தோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல 1 ஏக்கருக்கு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சோட நடமாட்டத்தை நம்ம கண்காணிச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஷூட்டிங் போல்டுன்னு சொல்லக்கூடிய பூஞ்சானம் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, நல்ல பிரஷர் ஹை பிரஷர்ல இப்ப மோட்டரைஸ்ல வந்துருச்சு உங்களுக்கு, அது பின்னாடி பக்கம் ஃபுல்லா அடிங்க. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, இந்த மைதா மாவு வந்து கலக்கி அடிச்சிங்க அப்படின்னா நம்ம அடிக்கும் போது 3 நாள்ல ஃபுல்லாவே கொட்டிடும், பூச்சும் சேர்ந்து கொட்டிடும், அந்த கரும்பூஞ்சானமும் சேர்ந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, வேப்பெண்ணை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெள்ளைச்சுருள் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது, இந்த ஒட்டுண்ணியை வந்து நம்ம விடும்போது என்ன பண்ணாக்க, முக்கியமா கவனிக்க வேண்டியது இறைவிலிங்கிகள் வந்து நம்மளுக்கு வந்து பயிரை வந்து எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாது. இதோட இந்த பூச்சை நம்ம முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது அருமையான திட்டம், விவசாயிகள் வந்து இதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும்.
1: அடுத்ததாக தென்னை சாகுபடியில் தனக்குள்ள அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் பேராவூரணி கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்க தலைவர் ஈவி காந்தி அவர்கள்.
2: தென்னை வந்து ரொம்ப ஈஸியா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சோம்பேறி பயிர் கூட சொல்லுவாங்க அதை. ஆனா மிகச்சிறந்த பணப்பயிரா இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இப்ப வந்து தென்னையிலதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவெடுத்திருக்கு. இது மட்டும் இல்ல, முதல்ல ஆரம்பத்துல ஏரியோ ஃபைட் வந்துச்சு, அது ஓரளவு இயற்கையா கண்ட்ரோல் ஆச்சு. இப்ப வந்து குளுக்கோஸ் ஒயிட்லை இது வந்திருக்கு. இந்த ஆராய்ச்சிக்காக நிறைய ஃபண்ட் ஒதுக்கி கவர்மெண்ட் இதை முன்னெடுத்திருக்கிறது பாராட்டத்தக்கது.
1: தொடர்ந்து வேளாண்மைக்கான பல்வேறு தகவல்களை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய பாலமாக இருக்கும் வானொலியின் சிறப்பு குறித்து எடுத்துரைத்தார் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: ஒரு தொழில் செய்யறோம்னா ஒரு நல்ல லாபம் இருக்கணும். ஆனா ஒரு விவசாயி வந்து எந்த ஒரு பெரிய இன்சென்டிவோ பெரிய சம்பளமோ பெரிய லாபமோ இல்லாம தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட விவசாயிகளை சரியான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுப்பதில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து தொடர்ச்சியாக அதற்கான பணிகளை செய்து வருது. அதை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறதுல நாங்களும் ஒரு சின்ன பங்கு வந்து வச்சுட்டு இருக்கோம். அதுவும் திருச்சி வானொலி வந்து கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கும் மேலாக வேளாண்மைக்கான தகவல்களை விவசாயிகள்ட்ட எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பாலமாக செயல்படுது அப்படிங்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த காலநிலை சூழல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. விவசாயம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கால சூழல் மாற்றம் நடக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் புது வருடங்களாக தான் இருக்கு. ஒவ்வொரு பருவமும் புது விதமான பாடங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அது இந்த வருஷத்துல வந்து இந்த எல்னினோ ஃபேக்டர்னால நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான நேரத்துக்கு தகுந்த நிறைய அறிவுரைகளை விவசாயிகள்கிட்ட அறிவியல் பூர்வமாக எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறதுல டிஎன்ஐ வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்புறேன். குறிப்பாக தென்னையை பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் இப்போ ஓரளவு நிலையான விலை கிடைக்குது, ஆனா சரியான முறையில உற்பத்தி பண்ண முடியல. இந்த மாதிரியான சிக்கல்களால இந்த இடர்களெல்லாம் தாண்டி அவங்க வந்து வெற்றி பெற்று வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிந்த முன்முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: அடுத்ததாக தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளைப்பூச்சியினை கட்டுப்படுத்தும் இறை விழுங்கிகளை விவசாயிகள் மானியமாகவோ அல்லது முழு விலையாகவோ பெற்று பயன்படுத்தலாம் என எடுத்துரைத்தார் தஞ்சாவூர் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் முனைவர் சி சக்திவேல் அவர்கள்.
4: தஞ்சாவூர் மாவட்டம் வந்து நெல்லுக்கு அப்புறம் அதிகபட்சமா நம்ம வந்து சாகுபடி பண்றது வந்து தென்னை தான். தஞ்சாவூர் மட்டும் இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் வந்து விவசாய விருதுக்கு கூட்டமா இருந்தாலும் சரி, வேற விவசாயி சம்பந்தமா எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் விவசாயிகள் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த தென்னையில வந்து சுருள் வெள்ளைப்பூச்சிதான் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல நம்ம வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல வந்து இந்த சென்னையில வந்து சுருள் வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கான இறை வெளியை வந்து உற்பத்தி செஞ்சு நமக்கு வந்து விவசாயிகள் கொடுக்க தயார் நிலையில இருக்கு. சுருள் வெள்ளைப்பூச்சி வேளாண்மைக்கு வந்து நாங்க வந்து உறுதுணையா இருந்து மானியத்திலேயோ இல்ல முழு விலையிலேயோ வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்க வந்து முழுமையாக எடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாம நம்ம தோட்டக்கலை துறையின் சார்பாகவும் நம்ம கடுக்கோட்டையில வந்து கிரைச பொருளா வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 40 நாள்ல அதுவுமே வந்து தயாராயிடும். அதையுமே நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியத்திலையும் முழு விலையிலையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் தெரிவிச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்டு நன்றி.
1: இனி எந்த ஒரு பயிரிலும் ஏற்படும் பல்வேறு பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு செல்வதில் வேளாண்மை பல்கலைக்கழகம் என்றென்றும் துணை நிற்கிறது என்றும் ஒன்று கூடி செய்ய அனைவரும்

0: அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எடுத்துரைத்தார் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் முனைவர் KR ஜெகன்மோகன் அவர்கள்.
1: குறுகிய காலகட்டத்திலேயே வந்து 50,000 முட்டை பூச்சியெல்லாம் மாறிட்டேன். அந்த அப்பட்டோ கிளேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்கார்சியால இருந்து ஆரம்பிச்சு இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா பல வருஷங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு போயிருக்கோம். எப்படி தண்ணி பிரிச்சு அடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து பண்ணிருக்கோம். சோ அந்த ஒரு ஈடுபாடோட, ஏன்னா அதுக்கே ஒரு முக்கியமான காரணம், கடந்த ஆண்டு ஆடி மாசம், அது என்ன ஆடி மாசம் பௌர்ணமின்னு கேக்குறீங்களா, கருப்பு நாவாய்க்கு வச்சு பிளாக் பக்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து அன்னைக்குதான் நிறைய முட்டை வைக்கும். அதை நம்ம வந்து கவர்ந்து அழிக்கணும். அது அது வந்து அன்னைக்குதான் வந்து நிறைய அதோட சைக்கிள் அதிகமாகும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெரிய பெரிய சொக்கப்பானை, அதாவது பான்ஃபயர், அப்படியே அங்கங்க கார்த்திகை மாசத்துக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருவாரூர் மற்றும் அந்த சுற்றுவட்டாரங்களில் நாங்கள் வந்து அதை பண்ணி விவசாயிகளை வந்து ஈடுபடுத்தி ஒரு பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்டா கொண்டு போனோம். ஸோ அதன் விளைவா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்பா பருவத்தில் அதனுடைய தாக்கமே இல்லாம போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் விவசாயிகளுக்கு என்ன கொண்டு சேர்ந்து சேர்க்கலாம், ஏன்னா விவசாயிகளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருந்தா நமக்கு சோர்வு எதுவுமே இருக்காது. இதை மேற்கொண்டு இதை எப்படி நம்ம பரவலாக்கம் செய்யலாம், அதுக்குதான் நாங்க அப்ப வந்து எல்லா விவசாயிகளுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு செய்திகளும் கொடுத்தோம். நம்ம அனைவரும் ஒன்றா ஊர் கூடி தேர்வு இருப்போன்ற மாதிரி எங்க வேளாண் பல்கலைக்கழகம், தோட்டக்கலைத்துறை, பெரிய பெரிய விவசாயிகள், எஃபிஓ, எல்லா பங்குதாரர்களும் ஒருங்கிணைந்து நம்ம செய்யும் போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு, ஏன்னா தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டும் வேளாண் பல்கலைக்கழகம் கொடுத்துட்டு போது கொண்டு சென்று சேர்க்கறதுல தோட்டக்கலை வராங்க. இது வந்து ஊடகம் வழியா போறதுக்கு வானொலிகள் எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோமே தான். இதை வந்து உரிய முறையில நீங்களும் இதை எடுத்து சென்று இப்பதான் வந்து தன்னை ஒரு நல்ல வேலை போயிட்டு இருக்கு. ஒரு பண்ணி கிட்ட வரும்போது அது முடிஞ்சிருது. ஏன்னா பூச்சிகள் கூட அந்த இதை வந்து எல்லாமே சொல்றாங்க, பூச்சி வேற ஒரு இதுக்கு நம்ம சென்று சேராது. சோ இந்த மாதிரி நமக்குள்ள இணைந்து நம்ம செயல்படும் போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் அருமையா இருக்கும். எல்லாம் வருகை புரிந்ததுக்கு நன்றி. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்த பூச்சிகள் துறை தலைவருக்கு மற்றும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி பாராட்டி அவர்களுக்கு நன்றி வணக்கம்.
0: நிறைவாக உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளை பூச்சியினை மேலாண்மை செய்வது குறித்து எடுத்துரைத்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநரக இயக்குநர் முனைவர் மு சாந்தி அவர்கள்.
2: தென்னையை பொறுத்த வரைக்கும் சுருள் வெள்ளையி அப்படிங்கிற ஒரு ஈ சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து 2016 வருடங்கள் நம்ம பொள்ளாச்சியில் முதல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் பரவிட்டு இந்த நாள் நமக்கு இந்த மரத்தினுடைய ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுது. இதோட சார உறிஞ்சி இந்த பூச்சிகள் சாப்பிட்றதுனால அந்த பயிர்களுடைய மகசூல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையாகவே ஒட்டுண்ணிகள் மற்றும் இறைவிழுங்கிகள் நமக்கு இருக்குது. அது போக மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிற பொறிகள், அதாவது 5x1.5 அப்படிங்கிற அகலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் தாளை மரத்துக்களை இடையில கட்டுறதோ இல்லை மரத்தண்டுகளை சுத்தி கட்டியோ அது மேல ஒட்டக்கூடிய தன்மையுள்ள பொருட்கள், அதாவது பிசுபிசுப்பா இருக்கக்கூடிய பொருட்கள், விளக்கெண்ணெய் மாதிரி பொருட்களை தடவி வைக்கிறது மூலமா இந்த பூச்சிகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு அதுல ஒட்டுறதுனால நம்ம பூச்சியோட நடமாட்டத்தை கண்காணிக்கலாம், ஒன்னு இது மூலமா கட்டுப்படுத்தவும் செய்யலாம். பூச்சியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, நமக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இலைகள் மேல நம்ம பீச்சி அடிக்கிறது மூலமா இந்த பூச்சிகளை நம்ம அந்த மரத்துல இருந்து தாக்குதலை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக என்கார்சியா அப்படிங்கிற ஒட்டுண்ணி நம்ம வயல்லயே இருக்கும், இயற்கையாவே வரக்கூடிய ஒரு எதிரி. இதோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக வாழை இல்லைன்னா கல்வாழை இல்லைன்னா சீத்தாமரம் ஒரு ஏக்கருக்கு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில வயல்ல அங்கங்க நம்ம நடுறது மூலமா இந்த என்கார்சியா அப்படிங்கிற ஒட்டுணியோட எண்ணிக்கையை வயல்லையே நம்ம அதிகரிக்க செஞ்சு வெள்ளை ஈயை தாக்கி கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போக இயற்கையா கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க கண்டுபிடிச்சது கிரைசோபர்லா இறை ஒழுங்கி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு ஹெக்டேருக்கு 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையில விடுறது மூலமா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஒரு முறை விட்டுட்டு திரும்ப ஒரு 25-30 நாள் கழிச்சு திரும்பவும் விடுறது மூலமா இதோட எண்ணிக்கையை நம்ம பெருக்க முடியும். விவசாயிகளுக்கு இது உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சோ பரவலா எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ்நாடுல 4 பாகத்திலயுமே இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஈச்சங்கோட்டை MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகர், அங்க நமக்கு திருப்பதி சாரத்துல கன்னியாகுமரியிலையும், பையூர்ல தோட்டக்கலை கல்லூரியிலையுமே இந்த இறைவிழங்கிய உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு லேப் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப இங்க நம்ம எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில்

0: இது சிறப்பா செயல்பட்டு ஒரு நாளைக்கு நமக்கு 50,000 அளவுக்கு இந்த இறைவிளங்கியோட முட்டை பருவம் நமக்கு கிடைக்குது. சோ வயல்ல விடுறது முட்டை பருவத்தை தான் விடணும். சோ இங்க முட்டை பருவம் ஒரு 1000 முட்டை அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம். அது ஒரு 450 ரூபாய் அப்படிங்கிற விலையில இங்க கிடைக்குது. இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை விவசாயிகளும் இங்க இருந்து பெற்று வயல்ல விட்டு இந்த வெள்ளை ஈயிலிருந்து நம்மளுடைய தென்னந்தோப்புகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்ல, சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகிய அசுவினி, வெள்ளை இது மற்றும் அந்தி பூச்சிகளுடைய முட்டையுமே சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. அதனால நம்ம காய்கறி பயிரிலேயோ இல்ல மற்ற பயிர்களில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த இறைவிளங்கிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதனால இந்த இறைவிளங்கி எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகள் இங்க கிடைக்கக்கூடியதை கண்டிப்பா உபயோகப்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கத்தின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு S. கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி, தேசிய ஒலிபரப்பு தினம், ராஜாஜி அறக்கட்டளை சொற்பொழிவு, கலை பண்பாட்டுத்துறை சிறப்பு பயிற்சி, போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி, சர்வதேச சதுரங்க தினம், மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய சுய வேலைவாய்ப்பு வங்கி கடனுதவி திட்டம், நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டணப் பயிற்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று காலை உரையாற்றினார்.
1: சாத்தியோ, பிச்சலே குச்சு வர்ஷோ மே ஹர் கர் திரங்கா அபியான் நே பூரே தேஷ் கோ எக் அத்புத் பாவனா சே ஜோடா ஹை. ஹர் கர் ஹர் கலி மே திரங்கே கா உத்சவ் திகாய் தேதா ஹை. இஸ் வர்ஷ் பி ஹமே ஹர் கர் திரங்கா அபியான் கோ பூரே உத்சாஹ் கே சாத் ஆகே படானா ஹை.
0: பிரதமர் உரையின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரி வணிகவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திருமதி எஸ் பிரசில்லா ஷெரின்.
2: மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்று ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது உரையை கார்கில் விஜய் திவஸ் தினத்தை நினைவு கூறுவதன் மூலம் தொடங்கி, நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களின் ஒப்பற்ற துணிச்சலையும் உன்னதமான தியாகங்களையும் போற்றினார். பாதுகாப்பு துறையில் இந்தியா அடைந்துள்ள தன்னிறைவு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்து இன்று பெருமையுடன் எடுத்துரைத்தார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்காக வெளிநாடுகளை சார்ந்திருந்த நம் நிலைமை இன்று மாறிவிட்டது. இந்தியா கடந்த ஆண்டிலிருந்து நீர் பாதுகாப்பை ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து வருகிறது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மத்திய பிரதேசத்தில் சித்தி மாவட்டத்தில் அங்கு மக்களின் கூட்டு முயற்சியால் செயற்கை நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் வள பாதுகாப்பு சிறப்பாக செயல்பட்டு உள்ளது. ஒரு நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மாணவர்களும் பெண்களும் மிக முக்கியமான சக்திகள் என்பதை நமது பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் வலியுறுத்துகிறார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார். நமது நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், அறிவியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தன்னிறைவு மற்றும் தேசிய ஒற்றுமை போன்ற பல்வேறு துறைகளை பற்றிய புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பாக இந்நிகழ்ச்சி விளங்கியது.
0: திருச்சி கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்.
3: உலக அளவில் நடந்த அறிவியல் மற்றும் கணித ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் ஒவ்வொரு

0: வருடமும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று வருவதை இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பெருமகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிளாஸ்டிக் பற்றி தனது கவலையை வெளியிட்டார். நாம் அனைவரும் பாரத பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம்.
1: திருச்சி நரம்பியல் நிபுணர் டாக்டர் எம்ஏ அலீம்.
2: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி பல அரிய செய்திகளை நம் பிரதமர் வழங்கியிருக்கின்றார். உள்ளூர் பொருள்களுக்கு விலை கொடுக்க ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். அன்னையின் நினைவாக மரத்தை நட வேண்டும் என சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்துவதுடன் நெகிழி மாசை கட்டுப்படுத்துவதற்கு ஒருமுறையே உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பொருள்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளார். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்னும் அடிப்படையில் பிளாஸ்டிக் நகலிகளை பயன்படுத்த கூறுகின்றார். கைத்தறி ஆடைகளை அணிய கூறுவதுடன் வரும் கலாம் நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடவும், குரு பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடவும், அத்தோடு எதிர்வரும் சுதந்திர தின விழாவில் வீடுதோறும் சிறப்பாக கொண்டாடவும் வலியுறுத்தி மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக ஒவ்வொரு இந்தியனும் உருவாக வேண்டும் என்பதே இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியாக பிரதமர் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது.
1: தேசிய ஒலிபரப்பு தினம் கடந்த வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து தஞ்சாவூர் மயக்கவியல் நிபுணர் மருத்துவர் லியோ.
3: வானொலியானது 1927 ஜூலை 23 முதலில் ஒலிபரப்பு செய்யப்பட்டதற்காக நினைவுகூரும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வானொலி நிகழ்ச்சிகள் சிறப்பாக வாசகர்களின் எண்ணங்களின் வெளிப்பாடாக, இசை தூறல்களின் பாடல்களாக ஒலி அலையாக வெளிவருகின்றன. பல்வேறு துறைகளை சார்ந்த கவிஞர்கள், கலைஞர்கள், அறிவியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என பலரும் தங்கள் கருத்துக்களை, அனுபவங்களை வானொலி வாயிலாக பகிர்ந்து வருகிறார்கள். நடப்பு காலத்திற்கு தேவையான அரிய தகவல்களை நம் செவிகளில் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வானொலி. ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கும் சொற்ப நேரத்தை வானொலியோடு பயணிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி மேலும் பல ஆண்டுகள் சிறப்போடும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
1: திருச்சி மின் பொறியாளர் திரு ஹரிஹர ராஜு.
4: ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தமிழில் செய்தி இது ரெயின்போ எஃப்எம்மில் மட்டுமே கிடைக்கும். இதுவே நான் நாள் முழுவதும் திருச்சி ரெயின்போ எஃப்எம்மை கேட்க காரணம். புதன்கிழமை 9 வரும் அதுவா இதுவா நிகழ்ச்சி ஒரு பட்டிமன்றத்தையே வாசகர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. அதுவும் மிக குறுகிய நேரத்தில் கருத்தை சொல்வது என்பது பலரின் சிந்தனையை தூண்டுகிறது. திருச்சி ரெயின்போ எஃப்எம்மில் வரும் மருத்துவர்கள் என்றாலே நம்பிக்கையுடன் கேட்கலாம். அவர்களிடம் மருத்துவம் பெறும் அளவிற்கு தரமானதாக இருக்கின்றது. மாலையில் வரும் அறிவுபூர்வமான விளையாட்டு நிகழ்ச்சி நல்ல பலன் தரும். ஞாயிறு அன்று காலை சிறார்களின் குரலை கேட்பதே ஆனந்தம். குறிப்பாக பல மணி நேரங்கள் நேயர்களின் விருப்பமான பாடல்கள் என்பது நேயர்களை வானொலியுடன் எப்பொழுதும் இணைப்பில் வைத்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து கூட நேயர்கள் பேசும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. நேயர்கள் தமது கருத்தையோ விரும்பும் பாடலையோ வாட்ஸ்அப்பில் தெரிவித்துவிட்டு வானொலி கேட்டுக்கொண்டே தங்கள் வேலைகளை செய்ய முடிகிறது. திருச்சி ரெயின்போ எஃப்எம்மில் பாடல்கள் கிளிஸ்டர் கிளியராக ஸ்டீரியோ எஃபெக்டுடன் கேட்க முடிகின்றது.
1: திருச்சி தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளை சொற்பொழிவு கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இதுகுறித்து தேசிய கல்லூரி ராஜாஜி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சா நீலகண்டன்.
5: தமிழகத்தில் ஒரு அரசியல் சார்ந்த சிந்தனைகளை வலுப்பெறச் செய்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ஆத்மார்த்தமான அவர் மீது கொண்ட ஈடுபாட்டினால் தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளை ஒன்றை நிறுவி ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளர்களை அழைத்து ராஜாஜியை பற்றி இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நல்நோக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதை ஒட்டி தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளை பொழிவு நடைபெற்றது. இந்த சமூகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தன்மீது சில பழிகளை சுமந்து கொண்டு அவர் பயணித்த அந்த பொறுமைகளை பட்டியலிட்டு சொன்னார். ராஜாஜி அவர்களின் கதையில் ஒரு பிரச்சாரம் இருக்குமே தவிர கலையம்சம் இருக்காது என்று ஒரு திறனாய்வை வைத்த போது சிறுகதையின் ஆகச்சிறந்த தடம்பதித்த புதுமைப்பித்தன் அவர்கள் ராஜாஜியின் சிறுகதையில் இருக்கும் பிரச்சாரம் அவர் கலையம்சத்தை பாதித்துவிடவில்லை என்று கூறிய அந்த தீர்ப்பு தமிழ் மொழியின் ஒரு உயர்வு கருதப்பட்டதாக கூறினார். தற்சார்பு தன்மையோடு இருந்தால் நிச்சயம் ஒரு தலை சிறந்த சுதந்திரத்தை தரும் என்றும், தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டால் நம்முடைய பதட்டம் பரபரப்பு நீங்கும் என்பதை பற்றியும் ராஜாஜி தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார் என்பதை மிகச்சிறப்பாக எடுத்து கூறினார்.
1: திருச்சி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறவுள்ள கலை பயிற்சியில்

0: மாணாக்கர் பங்கேற்று பயன்பெறுமாறு கலை பண்பாட்டுத்துறை ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர் திரு பெரியண்ணன் தெரிவிக்கையில்,
1: தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் 60 இடங்களில் ஜவஹர் சிறுவர் மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மன்றங்களில் 5 வயது முதல் 16 வயது உள்ள மாணவ மாணவியர்களுக்கு அந்தந்த வட்டார பகுதிகளில் பயன்பாட்டில் இருந்து வரும் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலைகளில் குரலிசை, கருவி இசை, பரதநாட்டியம், யோகா, நாட்டுப்புற நடனம், சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், ஓவியம் மற்றும் கைவினை ஏதேனும் 4 கலைகளில் கலைப்பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 5 முதல் 16 வயது வரை உள்ள மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு இலவசமாக கலை பயிற்சியினை பெறலாம். ஆண்டு ஒன்றுக்கு பதிவு கட்டணமாக ₹200 மற்றும் ஜூன் முதல் ஏப்ரல் வரை உறுப்பினர் கட்டணமாக செலுத்த வேண்டும். மாணவ மாணவியருக்கு பயிற்சி பொருட்கள் கலை பண்பாட்டு துறையால் வழங்கப்படுகிறது. இறுதியாக வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு மத்திய அரசின் தேசிய விருதான பாலஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொலைபேசி எண் 94 86 91 73 36.
0: திருச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. இதுகுறித்து திருச்சி தூயவளனார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை டாக்டர் கே ஆரோக்கியம்,
2: கல்லூரி மாணவ மாணவியருக்கான போதை விழிப்புணர்வு நிகழ்வை கல்லூரியானது நிகழ்த்தியிருக்கின்றது. இவர்களுக்கு உறுதுணையாக 3 இடங்களிலிருந்து பேரணிகள் வந்தன. மோட்டார் பைக் பேரணிகள் வழியாக திருச்சி மாநகர மக்களுக்கும் இந்த செய்தியை கொடுத்தார்கள். மற்றும் இவர்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும் வகையில் ஓவிய கண்காட்சியும் இருந்தது. மற்றும் நாடகத்தின் வழியாகவும் இந்த போதை விழிப்புணர்வு மாணவர்களுக்கு நாடக குழுவினர் நிகழ்த்தினர். இதன் வழியாக மாணவர்கள் விழிப்புணர்வு பெற்று நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்.
0: சர்வதேச சதுரங்க தினம் கடந்த திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. சதுரங்க விளையாட்டின் நன்மைகள் குறித்து திருச்சி தேசிய கல்லூரி உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி பேசுகையில்,
3: ஜூலை 20 சர்வதேச சதுரங்க தினம் உலகம் முழுவதும் அறிவுத்திறன், பொறுமை, திட்டமிடல் மற்றும் ஒழுக்கத்தை வளர்க்கும் விளையாட்டாக சதுரங்கம் கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் சிந்திக்க வேண்டும், எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்க வேண்டும், பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை கற்றுத்தரும் அற்புதமான அறிவியல் விளையாட்டு. சதுரங்கத்தின் தோற்றம் நம் இந்திய நாட்டில்தான். சதுரங்கா என்ற பெயரில் தோன்றிய இந்த விளையாட்டு பல நாடுகளுக்கு பரவி இன்று உலகின் மிகவும் பிரபலமான அறிவுசார் விளையாட்டாக வளர்ந்துள்ளது. சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சதுரங்க பலகையில் இருக்கும் 64 கட்டங்கள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் சிந்தித்து எடுத்து வைத்தால் மட்டுமே வெற்றியை நம்மை தேடி வரும். பொறுமை, திட்டமிடல், விடாமுயற்சி ஆகியவை வெற்றியின் அடித்தளங்கள் என்பதை சதுரங்கம் நமக்கு கற்பிக்கிறது.
0: புதுக்கோட்டை மாவட்ட சர்வதேச சதுரங்க வீரர் டாக்டர் பி அருள் செந்தில் பேசுகையில்,
4: செஸ் விளையாடுறனால நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்த ஈடுபாடோட பண்ண முடியும். அதுக்கு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்க எந்த ப்ரொஃபஷனல் ஃபியூச்சர்ல எடுக்க போறாங்கனாலும் இந்த கேம் இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். காரணம் வந்து செஸ் விளையாடுறப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த மேட்ச் டிராவாகலாம் இல்ல தோக்கலாம். அதனால மனசு வந்து பக்குவப்படும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹவு டு ஹேண்டில் த ஃபெயிலியர் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில 500-450 எடுத்தாலே சில குழந்தைங்களாம் அழுது அதுக்காக வெவ்வேறு விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ எப்படி ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரணும். எல்லா ஸ்போர்ட்ஸும் அதை சொல்லி தருது, குறிப்பா செஸ் சொல்லி தருது. நீங்க ஒரு மேட்ச் 4 மணி நேரம் விளையாடுறீங்க, அதுவரை கரெக்டா விளையாண்டு 4.5 மணி நேரத்துல ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி நம்ம அதுல என்ன தப்பு பண்ணணும்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணாம இருந்து, சோ இந்த ஒரு பக்குவம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் ஒவ்வொரு வேலை வந்து நம்ம லைஃப் வேல்யூ ஆட் பண்ணதான் போகுது. ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கண்டிப்பா நம்ம கொடுக்கும். குழந்தைங்க வந்து அகாடமிக்ஸ்ல மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அவங்க லைஃப்ல அதை வந்து எப்படி எடுத்துட்டு போறன்றதுக்கு சாஃப்ட் ஸ்கில்னு சொல்ற விஷயங்கள்லாம் முக்கியம். அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோ லாட்ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க குழந்தைங்களை அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்கரேஜ் பண்ணணும்.
0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய சுய வேலை வாய்ப்பு வங்கி கடனுதவி வழங்கப்படுவதாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன் பேசுகையில்,
5: மாற்றுத்திறனாளிகளின் விருப்பத்திற்கேற்ற தொழில் புரிவதற்கு அவர்களுக்கான வங்கிக் கடன் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளர்களுக்கு பரிந்து செய்யப்படுகிறது. வங்கிகளின் மூலமாக அவர்களுடைய தொழில்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு செய்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது. 1/3 அல்லது 25,000, இதில் எது குறைவோ

0: அது மானியமாக மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகளின் பெற்றோர், தசை சிதைவினையால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளியின் குழந்தையினுடைய வயது 14 வயதிற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த வங்கிக் கடன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 மானியமாக அல்லது 1/5 மானியம், இது எது குறைவோ அந்த தொகை வந்து மானியமாக விடுவிக்கப்படுகின்றது. விருப்பமுள்ள மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தினுடைய இணைய தளத்தில் இசேவை மையங்களிலும் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவேற்றம் செய்து வங்கிக் கடன் மானியத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சிபி தாமஸ் தெரிவிக்கையில்,
2: கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி

0: நிலையில்
1: கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள், நாட்டுக்கோழி வளர்ப்பு விதங்கள், தீவன மேலாண்மை, சிறிய குஞ்சு பொறிப்பானில் முட்டைகளை பொறித்தல், குஞ்சுகளை பறவை கூண்டில் வளர்த்தல், முறையான பராமரிப்பு, நோய் தடுப்பு முறைகள் பற்றிய பயிற்சி அளிக்கப்படும். விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ரூபாய் 590 மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள 0431-2331-1715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: அடம்பிடிக்குமே.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறினார். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாக்கா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் உடனடியாக அணை கட்ட கர்நாடக அரசை வலியுறுத்தி கர்நாடக அமைப்பினர் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்தனர். இந்தியா சிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: நேர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசை தோரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: வணக்கம் அன்பு நேயர்களே, நேர்மறையான எண்ணங்கள் தாங்க நம்மோட பக்க பலமே. இந்த எண்ணங்கள் நம்ம முன்னேற்ற பாதை நோக்கி தாங்க இட்டு செல்லும். இப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணங்கள் பல நேரங்கள்ல எதிர்த்து நிற்கவும் விளைந்து கொடுக்கவும் கற்றுத் தருகின்றன. இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே உங்களுக்கும் எங்களுக்கும் பலமாவும் பாலமாவும் இருக்கிற கடிதங்களும் மின்னஞ்சல்களும் காற்றலைகளில் இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 104.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
10: கழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
11: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: இசைத்தூரில் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ ஒரு சூப்பரான விஷயங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுதந்திரத்துக்கு பிறகு 1947 August 15 தேதியில இருந்து

நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுக்குன்னு தனி தபால் தலை எதுவும் இல்லையாங்க. பிரிட்டிஷாரின் தபால் தலைகள் மதிப்பிழந்ததே அதற்கு காரணம். தபால் தலைக்கு பதிலாக ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முத்திரையை பயன்படுத்தியே இந்த காலகட்டத்தில் தபால்கள் அனுப்பப்பட்டிருக்கு. 1947 நவம்பர் 21ஆம் தேதி இந்திய தேசிய கொடி பதிக்கப்பட்ட வண்ணமயமான இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவின் தபால் தலையில் இடம்பெற்ற முதல் இந்தியர் மகாத்மா காந்தியடிகள். சுதந்திர இந்தியாவின் தபால் தலையில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்மணி மீராபாய். கேட்டுட்ருக்குறீங்க இது இசைத்து ஊரில் நம்ம ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெபடைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
4: 3:20 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இப்போ உங்களுடைய மின்னஞ்சலா படிக்கிற நேரம் தாங்க இது. திருச்சி பண்பலைக்கு வணக்கம். நேற்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளம் கேட்டும் பொது அறிவு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒட்டகச்சி வீங்கி நாக்கு என்ன நிறம், கிச்சு கிச்சு மூட்டினால் சிரிக்கும் விலங்கிடம் எது என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி நானும் நேற்று கேட்டேன், அந்த ப்ளூ கலர் அப்படின்னு சொல்ல வைக்கிறங்க ஆட்டியிலும் அப்படிப்பட்ட பாடு இருக்கே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வழங்கிய அறிவு களஞ்சியும் 102.1 ரெயின்போ பண்பலைக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம். அடுத்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறவங்க யார் அப்படின்னா, நேற்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் திவ்யா பிரசன்னா அவர்கள், இன்றைய தலைமுறை பெண்களுக்கு ஏற்படும் கருத்தரிப்பு பிரச்சனைகளை பற்றி ஆலோசனைகள் வழங்கியது மிகவும் சிறப்பாக இருந்தது. உரையாடிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதியம் வேளாணரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய புலவன்காடு மாரியப்பன் அவர்கள், டெல்டா விவசாயிகள் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதில் சந்தித்து வரும் பிரச்சினைகள், அதற்குரிய தீர்வுகள் பற்றி பேசியது அருமை. மணிமலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய லிட்டில் ஸ்டார் மகாலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை, திருவானைக்காவல், திருச்சியிலிருந்து. அடுத்த மின்னஞ்சலா அனுப்பியிருக்கிறவங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஆரிக்கவுண்ட நகர் சிவம் ஐயா அனுப்பியிருக்கிறாங்க. 24ஆம் தேதி என்று ஆடி மாத ஆலய தரிசனம் வரிசையில் ஆடி அம்பிகையின் அழகு தரிசனம். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் சிறப்புகளை, நடைபெறும் பூஜைகள் மற்றும் எல்லா கோயில்கள் பற்றி அறிந்த அறியாத தகவல்களை நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தாருக்கும் கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிவமையா. அவங்களுக்கும் நாம நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோறல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக கொடுக்கிறவங்க திருச்சி சீலம் மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். இது இசை தோறல் நம்ம ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
7: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10% முதல் 20% வரை தள்ளுபடி.
6: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறை.

0: உதவியுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுபாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தோரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
12: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
14: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
13: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
14: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
15: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
16: July 1 to 5% வரை தள்ளுபடி.
15: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
17: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
0: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
18: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
0: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுபாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
11: 3:32 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 100.1 இசை தூரல். இன்னைக்கு வேர்ல்டு மேங்க்ரோவ் டே. ஒவ்வொரு வருஷமும் July 26 சதுப்பு நில காடுகள் தினம் கொண்டாடப்படுதுங்க. சுந்தர்பன்ஸ், இதுதாங்க உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலச்சூழல் மண்டலம். சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு வங்காள மொழியில அழகான காடுகள்னு பொருள். இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் தான் அதிகபட்ச சதுப்பு நில காடுகள் காணப்படுது. அதை தொடர்ந்து குஜராத், அந்தமான் நிக்கோபர் தீவுகள்லையும் சதுப்பு நில காடுகள் காணப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிச்சாவரம் உலக புகழ் பெற்ற சதுப்பு நில காடுகளில் ஒன்று. கேட்டுட்ருக்கிறீங்க இது இசை தூரல், நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 100.1.

மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெப்படைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில்

0: உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
9: 3805.
10: கும்பகோணம்.
11: வணக்கம், பெரம்பலூரில் இருந்து தேவி நிதியரசன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. 24ஆம் தேதி 8 மணிக்கு பிரியமல்ல, பிரியா, வீரமணி, பழமலை இருவரும் பாடல்களை கேட்டவர்களுக்கு அழகாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 25ஆம் தேதி வசந்த அழைப்பு அருமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு சூப்பர். 11 மணிக்கு சரிகம ரசிகம சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு மங்கை உலகம் சூப்பர். 1 மணிக்கு நல்ல பாடல்கள். 3 மணிக்கு இசை தூரல் பாடல்கள் அருமை. அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ண கோலங்கள், இருவரும் சூப்பராக விளையாடினார்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நல்ல பாடல்களை கொடுத்த அபிராமி மடத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 6 மணிக்கு ஆரவாரம் என்ன சொல்றது அருமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. 102.1 வாழ்த்துக்கள். நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கியும் வரும் இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவி நிதியரசன். அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல். அடுத்த மின்னஞ்சலை அனுப்பி இருக்கிறாங்க. பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, 25ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நேயர்கள் பாராட்டி அனுப்பிய கடிதங்கள், மின்னஞ்சல்கள், பாராட்டுகள் அனைத்தையும் சிறப்பாக வாசித்தார் நித்யா, அவர்களுக்கு நன்றி. 4 மணிக்கு அபிராமி நித்யா இருவருமே அதிரடியாக அற்புதமான வினாவிடை நிகழ்ச்சியை நெருப்பிடுத்தினார்கள். நேயர்களும் சிறப்பாக கண்டுபிடித்த பதில் கூறினார்கள். பாடல்கள் எல்லாம் அதிரடியாக இருந்தன. முதல் பாடலாக வந்த அண்ணாத்த அண்ணாத்த சாங் படு உற்சாகம் தந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 மணிக்கு பொன்மாலை, 8 மணிக்கு நேரலையில் நேயர்கள் கேட்ட பாடல்கள், 9 மணிக்கு செய்துக்கு பின் சுகமான அழகான பாடல்கள் எல்லாமே மிக மிக சிறப்பு. 10 மணிக்கு நேயர்கள் வாட்ஸ்அப் மூலம் விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள். நாங்கள் விரும்பி கேட்ட பாடலையும் வழங்கினார் அறிவிப்பாளர்கள், மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேயர்களுக்காக தேடி தேடி அற்புதமான தகவல்களுடன் நிகழ்ச்சிகளை வழங்கும் அறிவிப்பாளர்கள் அபிராமி, தரணி உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் இனிமையான மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டாளம் ரமேஷ். அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யார் அப்படின்னா, கீழாண்டார் வீதி சண்முகம் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் திரு ராஜாஜி நடத்திய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வரலாற்றினை நினைவு கூர்ந்தார். பயனுள்ள நிகழ்ச்சி. பொருத்தமாக ராஜாஜி அவர்கள் இயற்றிய குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாடல், MS சுப்புலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம். ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கீழாண்டார் வீதி சண்முகம். அவங்களுக்கும் நம்மளோட நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இதை செய்தூரில் நம்ம டிச்சி ஃபிம் ரெயின்போ.

0: கடைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
11: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
10: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
14: நம்மள பல பேருக்கு டீயும் காஃபியும் தாங்க பல நேரங்கள்ல நல்ல நண்பன், வழி நிவாரணியா இருந்திருக்கு. ஒரு கப் காஃபியும் டீயும் சொல்லும் நம்ம ஒவ்வொருத்தரோட 1000 உணர்வுகளை கவலையா, கஷ்டமா இல்ல இஷ்டமா எதுவோ கையில் இருக்கும் காஃபியும் டிவியும் அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. காஃபி பிரியர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி டீ பிரியர்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். பாரம்பரியமான தென்னிந்திய ஃபில்டர் காஃபி, இதில் சிக்கரி முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த சிக்கரிங்கிறத காசினி செடின்னு சொல்கிறாங்க. சிக்கரி செடியோட வேற காய வச்சு பொடி செஞ்சு காஃபி சுவையாக இருக்க சிக்கரி தூளை 80:20 விகிதத்தில் கலந்து தயாரிப்பாங்களாம். இந்த சிக்கரி செடி பஞ்சாப், ஆந்திரா, பீகார், ஹிமாச்சல பிரதேசம், அசாம், மகாராஷ்டிரம், குஜராத், தமிழ்நாடு, ஒடிசா மாநிலங்களில் பயிரிடப்படுது. சிகோரியம் இண்டிபஸ் அப்படிங்கிறது சிக்கரியோட தாவரவியல் பேர். கேட்டுட்டு இருக்கிறீங்க இதை இசை தூரல். கேட்டதுனமும் டீயும் காஃபியும் தான், ஆனால் இப்போ வரப்போகிற பாட்டு கேப்பக்கடிதாங்க.

0: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நமட்டிஷிஃபிம் ரெயின்போ 100.1 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூரல். அடுத்ததா உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க வண்ண குழந்தைகள். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா குறுக்கெழுத்து போட்டி, எப்பயும் போல கட்டமெல்லாம் கட்டி பேனா பென்சிலோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. அடுத்ததான் நாம விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி நாம கேட்கலாம் நம்ம டிச்சிஃபிம் ரெயின்போ 102.1
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நாட்டில் கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் காதி கைத்தறி கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர், தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசை கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். விவசாய துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழக வளாகத்தில் தேசிய அளவிலான வாங்குவோர் விற்போர் மேம்பாட்டு நிகழ்வு மற்றும் தொழில் கண்காட்சி வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா திருத்தலத்தில் நடைபெற்று வரும் 146வது ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை திருவிழா திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹரரேயில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: 4 மணி 4 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் கேட்க எல்லா நேயர்களுமே தயாராக இருப்பீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனாலவே எல்லாருக்கும் தெரியும் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறது
1: வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. ஏற்கனவே சொல்லிட்டோம், பேனா பென்சில் நோட்டோடு ரெடியாக இருப்பாங்க.

0: அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 மணிக்கு வரீங்களே, வந்து வரும்போது நாங்கள் ஏதாவது சொல்ல, அதாவது என்னது, ஏதாவது ஒரு நாள் நான் வந்து வரும்போது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்து என்ன, நான் உங்களுக்காக கூவி கூவி நேயர்கள் கிட்ட வந்துருங்க, அடுத்தது நமக்காக குறுக்கெடுத்து போட்டு இருக்கு, நிறைய விளையாட போறோம், வெற்றியாளராக நம்ம மாற போறோம்.
1: உங்களுக்காகவே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் குறுக்கெழுத்து போட்டி, அதுல நிறைய குறிப்புகள் கொண்டு வந்திருக்கேன், கட்டங்கள்
0: குறுக்கெழுத்து போட்டி தான் வேற வரும் கொண்டு வரீங்களே, வேற வரும்போது சரி சகோதரி இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுப்போம், நாங்க ஒரு டீ குடிங்க,
1: கண்டிப்பா கொடுத்துடலாம், கண்டிப்பா கொடுத்துடலாம். நேயர்கள்லாம் நினைப்பாங்க நீங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்குவீங்க, நாங்க என்ன பண்றது, நீங்க பேசுறதை கேட்கவா முடியும், எங்களுக்கு கட்டங்களை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நேயர்களே, நீங்கள் வந்து இன்றைக்கி குறுக்கெழுத்து போட்டியில் எத்தனை கட்டங்கள் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா 3 கட்டங்கள், 1, 2, 3, அதே மாதிரி 2 வரிசை.
0: ஓ, 3னா 1, 2, 3.
1: ஆமாங்க,
0: 4னா 4,
1: 4, 5, 6. மேலே 3 கட்டம், கீழே 3 கட்டம், 6 கட்டம் தான் இன்றைக்கி நம்ம வந்து கட்டங்கள் வச்சுருக்குறோம். ஓகேவா, 3 கட்டங்கள் 2 வரிசை. ஆமாம், இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம 3 குறிப்பு கொடுக்க போகிறோம்.
0: சரி,
1: இடமிருந்து வளமா, அந்த 1வது கட்டத்திலிருந்து இடமிருந்து வளமா நீங்க நிரப்பிக்கலாம். 2வது குறிப்புக்கு வந்து கீழே வளம் இருந்து இடமா நிரப்பிக்கலாம். 3வது குறிப்பு வந்து முதல் கட்டத்து மிருகலையே, அதுக்கு மேலிருந்து கீழாக. இதுதான் வந்து நாங்க உங்களுக்கு 3 குறிப்பு கொடுத்துருவோம்.
0: அப்ப இந்த 6 கட்டத்துக்குள்ள 3 கேள்விக்கான பதில்
1: இருக்கும்.
0: எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க,
1: இதுல வந்து நீங்க முதல் 2 குறிப்புக்கு பதில கண்டுபிடிச்சீங்கன்னா 3வது கேள்விக்கான பதில் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்துடும். தெரியல அப்படின்னா நீங்க 3வது குறிப்பையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க 2வது குறிப்புக்கும் பதில கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்ப உங்களுக்கான குறிப்பை சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க.
1: சரி, இப்ப முதல் குறிப்பு சுவைக்க பயன்படுவது.
0: சுவைக்க பயன்படுவது.
1: ஆமா. 2வது குறிப்பு 4ன் சுருக்கம்.
0: 4ன் சுருக்கம்.
1: இது வந்து மேலிருந்து கீழ். வளம் வளமிருந்து இடம், அதற்கான குறிப்பு ஒரு கிரிக்கெட் வீரரோட பெயர், ஆனா அவருடைய பெயர்ல முதல் பாதி. இந்த 3 குறிப்புகளையும் வைத்துக்கொண்டு இந்த 9 கட்டங்களையும் நிரப்புனா நீங்க வந்து 6 கட்டங்களையும் நிரப்பினா நீங்க வரலாம் வண்ணக்கோலங்களுக்கு. சுழி 4, 3, 1, 246, 121 அப்படிங்கிற எண்ணத் தொட்டு அறிமுக நேயர்கள் சுழி 4, 3, 1, 240, 121 அப்படிங்கிற இந்த எண்ணத் தொட்டு
0: கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ணக்கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும்

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நான்கு மணி 13 நிமிஷம் நாம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ. குறுக்கெழுத்து போட்டியில் நாம் வந்து குறிப்புகள் கொடுத்தாச்சு. பதிலோடு வந்திருக்கும் நேயர் யாரு? வருக, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: யாருமே இல்லை போல.
5: இல்லை இருக்காங்க, லைன்ல இருக்கிறாங்க. இந்த பாருங்க, லைன் கன்சோல் கொடுத்தாச்சு, வந்துட்டாங்க. ஆனாலும் பேச மறுக்க.
4: வருக, வணக்கம். அடுத்த நேற்று நம்ம பேசலாம் நிகழ்ச்சிகளில். நீங்கள் உங்களுக்கும் பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நாங்கள் சொன்ன குறிப்பு உங்களுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம். 4431 2461 அறிமுக நேயர்கள் 4431 2401 அப்படிங்கிற என்ன தொட்டு வரலாம். அதாவது நம்ம கேட்டிருந்த குறிப்பு என்ன அப்படின்னா, இடமிருந்து பலம், 3 கட்டங்கள், 3 எழுத்துக்களில் பதில் இருக்கணும், சுவைக்க பயன்படுவது அப்படின்னு, பயன்படுவோம் ஒரு உறுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். மேலிருந்து கீழ் 2 எழுத்துக்கள், 4 சுருக்கம், வளமிருந்து இடம், 3வது குறிப்பு, ஒரு கிரிக்கெட் வீரரோட, புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரோட பெயர், முதல் பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பதிலோடு வந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்
6: வணக்கம்
5: வணக்கம் ஐயா.
4: யார் பேசுறீங்க?
5: யார் பேச

0: பேசுறீங்க?
1: ராமன் பேசுறேன்
0: மேடம். ராமன்,
1: ராமையன்.
0: ராமையன், ஐயா எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம்,
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராமையன்?
1: கேக்கலையா? கேக்கல சார்.
2: சரி சரிங்க, இது வந்து குறுக்கெழுத்து போட்டீங்க, நிகழ்ச்சியை கேட்டாதான் நம்ம விளையாட முடியும். நன்றிங்க, நன்றிங்க. இப்ப மற்ற நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும், அப்ப கூட நீங்க நிகழ்ச்சியை கேட்காம வரலாம். குறுக்கெழுத்து போட்டியை பொறுத்தளவுல கட்டங்கள் கட்டி கேட்கக்கூடிய குறிப்பையும் நல்லா கேட்டு பதிலோடு நீங்க நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இடமிருந்து பலம், சுவைக்க பயன்படும் உறுப்பு, மேலிருந்து கீழ், நான்கின் சுருக்கம், வலமிருந்து இடம், ஒரு கிரிக்கெட் வீரரினுடைய பெயர் முதல் பகுதி. பதில் தெரிஞ்சா வரலாம் வண்ண கோலங்களுக்கு. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேச காத்திருக்கும் அன்பு நேயர், வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில்

0: அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். APN Silks & Readymades, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நான்கு மணி 21 நிமிடம் ஆச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாட காத்திருக்கும் நேயர்,
10: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
11: வணக்கம்.
10: நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன் சார்.
11: எப்படி இருக்கீங்களா லட்சுமிமா?
10: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
9: நாங்களாம் சூப்பரா இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
10: ஆ, சாப்பிட்டாச்சு சார்.
9: ஞாயிறு சிறப்பு.
10: ஓகே, சைவம் தான்.
9: ஏ,
10: இன்னைக்கு பிரதோஷம் சார், நல்லா சாப்பிட
9: முடியா?
11: இல்ல, அசைவமா இருந்தா வீட்டு அட்ரஸ்
9: கொடுத்தீங்களா? சரி சரி,
10: இன்னைக்கு
9: போனா கண்டிப்பா பொங்கல் தான் கிடைக்கும். ஆமா, விளையாடலாமா?
10: ஓகே சார்,
9: சொல்லுங்க. இடமிருந்து வலம் என்ன பதில்?
10: நாக்கு.
9: நாக்கு அப்படிங்கிறது சரி. மேலிருந்து கீழ்?
10: அது வந்து நால்.
9: நால் அப்படிங்கிறது நான்கின் சுருக்கம், நால். சிறப்புங்க.
10: கபில் தேவ். கபில்,
9: கபில் அப்படின்னு சொல்லலாம். கபில் தேவ் இல்ல, கபில் அப்படின்னு சொல்லலாம். சிறப்புங்க.
11: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா.
10: நன்றி சார். நன்றி மேடம்.
11: நன்றிமா. நன்றி.
9: ரொம்ப அழகா வந்து ஒரு வழி காமிச்சு போயிட்டாங்க. இப்படிதாங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 கட்டங்கள், 2 வரிசை போட்டுக்கோங்க. மொத்தம் 6 கட்டம். இதில் இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், வலம் இருந்து இடம், இப்படி தான் நீங்கள் பதிலாக நிரப்ப போகிறீங்க. 3 குறிப்புகள் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் இந்த 6 கட்டங்களையும் நீங்கள் வந்து நிரப்பணும். உங்களுக்கான குறிப்பு இடமிருந்து வலம். அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பு இடமிருந்து வலம். வேறு என்ற சொல்லுக்கு வேறு சொல்.
11: வேறு என்ற சொல்லுக்கு வேறு சொல்.
9: ஆமாம்,
11: நல்லா இருக்கே.
9: வேறு மேலிருந்து கீழ். ராவணன் மாறிய உருவம்.
11: ராவணன் மாறிய உருவம்.
9: வலமிருந்து இடம். பயிற்றுவிப்பவர்.
11: பயிற்றுவிப்பவர் யார்?
9: அவ்வளவுதான், இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வரலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டிக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்.

0: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், நைன்த் கிராஸ் தலைநகர், திருச்சி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
0: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
9: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
10: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
12: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ணக்கோலங்கள். வழங்கியோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
15: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
16: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: சொல்லுங்க
8: சக்கரபாணி, எங்க இருந்து பேசுறீங்க?
7: சொல்லுங்க,
8: பதில் கண்டுபிடிச்சிங்களா? மாற்று அப்படிங்கறது சரி. பயிற்றுவிப்பவர் ஆசான். ராவணன் மாறிய உருவம் அதிலே வந்துருச்சு. நீங்க முக்கியமான ரெண்டு பதில சொன்னதுனால அங்க மான் அப்படிங்கிற பதில் வந்துருது.

0: சிறப்பு
1: நன்றி
0: ஐயா,
1: நன்றி நன்றி நன்றி.
0: ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லி வெற்றி வாகை சூடிட்டு போயிட்டாரு. நேயர்களுக்கு நம்ம அடுத்த குறிப்புகளை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த கட்டத்திற்கான குறிப்பு ஓகேவா? இடமிருந்து பலம், இது ஒரு மலை.
1: இது ஒரு மலை.
0: ஆமாம், மேலிருந்து கீழ். நமக்கு 32 இருக்கும், இது
1: 32.
0: மனிதர்களுக்கு 32 இருக்கும்.
1: 32.
0: பலம் இருந்து இடம், இதற்கு சமுத்திரம் அப்படின்னு பேர்.
1: சமுத்திரம்.
0: ஆமாம்,
1: ஓகே,
0: இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சால் வரலாம் அண்ண குளங்களுக்கு. சுழி 4 3 1, 246, 102, 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள் சுழி 4 3 1, 240, 102, 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர்

0: கனகலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
0: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுடிவு, எலும்பு முடிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
0: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
0: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெபடைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, 2nd Cross, தில்லை நகர், திருச்சி.
11: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
12: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
13: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
14: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
15: 4:43 ஆச்சு. திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கோம். வண்ண கோலங்களில் குறுக்கழுத்து போட்டி தான் நாம விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாட காத்திருக்கும் நேயர், வருக.
16: வணக்கம். வணக்கம் ரகுநாதன். ரகுநாதன், ராஜலட்சுமி, கார்த்திக், இருவருக்கும் வணக்கம். ராஜாமணி இன்சென்ட் பேசுறேன்.
17: வணக்கம்மா. வணக்கம்.
15: பதிலோடு வந்திருப்பீங்க நிச்சயமா.
16: ஆமா, மொபைலுக்கே தெரிஞ்சிச்சு. அது அப்புறம் ரொம்ப லெங்தியா போயிடுச்சு விளம்பரம், அதனால வர முடியல.
17: அப்படி எல்லாம் சொல்ல கூடாது.
16: இது வந்து முருகனுடைய 3rd படை வீடு இருக்கிற ஒரு மலை, பழனி மலை.
15: என்ன இவ்வளவு பெரிய பதில் சொல்றீங்க? உங்களுக்கு 3 கட்டம் தான் கொடுத்திருக்கேன்.

0: நீங்க மூணு கட்டம்
1: பழனி
0: முடிஞ்சது
1: மலை
0: நாங்க பாருங்க.
1: பழனி
0: அது
1: சிவப்பு.
0: நம்மளுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா முதல்ல சொல்றதை இதான் உடப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு
1: ஈஸியா சொல்லிடுவாங்க, ஆனா
0: அடுத்தது
1: அது
0: முன்னே.
1: எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு தான் தெரியும்ல. அது
0: ஆமா
1: உடஞ்சா
0: ஆமா, அது நமக்குள்ளே
1: ஆமா
0: இருக்கிற ஒரு
1: ஆமா
0: கிரைண்டர் மாதிரி, மனுஷருக்குள்ளே ஒரு கிரைண்டர் மாதிரி போட்டு.
1: நம்மளோட கிரைண்டர் நல்லா இருக்கு.
0: அடுத்தது பறவை, முன்னீர், ஆழி, சாகரம் அப்படின்னு சொல்ல பிறகு கடல்.
1: பாருங்க பாருங்க, அதுதான் ராஜாமணி வின்சென்ட் அம்மாவோட ஒரு ஒரு கேள்விக்கு எத்தனை பதில். சரிங்க சரிங்க,
0: கடலோட
1: கடல்
0: வேறு பேர்கள்
1: பழனி
0: எல்லாம்
1: பல்
0: சொல்லியாச்சு.
1: கடல் அப்படிங்கிறது சிறப்பு. ரொம்ப நன்றிம்மா,
0: ரொம்ப நன்றி லோகநாதன் ராஜலட்சுமி காட்டி. நன்றி நன்றிம்மா, நன்றிம்மா.
1: அழகான வந்து பதில் சொல்லிட்டாங்க. பதில் மட்டும் இல்லை, பதிலோடு பதிலோடு பதில் மாதிரி நிறைய பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. நேயர்களே, அடுத்து வந்து நாங்களும் வரோம், எங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க.

0: அடுத்து வந்து நாங்களும் வரோம், எங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்காகவே தான் அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பை நான் சொல்கிறேன். இடமிருந்து பலம், கடன் வாங்கினால் கொடுப்பது. இடமிருந்து பலம், கடன் வாங்கினால் கொடுப்பது. மேலிருந்து கீழ், காயத்தின் அடையாளம்.
1: காயத்தின் அடையாளம்,
0: காயத்தின் அடையாளம். வலமிருந்து இடம், நெல்லில் மிஞ்சுவது.
1: நெல்லில் மிஞ்சுவது
0: என்ன
1: அப்படின்னு சொல்லி, என்ன
0: அப்படிங்கிறது, இதுதான் உங்களுக்கான குறிப்பு. இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் பதிலை உருவாக்கி இந்த கட்டங்களை நிரப்பி எங்கள்கிட்ட சொல்ல வரலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: நான்கு மணி 52 ஆயிட்டு இருக்க இந்த வேலையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர்,
8: வணக்கம்.
9: வணக்கம் மேடம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் சார்.
7: யார் பேசுறீங்க?
9: பெரம்பலூர் தர்மராஜ் சார்.
7: தர்மராஜ் ஐயா, பதில கண்டுபிடிச்சிங்களா?
9: கண்டுபிடிச்சேன் சார்.
7: சொல்லுங்க.
9: வட்டி
7: வட்டி பாருங்க, கரெக்டா சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், கடன் வாங்கினால் கொடுப்பது
8: அல்வா அப்படின்னு, நீங்க வட்டின்ட்டீங்க.
7: பாருங்க ஐயா, நீங்களா நம்மளா வட்டி தான் குடுக்குறோம்.
9: ஆமாங்க, வட்டி தாங்க குடுக்குறோம்.
8: இல்ல, மூணு எழுத்துன்னு சொன்னாங்களா தர்மராஜ் ஐயா? அல்வா கூட மூணு எழுத்து தானா? அப்படி அப்படி யோசிச்சேன். அப்படி யோசிச்சு வேற ஒண்ணு கிடையாது.
7: சரிங்க. மேலிருந்து கீழ். காயத்தின் அடையாளம் வடு. நெல்லின் மிச்சம்
9: தவிடு.
7: தவிடு அப்படிங்கிறது சிறப்புங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க ஐயா.
8: நன்றி நன்றி ஐயா.
7: மிக சிறப்பா வந்து மூன்று குறிப்புகளுக்கும் பதில சொல்லி கட்டங்களை நிரப்பிட்டார். இப்ப நம்ம அடுத்த கட்டங்களுக்கான குறிப்ப நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா?
8: சொல்லிடலாமே.
7: இடமிருந்து பலம், அஜித் அவர்களோட ஒரு திரைப்படத்தோட பெயர். மேலிருந்து கீழ், ஒரு அளவு.
8: ஒரு அளவு,
7: அளவோட பெயர். நம்ம அளவு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அளவு.
8: சரி.
7: வலம் இருந்து இடம்.
8: சரி.
7: கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாலம்.
8: பாலம்.
7: இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வரலாம் வண்ண கோலங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போர்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போர்டிஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
7: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
8: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
7: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
8: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477 9477. திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நாம இப்ப கடைசியாக கேட்ட கேள்விகளுக்கு பதிலோடு வந்திருக்கும் நேயர், வருக வணக்கம்.
10: ஜெய்ஹிந்த், கார்கில் வெற்றி தின வாழ்த்துக்கள்.
9: நன்றிமா, நன்றிமா. சொல்லுங்கம்மா, வாங்க. யாரு?
10: ஜெயா விவேகானந்தன்.
9: ஜெயாமா, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
10: அசல்.
9: அசல் சரி.
10: அடி.
9: அடி சரி.
10: தொட்டி.
9: தொட்டி அப்படிங்கிறது மிக சரி. அஜித் அவர்கள் நடித்த திரைப்படம் அசல், ஒரு அளவு அடி, ஒரு பாலத்தோட பெயர், ஒரு பாலம், தொட்டி பாலம், தொட்டி அப்படிங்கிறது சரி. நன்றிமா,
11: நன்றி, நன்றிமா.
9: இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்கள் எல்லாருக்குமே நாம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியை சிறப்பா வந்து கொண்டு போனாங்க. பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நாம வந்து நன்றிகளும் சொல்லிக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளும் வண்ணக்கோலங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கேட்டுட்ருக்கிறீங்க, இது நம்மகிட்ட சீஃபம் ரெயின்போ 1.1. அடுத்ததாக உங்களுக்காக பொன் மாலை காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நேர்களே, நீங்கள் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர்

செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை 662 கிராமங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட நீர் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட செயலிழந்த ஆழ்துளை கிணறுகள் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டல் கிணறுகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், 2,500க்கும் மேற்பட்ட புதிய நீர்நிலைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 70,000-க்கும் மேற்பட்ட புதிய குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், இனிவரும் காலங்களில் விண்ணப்பம் சரிபார்ப்பு முடிந்தவுடன் அஞ்சல் மூலம் குடும்ப அட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், முக அங்கீகாரம் மூலம் குடும்ப அட்டைக்கு பொருட்கள் வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். MBBS PDS மருத்துவ படிப்பு கலந்தாய்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கு மேலும் 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் நாளை பிற்பகல் 3 மணி வரை மாணாக்கர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஹராரேயில் நடைபெறும் ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் முதல் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

0: இயற்கையின் பேரழக மலர்களோடு ஒப்பிட்டு காதலியின் அழகை பாடும் ஒரு அழகான மென்மையான பாடலை கேட்டும் கண்ணே கனியமுதே படத்திலிருந்து. 5:08 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் பொன்மாலை.
1: July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயம் கொண்டம்.
0: இளமையின் துள்ளலையும் மனதிற்குள் மலரும் புதிய காதலையும் ராகங்களோட வழியில வெளிப்படுத்தும் ஒரு அழகான பாடலை பொன்மாலையில இப்போ நாம கேட்கலாம்.

0: இளமை காலங்கள் படத்தில் கேஜே யேசுதாஸ் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் 5:13 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5:14. பொன் மாலை கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம மனசோட ஆழமான உணர்வுகளை இசையின் வழியே தான் கொட்டி தீர்க்க முடியும். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட கம்பீரமான குரல்ல ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் வருது உதயகீதம் படத்திலிருந்து.

5:21 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம் பொன் மாலை. பிரிவின் துயரத்தையும் காதலின் ஆழத்தையும் உருகி உருகி பாடும் ஒரு நெகிழ்ச்சியான காதல் கீதம் தான் வருது இந்த படத்திலேருந்து. இந்த பாடல் கேட்டலாம்.

0: பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் புராண நாடகம்.
3: லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம், என்ன எழுதியிருக்கிறது படி.
4: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
3: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம், எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
4: வா, போகலாம்.
2: தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழப்பாடி ராஜாராம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.

0: அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
1: 5:28 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். இந்த இனிமையான மாலை பொழுதுல இடைக்கால திரை இசை பாடல்களை தான் நாம ரசிச்சிருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் நாம ஒரு பாடல் கேட்க போறோம். காதலனை தொட்டு வரக்கூடிய அந்த காற்றுல கூட அந்த காதலனோட ஸ்பரிசத்தை உணரக்கூடிய காதலி, அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் கேட்கலாமா? என்ன பாடல், எந்த படத்திலிருந்து?

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் தலைவாசல் படத்திலிருந்து. நாம் இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது பொன்மாலை.

0: கண்களின் மொழியை காட்டிலும் சிறந்த காதல் மொழி இந்த உலகத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நம்ம யோசிக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை, நம்முடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இதோ.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

இளையராஜா இசையில் 100வது நாள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டோம். 5:38 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்ருக்கோம் பொன்மாலை. இரவோட ஏகாந்தத்தையும் காதலோட மயக்கத்தையும் அழகாக இசையமைப்பில் கொடுத்த ஒரு நம்மை மயக்கிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும். பாடல் வருது அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
5: நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பொன் மாலை பார்வையால் ஈர்க்கப்பட்டு காதலில் விழும் அந்த முதல் தருணம் எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த அழகை சொல்லும் ஒரு அபூர்வமான பாடல் இதோ.

0: ஏசுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.
1: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெபடைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
0: விளக்கேற்றும் இனிய மாலை வேளையில் பொன்மாலை தரும் இறை மனம் ததும்பும் ஒரு பாடல்.

இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: நேரமாலை 5:55. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. தமிழ் கடவுளினுடைய அருளையும் வள்ளுவனுடைய குரலையும் இணைத்து வரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு அழகான பாடல் இந்த பொன்மாலை வேளையில் நாம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள் நேயர்களே.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தே

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. அன்பு நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல். இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம். மனதின் குரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 8:30 வானொலி நாடக விழா 2026. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை விமர்சனங்களை அனுப்பலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாக்கா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார்.

ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை 662 கிராமங்களில் 60,000-த்திற்கும் மேற்பட்ட நீர் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. 500-க்கும் மேற்பட்ட செயலிழந்த ஆழ்துளை கிணறுகள் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டல் கிணறுகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் 2,500-க்கும் மேற்பட்ட புதிய நீர்நிலைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் பெற இனிவரும் காலங்களில் விண்ணப்பம் சரிபார்ப்பு முடிந்தவுடன் தபால் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், முக அங்கீகாரம் மூலம் குடும்ப அட்டைக்கு பொருட்கள் வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி பேசிய அவர், மீனவர்களை பாதுகாப்பதில் அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா பேராலயத்தில் நடைபெற்று வரும் 146வது ஆண்டு பெருவிழாவில் இன்று திருவிழா திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறும் ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது இறுதி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்றுமுன் 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். ஆம் நேயர்களே, உங்களுக்கு தேவையான பல பயனுள்ள செய்திகளை பகிர்வதோடு உங்கள் மாலை பொழுதை ராகங்களால் நிறைக்க நெஞ்சை வருடும் எண்ணற்ற இனிமையான பாடல்களையும் அள்ளித்தரப்போறோம். இணைஞ்சிருங்க.

6:08 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டிணைஞ்சிருக்கோம். ஆரவாரம் ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் அகரம் சீகூர் உள்ளிட்ட கிராம பொதுமக்களுக்கு தான் என்ன செய்தி அப்படிங்கிறத நீங்களே கணிச்சிருப்பீங்க. பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் மற்றும் கீழப்பெரம்பலூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற இருக்குதுங்க. அதனால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய புதுவேட்டக்குடி, காடூர், வெள்ளலூர், இழுப்பையூர், தேனூர், கோவில்பாளையம், துங்கபுரம், நமக்குணம், என்குடிகாடு, பழமலைநாதபுரம், சொக்கநாதபுரம், காரைப்பாடி, வயலப்பாடி, வி கீரனூர், வயலூர், கருப்பட்டாங்குறிச்சி, கீழப்பெரம்பலூர், வேள்விமங்கலம், வீரமநல்லூர், அங்கனூர், சிவராமபுரம், சன்னாசி நல்லூர், குழுமூர், எம்கே நல்லூர், பி கே நல்லூர், அகரம் சீகூர் மற்றும் கிளியப்பட்டு இந்த பகுதிகளில் காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முன்னேற்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கொடுக்குற தகவல். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேரம் 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து
1: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுலிருந்தே பழக்கப்படுத்திருங்க, அப்பதான் அதை உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தரவர்கள்.
2: சரிவிகித உணவு அப்படின்னா அத மூன்று நிலையில நம்ம முதல்ல வச்சுக்கோம். அதான் ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுக்கிட்டு 1, 2, 3னா சரிவிகித உணவு என்பது முதல் நிலை. ரெண்டாவது நிலை, அந்த உணவில் நஞ்சு இருக்கக்கூடாது, நஞ்சு இல்லாத நிலை 2. அது மூணாவது பார்த்தீங்கன்னா ஊட்டச்செறிவு இருக்க வேண்டும். இது மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் சரிவிகித உணவு. இப்போ அரசியை பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட தானியங்களை அரிசியை காய்கறிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயற்கையில் ஏதோ செறிவூட்டப்படாதது போல இப்போ நம்ம செய்ய வேண்டிய நெருக்கடி, ஏன்னா

0: அந்த மாதிரியான இன்னைக்கு பெண் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பார்க்குறப்ப ரத்த சோகை வருது. அப்போ அதுக்கு அயன் ஃபோர்டிஃபைடு ரைஸு வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் வர்றோம். அப்போ எல்லாருடைய பார்வையுமே சரிவிகித உணவு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ரெண்டு வேளை தான் சாப்பிட்டாங்க, எல்லா ஊட்டச்சத்தோடு இருந்தான். நம்ம மூணு வேளை இல்லை, நாலஞ்சு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஒரு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, முதல்ல கரிமம் சத்து வேணும், கார்பன்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வாட்டர் வேணும், நீர் சத்து வேணும். அதுக்கு அடுத்தது உயிர் சத்து, ஆக்சிஜன் வேணும், பிராணவாயு. அதுக்கு அடுத்தது விட்டமின்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், மினரல் சால்ட்டு. இதுக்கப்புறம் கொழுப்பு வேணும், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்னு. அதுக்கு அடுத்தது புரதச்சத்து, புரோட்டீன். புரோட்டீனுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், டின்ச்சர் மாதிரி, அதாவது ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்காக தேவைப்படுறது. நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதை ரீசெட் பண்ண, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு புரோட்டீன் இஸ் பேட்லி ரிக்வயர்ட். அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட். இது எல்லாத்தையும் விட நிறைவாக நார்ச்சத்து வேணும். இது எல்லாம் தாங்க ஊட்டம்ங்கிறது. இது எங்கே இருக்குது? புரோட்டீனுக்கு ஒன்று சாப்பிட்றது, அதுக்கு ஒன்று சாப்பிட்றது, இதுக்கு ஒன்று சாப்பிட்றது, வாழ்க்கை பூரா தின்னுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு பொருள் எடுத்தீங்கனாலும், அது அரிசியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அதில் எல்லா சத்தும் இருக்குது. அதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கெடுக்குறீங்கன்னா, அதை ப்ராசஸ் பண்ணுறோம். அல்ட்ரா ப்ராசஸிங் பண்ணுறப்ப, ஐயா சமீபத்தில் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேலை நாடுகளில், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்மளே சாப்பிட்றோம், நிறையா சாப்பிடுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம், பேர பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். அந்த ப்ராசஸ் ஃபுட்டுங்கிறது கிட்டத்தட்ட 20-40% மதுவுக்கு இணையான எஃபெக்டை தருங்கிறத உலக அளவில் பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை தான் வாங்கி தர்றோம். இப்போ சரிவிகித உணவை ஒரு புரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறப்ப, கூடுதலாக இன்னொன்று என்ன செஞ்சுக்கணும்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று இருக்குது நம்ம தேசியத்தில். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த 5 வயசு கீழே இருக்கிறவங்களில் வெகுவாரியான பிள்ளைகள் ஸ்டன்டர்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்காங்க. வாஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த உயரத்திற்கு ஏற்ற இடை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னா, அந்த குழந்தை உருவானுச்சு இல்லையா தாய் கருவில், அப்போ அந்த தாய் உண்ட உணவும் பிறந்த உடனே இந்த பிள்ளைக்கு கொடுக்குற உணவும் நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உணவால் உடலை சம்பாதிக்கணும், அனுபவத்தால் அறிவை சம்பாதிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆரோக்கிய வாழ்வு. முதல் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்கய்யா, சாப்பிடாமல் இருங்கய்யா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த உடல் உயிர் வாழ்வதற்கு ஒரு திடப்பொருள், திரவப்பொருள் ஏதோ ஒன்று வேணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவுன்னு நம்ம வந்து தட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பேர் கெமிக்கல் எனர்ஜி. அதை வேதியியல் ஆற்றல் என்பது உணவால் பெறக்கூடியது. இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இது மட்டும் உடலை நிர்ணயம் பண்ணலை. அதுக்கு அடுத்து தெர்மல் எனர்ஜின்னு ஒன்று வேணும். சரிவிகிதம் இதுதான். அது என்னையா தெர்மல் எனர்ஜி? அது சூரிய ஒளி வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வார்ம்த், அந்த அணைவு, அது தெர்மல் எனர்ஜி. அது இருந்தால் தான் சாப்பிட்ட சாப்பாடே வேலை செய்யும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஒன்று வேணும். உங்கள் கால் இருக்கு இல்லையா, மண்ணில் படுமையானால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை உங்கள் உடல் உறிந்து கொள்ளும். அப்போ உங்கள் உணவு வேலை செய்யும். சரிவிகிதம் என்பது சோற்றை மட்டும் பார்க்காமல் இதை சேர்த்து பார்வை நமக்கு வேணும். அதுக்கு அடுத்தது மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி என்பது நம்ம அன்றாட வேலைகள் செய்கிறோம் இல்லையா. பழைய காலத்தில் நம்ம தாத்தாக்கள்லாம் பாட்டிகள்லாம் எல்லா வேலையும் செஞ்சாங்க, அதனால ஆரோக்கியமாக இருந்தாங்க. சரிவிகிதம் பேசப்படவில்லை, கடைபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு பேசப்படுகிறது, கடைபிடிக்கப்படவில்லை.
1: சரிவிகித உணவு குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை வழங்கினாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தரவர்கள்.

6:24 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, 10th+2 முடிச்சுட்டு கல்லூரி சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். நம்ம பெரம்பலூர் மாவட்டம் கீழ்கணவாய் கிராமத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு முழு நேர தொழில்நுட்ப பயிற்சியுடன் கூடிய பட்டயப் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பியல் துறை, இயந்திரவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, கணிப்பொறியியல் துறை, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பங்களில் நீங்கள் படிக்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு நீங்கள் கல்லூரியை நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது 4-3-2-8 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 243-200 அப்படிங்கிற இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை நம்ம கேட்டு இணைஞ்சிருக்கோம். ஆரவாரம் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
1: அந்த இயரிங்க காட்டுங்க, போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
2: எங்க?
1: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கிறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
1: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில

0: இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
0: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள்.
0: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
0: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
0: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். August 15 என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் August 15 முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை MyGov தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக

0: நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து செல்லிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பி வி சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம். அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருள்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருள்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருள்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நியாய விலை கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தவேக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
4: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
3: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
5: நாளைக்கு இங்க இருக்காது.
6: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
4: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
6: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
5: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
6: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
7: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம்.
9: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 15

0: 7:30 பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental justice, public participation and legal remedies by Shubhrajit Goswami, Program Officer, Center for Science and Environment, and Smita Harshal Salve, Senior Legal Consultant, Ministry of Environment, Forest and Climate Change. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்து வர இருக்கிறது சிறுகதை நேரம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனையா சிறுகதையின் முதல் பகுதி நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நாட்டில் கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் காதி கைத்தறி கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர், தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். MBBS BDS மருத்துவ படிப்பு கலந்தாய்விற்கு இணையவழியில் விண்ணப்பிப்பதற்கு மேலும் 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் நாளை பிற்பகல் 3 மணி வரை மாணாக்கர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் தெரிவித்துள்ளது. மரபு விதைகளை பாதுகாத்து பாரம்பரிய ஊட்டச்சத்து மிக்க உணவு முறையினை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விதை திருவிழா நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திருப்பத்தூரில் 25க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்ற சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இம்முகாமில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்

விடுத்தனர். ஹராரேவில் இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் 193 என்ற இலக்குடன் விளையாடும் ஜிம்பாபே சற்று முன் 6 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம்.
1: லக்ஷ்மி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனையா சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: கல்யாணியின் வருகைக்காக ராமகிருஷ்ணன் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பான்? காலேஜ் நூலகத்தின் வாசலில் நகத்தை கடித்த வண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு ஒரு மணி நேரமாக அதே தியானமாக நின்று கொண்டிருந்தான். சென்ற மூன்று நாட்களாக அவளிடம் அந்த சங்கதியை சொல்ல வேண்டும் என்று அவன் எவ்வளவோ முயன்று பார்த்தான். ஆனால் அவளை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறிவிடும். இப்படி எத்தனை நாள்தான் காலம் தள்ளுவான்? எப்படியாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரவேண்டாமா? இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க அவன் தலை கிறுகிறுத்தது. ராமகிருஷ்ணன் வைத்திய கலாசாலையில் மூன்றாவது வருஷ மாணவனாக படித்துக் கொண்டிருந்தான். கல்யாணியும் அவனுடைய வகுப்பில்தான் படித்தாள். இந்த இருவரும் வகுப்பில் கெட்டிக்காரர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். சில சமயங்களில் பரீட்சைகளில் கல்யாணி ராமகிருஷ்ணனை கூட தோற்கடித்துவிட்டு எல்லா மெடல்களையும் பரிசுகளையும் தானே வாங்கிக் கொண்டு விடுவாள். ஆனால் அவ்வளவு கெட்டிக்காரியான அவள் முகத்தில் எப்பொழுதும் துக்கமே தாண்டவமாடும். அதற்கு காரணம் ராமகிருஷ்ணனுக்கு நன்கு தெரியும். அவள் ஒரு பால்ய விதவை. அதுவுமல்லாமல் மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவள். உபகார சம்பளம் பெற்று பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தாள். தான் ஒரு விதவை என்றும் ஏழை என்றும் தனக்கு உலகத்தில் மற்ற மாணவிகள் போல் உல்லாசமாக இருப்பதற்கு உரிமை இல்லை என்னும் எண்ணம் அவளிடம் பலமாக வேறொன்று இருந்தது. அதன் பயனாக அவள் எப்பொழுதும் தலை குனிந்த வண்ணம் இருப்பாள். இவளுடைய போக்கும் நடையும் சோகம் குடிகொண்ட வதனமும் மற்ற மாணவ மாணவிகளுக்கு பிடிப்பதில்லை. அவளை புஸ்தகப் புழு என்றும் நடைப்பிணம் என்றும் சிரிப்பதும் பரிகசிப்பதும் சகஜமாக இருந்தது. ஆனால் சில காலத்துக்கெல்லாம் நடைப்பிணம் போல இருந்த கல்யாணி திடீரென்று புத்துயிர் பெற்று உணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டாள். அந்த மாறுதலுக்கு காரணம் ராமகிருஷ்ணன்தான். ஒரு நாள் வகுப்பு முடிந்ததும் அவள் மாடியே நின்று இறங்கி தனியே வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கால் செருப்பு தடுக்கிவிடவே புத்தகங்களை தடதடவென்று போட்டுக்கொண்டு கீழே விழுந்து விட்டாள். வேறு யாராவது அப்பொழுது அங்கே இருந்திருந்தால் அவள் பாடு மிகவும் பரிகாசத்திற்கு இடமாயிருந்திருக்கும். ஆனால் ராமகிருஷ்ணன் கீழே விழுந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்துக் கொடுத்து, எங்கேயாவது அடிபட்டுச்சா என்று மிகவும் பரிவோடு அவளை விசாரித்தான். அவனை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் வந்தனம் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக போய்விட்டாள். இப்படியாக ஆரம்பித்தது இவர்களின் சிநேகம். கொஞ்சம் கொஞ்சமாக வாசக சாலையிலும் மற்றும் பல இடங்களிலும் சந்திக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் யோக சோமங்கள் விசாரிக்க ஆரம்பித்தனர். இது நாளடைவில் நெருங்கிய நட்பில் முடிந்தது. அவனும் தன்னைப் போல் வறுமையில் அவதிப்படுபவன் என்பதை கல்யாணி தெரிந்து கொண்டாள். உபகார சம்பளம் கூட வாங்காது கலாசாலையில் சம்பளம் கொடுத்து எப்படித்தான் படிக்கிறானோ என்பதை நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியமும் அனுதாபமும் அடைவாள். அவளுடைய அனுதாபத்தை பெறும்போதெல்லாம்

ராமகிருஷ்ணன் தானும் ஒரு ஏழை என்பதை மறந்து விடுவான். இப்படி பரஸ்பர அனுதாபம் காட்டி நண்பர்களாய் இருந்த இருவரும் தாங்கள் திடீரென்று காதல் கடலில் இறங்கி இருப்பதை வெகு சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டார்கள். கல்யாணி, உனக்காகத்தான் இந்த வறுமை கொடுமைகளையெல்லாம் பொறுத்துக் கொண்டு படித்து வருகிறேன். நீ இல்லாவிட்டால் எனக்கு இந்த உலகமே பாழ்போல தோன்றும் என்று பல தடவை அவளிடம் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான். அவள் அதற்கு பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாள். இப்பொழுது கல்யாணி ஒரு புது பெண்ணாக மாறிவிட்டாள். மௌன விரதம் பூண்டு கொண்டிருந்த அவள் எல்லா மாணவிகளிடமும் கலகலவென்று பேச ஆரம்பித்து விட்டாள். அவளிடம் ஏற்பட்ட இந்த மாறுதல்களை கவனித்த மற்ற மாணவ மாணவிகள் பலவிதமாக பேச ஆரம்பித்தார்கள். பள்ளிக்கூட மாணவிகள் பேச ஆரம்பித்தால் கேட்க வேண்டுமா என்ன? ஆனால் ராமகிருஷ்ணனோ கல்யாணியோ அவற்றை காதில் போட்டுக்கொண்டவர்களாக தெரியவில்லை. இருவரும் தங்கள் பிற்கால சந்தோஷ வாழ்க்கையை பற்றி பல ஆகாய கோட்டைகளை கட்டி மகிழ்வதில் முனைந்திருந்தார்கள். ஆனால் ராமகிருஷ்ணனின் ஆகாய கோட்டைகள் ஒரு வாரத்திற்கு முன்பு அவன் தந்தையிடமிருந்து வந்த கடிதத்தினால் திடீரென்று இடிந்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டன. அந்த கடிதத்தை கல்யாணியிடமும் காண்பித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று சென்ற மூன்று நாட்களாக மிகவும் பிரயாசைப்பட்டான். ஆனால் அவளை நேரில் கண்டதும் அவன் தைரியமெல்லாம் மறைந்துவிடும். சாதாரண விஷயங்களை பேசிவிட்டு போய்விடுவான். இன்று எப்படியாவது ஒரு முடிவுக்கு வந்துவிடுவது என்ற தீர்மானத்தோடு வழக்கமாக சந்திக்கும் வாசகசாலையின் வாசலில் யோசனையில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் கல்யாணிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட நட்பிலிருந்து உண்டான பல சம்பவங்கள் திரையில் படங்கள் தோன்றி மறைவது போல ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றி மறைந்தன. கல்யாணியும் கடைசியில் வந்து சேர்ந்தாள். தன்னை கண்டு புன்னகையோடு வருகிற ஒருவளை ஒரு குற்றவாளியைப் போல ராமகிருஷ்ணன் பார்த்தான். வேறு ஒன்றும் பேசாமல், கல்யாணி, இந்த கடிதத்தை நீயே படித்துப்பார் என்று சொல்லி அவளிடம் தன் தந்தையின் கடிதத்தை நீட்டினான். அவள் அதை வாங்கி பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அப்போது ராமகிருஷ்ணனின் நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. முகத்தில் குப்பென்று வியர்க்க ஆரம்பித்து விட்டது. அவளை பார்க்கக்கூட முடியாதவனாய் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். கல்யாணி தனக்குள் அந்த கடிதத்தை வாசிக்கலானாள். அதில் எழுதியிருந்ததாவது, சிரஞ்சீவி ராமுவுக்கு அப்பா அநேக ஆசிர்வாதம். நீ பரீட்சையில் இந்த வருஷமும் தேறிவிட்டதை பற்றி மிகவும் சந்தோஷம். சம்பளமும் புஸ்தகமும் சேர்த்து 500 ரூபாய் ஆகிறது என்று எழுதியிருந்தாயே, அதை பார்த்ததும் எனக்கு கவலை அதிகமாய் போய்விட்டது. உனக்கு நம் குடும்பத்தின் நிலை தெரியாது என்று சொல்லவில்லை, ஆனால் அவ்வளவு பணம் அனுப்ப இப்பொழுது எனக்கு சக்தி இல்லையே. இருந்தாலும் நம் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நம்ம ஊர் தாசில் சேஷையர் போன வாரம் உன் ஜாதகத்தை வாங்கிக் கொண்டு போனார். உன் ஜாதகமும் அவருடைய பெண் சுசீலாவின் ஜாதகமும் நன்றாக பொருந்தியிருப்பதாக சொல்கிறார். சித்திரையில் உன் லீவின் போது கல்யாணத்தை செய்துவிடலாம் என்றும் உன் மேல்படிப்பை தாமே கவனித்துக் கொள்வதாகவும் சொல்கிறார். பெண்ணை உன் அம்மா போய் பார்த்தாள், நன்றாகத்தான் இருக்கிறாள். இப்படி பெரிய இடத்து சம்பந்தம் நம் போன்றவர்களுக்கு கிடைப்பது துர்லபம். உன் படிப்புக்காக இனி எனக்கு ஒரு பைசா கூட அனுப்ப சக்தி இல்லை. நீ பெரியவனாக போய்விட்டதால் உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. சீக்கிரத்தில் நம் இஷ்டத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆதலால் உடனே உன் சம்மதத்தை அறிவிக்கவும். இப்படிக்கு அன்புள்ள வேங்கடராமையர். இதை படித்ததும் கல்யாணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டது. உலகமே இருண்டுவிட்டது போல் ஒரு நிமிடம் தோன்றியது. அவள் எண்ணாததையெல்லாம் எண்ணினாள்.
சற்று யோசித்து பார்த்துவிட்டு

0: ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். அவள் தன் வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் பரிவோடு, இதற்கு என்ன பதில் எழுதப் போகிறீர்கள் என்று கேட்டாள். அவள் இப்படி கேட்டதும் ராமகிருஷ்ணன் திடுக்கிட்டான். ஏனென்றால் அவள் கோபதாபப்படாமல் இவ்வளவு அமைதியாக நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சமாளித்துக் கொண்டு, நீயே சொல், நான் என்ன செய்வேன், என் மனம் மிகவும் குழம்பி போயிருக்கிறது என்றான்.
1: இதுவரை லக்ஷ்மி அவர்கள் எழுதிய தகுந்த தண்டனையா சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன். ராமகிருஷ்ணன் என்ன முடிவெடுத்தார் என்பதை அடுத்த வாரம் சிறுகதை நேரத்தில் அறியலாம்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். அன்பனேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 நமது அலைவரிசைகளில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எல் நினோ எதிர்கொள்ளலாம். உழவர் பெருமக்களே, நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளும் இடம்பெறும். நேயர்களே, இன்று இரவு 8 மனதின் குரல் இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம். நமது அலைவரிசைகளில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தையை மெச்சிய தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி @trichy@gmail.com. கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குநர் ஆகாசவாணி பாரதிதாசன் தாலை திருச்சிராப்பள்ளி 1. நமது அலைவரிசைகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400 மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டு பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா

0: எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 days கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
0: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு

0: வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கண்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: தொழாபிரபல
1: மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் எல்நினோ எதிர்கொள்ளலாம் உழவர் பெருமக்களே. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் பொழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள்.

0: எப்பப்பப்பப்பா, கொளுத்துற வெயிலுக்கு கொஞ்சமாவது மழை வந்தா பரவாயில்ல, தாங்க முடியல. இந்த வேக்காடு வேற காத்தடிக்குன்னு பார்த்தா காத்து அடிக்க மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணலாம்? பூங்குடிய ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பூங்குடி, பூங்குடி!
1: காமாட்சி அக்கா, உன்னோட புலம்பல் சத்தம் நாலு வீடு வரைக்கும் கேக்குது.
0: அப்படிங்கிற?
1: ஆமா, என்ன பண்றது, வெயில் அதிகம், மழை இல்ல, வறட்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம்?
0: இதுக்கு கூடவா காரணம் இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, இதுக்கு காரணமே எல்நினோ அப்படின்னு தான் சொல்றாங்க.
0: அது என்ன எல்நினோ அப்படின்னா?
1: அக்கா, 10-15 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிதான் காலநிலையில சில பல மாற்றங்கள் வருமா.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த மாதிரி கண்ணே புண்ணின்னு மனச புடிச்சு கசக்காம எது வந்தாலும் எதிர்கொண்டுதான் ஆகணும்.
0: என்ன பூங்குடி இப்படி சொல்ற? நம்மனாலேயே தாங்க முடியலையே, நாம சாகுபடி செஞ்ச அந்த பிஞ்சு பயிரெல்லாம் எப்படி தாங்கும்? நீயே சொல்லு பாக்கலாம்.
1: அதுக்கு தாக்கா இந்த குறுகிய கால பயிரெல்லாம் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். ஏன்னா அப்பதான் இந்த வெயிலால ஏற்படக்கூடிய இந்த நீர் பற்றாக்குறை இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதை தவிர்க்க முடியும்க்கா.
0: இருந்தாலும் மழை கொஞ்சமாவது வந்தாதானே நல்லா இருக்கும். எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றது, ஒண்ணுமே புரியல பூங்குடி.
1: அக்கா, நீ முதல்ல எல் நினோ அப்படின்னா என்ன, எல் நினோவால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதை நாம எப்படி எல்லாம் எதிர்கொள்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் நாமளும் இதெல்லாம் சமாளிக்கலாம். மொதல் அதை தெரிஞ்சுக்கோ.
0: சரி, நான் தெரிஞ்சிக்க தயாரா இருக்கிறேன். யார கேக்கிறது, எங்க போய் கேக்கிறது?
1: உன் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அந்த வகையில தான் நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல,
0: ஆமா,
1: அவரு சமீபத்துல கரூர் மாவட்டம் புழுதேரிக்கு போனாரு. அங்க போய் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநராய் இருக்கக்கூடிய எம் திருமுருகன் சார்கிட்ட எல்நினோ பத்தின சில பல தகவல்களை நமக்காக, குறிப்பா உழவர் பெருமக்களுக்காகவே கேட்டிருக்காரு. நீயும் நல்லா காது கொடுத்து கேளு, முடிஞ்சா கொஞ்சம் விளக்கணம் ஊத்தி கேளு அந்த காதுல.
0: சரி பூங்குடி.
2: விவசாய பிரமுகளுக்கு வணக்கம். பொதுவாக விவசாயிகளுக்குன்னு பல சவால்கள் இருந்தாலும் இப்போ புதுசு புதுசாக நமக்குன்னு நிறைய சவால்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. அதில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட காதுக்கும் வந்த ஒரு செய்தி வந்து, இந்த வருஷம் வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், அதுக்கு காரணம் வந்து எல்நினோ அப்படின்ற ஒரு செய்தி தான். எல்நினோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தாண்டி எல்நினோவால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத அங்கங்கே விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அரசாங்கமும் நிறைய தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு போய் சேர்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கான இந்த பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய காரணிகள் இருக்கு. நமக்கான மண், நமக்கான மழைப்பொழிவு, நம்ம பகுதியில் அதுக்கு இருக்கிற சந்தை வாய்ப்பு அப்படின்னு பல சூழல்களை பொறுத்து தான் நம்ம ஒரு பயிரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ வந்து இந்த காலநிலையும் அதில் ரொம்ப முக்கியமானதாக ஒரு காரணியாக மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வருஷத்துக்கான இந்த எல்நினோவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து குறிப்பாக ஏற்படலாம், நம்ம மழைப்பொழிவில் அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதன் காரணமாக நம்ம இப்போ பொதுவாக போட்டுட்டு இருக்க பயிர்கள்லேருந்து வேற என்னென்ன பயிர்களை வந்து யோசிக்கலாம், இல்லை மாற்றி அமைக்கலாம், அதற்கான மேலாண்மை முறைகள்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற தகவல் எல்லாம் நம்ம கூட சொல்றதுக்கு கரூர்ல இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் திருமுருகன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இந்த எல்நினோ அப்படின்ற வார்த்தையை வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. எல்நினோ அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு காலநிலை அமைப்பு, அதனால என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் வந்து குறிப்பாக நம்ம பகுதியில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
3: இந்த வருடம் 2026 வந்து சூப்பர் எல்நினோ அப்படின்ற ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. வந்து இந்த எல்நினோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு இந்த காலநிலை மாற்றம் தான் அது. இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அதிகமான வெப்பத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இதுதான் அந்த எல்நினோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கத்துக்கு மாறாக அதிகமான வெப்பங்கள், சூரிய ஒளியோட வெப்பங்களை வந்து நம்மளுடைய பூமியை நேரடியாக வந்து சென்றடையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க வெப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். வந்து இரண்டாவது

0: அப்படின்னாக்க வறட்சி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும், நம்மளோட நிலத்தடி நீர் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றது வந்து நம்மளோட ஆராய்ச்சியில் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அதிகமான வெப்பங்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. இந்த எல்னினோ எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து அதிகமான வெப்பங்களாக இருக்கலாம், அதிகமான மழைப்பொழிவுகளாக இருக்கலாம், இல்லை வந்து காற்று, சூறாவளி, புயல் இந்த மாதிரியான ஒரு சூழலையும் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம். இது நிகழும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து கணிப்பில் சொல்கிறது தான் வந்து நிகழும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம் அல்ல, நடக்கும் அப்படின்றது ஒரு கட்டாயம் அல்ல, ஏற்படலாம் வரலாம் அப்படின்ற ஒரு சூழலை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து நம்மளுடைய வெயிலோட தாக்கங்கள் வழக்கத்துக்கு மாறாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் வந்து 39 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பங்கள் பதிவாயிருக்கு. மதுரையில் பார்த்தீங்கன்னாக்க 40 டிகிரி செல்சியஸ் மேலே வெப்பங்கள் பதிவாயிருக்குன்றத அப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.
1: சரிங்க, இப்போ இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கரூரை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு குறித்த தகவல்கள் எல்லாம் சேமிச்சிருப்பீங்க. இப்போ கடந்த ஒரு 6 வருடங்களில் எப்படி இருக்கு, இந்த மாதம் எப்படி இருக்கு, அந்த மழைப்பொழிவுன்றது எப்படி இருக்கு?
0: வருடாந்தாரம் ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றவோ மழைப்பொழிவுகள் ஒரு சராசரி மழைப்பொழிவு நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கரூர் மாவட்டத்தில் ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதத்துக்கு சராசரியான மழைப்பொழிவு அப்படின்றது 39 மில்லி நமக்கு கிடைச்சிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சூழல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கப்பட்ட மொத்த மழைகளே பார்த்தீங்கன்னாக்கா 12 மில்லி மீட்டர் தான் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வழக்கத்தை விட 50% 60% குறைவான மழைப்பொழிவு மட்டும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மானாவாரியில் அதாவது வைகாசி ஆனி மாதங்களில் நம்ம விதைக்கக்கூடிய மானாவாரி சாகுபடிகள் இன்றைக்கு குறைஞ்சிருச்சு. மானாவாரிக்கு விதைப்பு செய்யக்கூடிய அந்த சாகுபடி பரப்பளவுகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அதிலும் குறிப்பாக வந்து துவரை வந்து 6 மாத பயிர்களாக நம்ம வைகாசி மாதம் வழக்கமாக நம்ம பயிரிடுவாங்க. அந்த துவரைக்கான சாகுபடி முழுமையாக குறைக்கப்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க வர இருக்கக்கூடிய சம்பா பருவத்துக்கு நெல் சாகுபடிக்கு நிலத்தை தயார் செய்வதற்கு தேவையான உழவு மேலாண்மை பண்ணுறதுக்கு கூட இன்றைக்கு நீர் பற்றாக்குறை இருக்கிறத வந்து விவசாயிகளுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க துவரையை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு குறைஞ்சி போச்சு, மானாவாரி பயிர்கள் மொத்தமாகவே குறைஞ்சி போச்சுன்றீங்க. இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது மாவட்டம் வரியாக பார்க்கும்போது மொத்தமாக கிட்டத்தட்ட 50% மேலே குறைஞ்சி போனது அப்படின்னு. இப்போ வட்டாரம் பகுதியாக பார்க்கும்போது எந்த வட்டாரத்தில் அதிக வறட்சி இப்போ நிலவிட்டு இருக்கு? வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வட்டாரங்களில் இந்த மழைப்பொழிவுன்றது ஓரளவு பரவாயில்ல, இல்லை எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கு?
0: கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னாக்க அனைத்து வட்டாரங்களிலும் பார்த்தீங்கன்னாக்க குறைவான மழைப்பொழிவு தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு சார். அதிலும் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பரமத்தி, கிருஷ்ணராயபுரம், கடவுர், தோகமலை வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னாக்க மழைப்பொழிவு மிகவும் குறைவாக கிடைக்கப்பட்டிருக்கு. வந்து குளித்தலை, கரூர் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்க தாந்தோணி வட்டாரங்களில் வந்து சராசரி அளவான மழைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க குளித்தலையில் பகுதி அளவில் வந்து நம்ம டெல்டா வாய்க்கால் பாசனங்கள் நம்பி இருக்கிறதுனால வந்து அதிகமான சாகுபடிகள் வந்து மானாவாரியில் அங்கே கிடையாது. வந்து அங்கேருந்து நெல் சாகுபடி மற்றும் வாழை சாகுபடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க போதிய அளவில் வந்து அவங்களுக்கு நிலத்தடி நீர் கிடைக்கப்பட்டதுனால அந்த விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து
1: சரிங்க, இப்போ நமக்கான இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கலாம், இல்லை எல்லாமே போகலாம், வறட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை தவறான இடத்துல மழைப்பொழிவு இருக்கிறதோ இல்லை அதிகபட்சமான புயல் இருக்கிறதோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த எல்நிலோ காலநிலை சூழல்னால ஏற்படலாம் அப்படின்றத நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டா கூட இப்போ நம்ம செய்ய வேண்டிய உழவியல் தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது மானாவாரி பயிர்களுக்கும் சரி, இல்லை நம்ம இந்த மாதிரி இரவையில் செய்யக்கூடிய பயிர்களாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, அதுக்கேற்ற உழவியல் தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்கேன்.
0: எந்த சூழலில் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மழை பெய்யுமா, வெப்பங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சூழல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். மானாவாரி மட்டும் இல்லாமல் இரவு சாகுபடி, தோட்டக்கால் பயிர்களையும் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய விளைநிலங்களில் உழவு மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம வழக்கமாக கோடை உழவு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். மே மாதங்களில் நம்ம ஏப்ரல் மே மாதங்களில் கோடை உழவு வழக்கமாக செய்ய சொல்லியிருப்போம். வந்து ஸோ தற்போது மழை கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது 1-2 கிடைக்கக்கூடிய மழையை நம்ம பயன்படுத்தி மீண்டும் நம்ம உழவு செய்யும் பொழுது அது உளிக்கலப்பை கொண்டோ இல்லை சட்டி கலப்பை கொண்டோ இல்லை 9ஆம் கலப்பை கொண்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம உழவு பண்ணும்பொழுது மண்ணை வந்து நம்ம புரட்டி போடும்பொழுது மேலும் கீழாமல் புரட்டி போடும்பொழுது கிடைக்கக்கூடிய தற்சயமாக இல்லை தற்செயலாக கிடைக்கக்கூடிய மழை நீரானது நம்ம நிலத்தடி நீரில் தங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். உங்களுக்கு வந்து அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க மண்ணு கடியில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மானாவாரியான விதைப்பு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரவை சாகுபடி பண்ணுறதுக்கு தேவையான தக்கை பூண்டு நம்ம எள் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து தக்கை பூண்டு விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக ஏற்பண்ணி கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம நீண்டகால பயிர்களை வந்து தவிர்த்து அதாவது நம்ம லாங் டியூரேஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ துவரை வந்து 180 நாள் பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறோம், வந்து கிட்டத்தட்ட 6 மாத பயிர்கள் பண்ணுறோம். இப்போ பருவநிலை நம்ம மாறி போயிடுச்சு, அப்போ இருக்க சூழலை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஷார்ட் டூரேஷன் அதாவது குறைந்த வயதுடைய பயிர்களை நம்ம தேர்வு செய்யணும். ரகம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து நிலக்கடலை அப்படி இருக்குன்னா, நிலக்கடலை வந்து விருத்தாச்சலம் 8, விருத்தாச்சலம் 10, உளுந்தில் பார்த்தீங்கன்னாக்கா 9, 8, 9, 10, இந்த மாதிரியான

0: ஒவ்வொரு பயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் ஒன்று இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வயது குறைவான ரகங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ நீண்ட கால ரகங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது போதிய நேரங்களில் பூக்கும் தருணத்திலோ இல்லை காய்க்கும் தருணத்திலேயோ போதிய அளவில் வந்து மழையோ இல்லை நீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது முற்றிலுமாக பூக்கள்லாம் உதிர்ந்து வறட்சினால் பூக்கள்லாம் உதிர்ந்து அதுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காய்ப்பிடிப்பு திறன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும். வந்து அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விதைப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விதையும் வந்து நேரடியாக வெறும் விதையாக மட்டும் விதைப்பு பண்ணாமல் அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக விதையாக விதைப்பு பண்ணாமல் அந்த விதைகளை வந்து நம்ம கடினப்படுத்தியோ இல்லைனா விதை நேர்த்து செய்தோ நம்ம வந்து விதைக்க வேண்டும். ஸோ இது ஏன் இந்த முக்கியமான அந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கா வந்து விதையை வந்து நம்ம கடினப்படுத்தும் பொழுது அதாவது கடினப்படுத்துறதுக்கு தேவையான கடினப்படுத்துறது விதை நேர்த்தி செய்வதுன்றது கிட்டத்தட்ட இரண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான். அந்த கடினப்படுத்துதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதனால் கூடுதலாக அது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சில வேணும் பாலிமர்ஸ் அதாவது
1: என்னென்னலாம் செய்வோம் அந்த கடினப்படுத்துதலை பொறுத்தவரைக்கும்
0: விதை நேர்த்தி அப்படின்றது வந்து நம்ம உயிர் உரங்களை கொண்டு நம்ம விதை நேர்த்தி செய்வோம். அசோஸ்பைரிலும் பாஸ்பா பாக்டீரியா ரைசோபியம் இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்களுக்கு ரைசோபியமும் மற்ற தானிய பயிர்களுக்கு வந்து அசோஸ்பைரிலும் மற்றும் பாஸ்பா பாக்டீரியாவும் நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைப்பு பண்ணுவோம்.
1: அந்த பிஎஸ்பி வச்சு கூட செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்களா? அதை பற்றி
0: கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎஸ்பின்றது பாஸ்பா சாலிபஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. வந்து கிட்டத்தட்ட அது ஏன் தற்பொழுது இந்த சாலிபுலேஷன் பாக்டீரியா அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம மண்ணில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களாக நம்ம கொடுக்கப்பட்ட ரசாயன உரங்கள் அதாவது யூரியாவோ சூப்பர் பாஸ்பேட்டோ பொட்டாஷோ போட்டக்கூடிய உரங்கள் மண்ணில் இருக்குது வந்து. ஆனால் அந்த உரங்களை கரைச்சி பயிருக்கு கொடுக்கக்கூடிய நுண்கிருமிகள் நுண்ணுயிர்கள் மண்ணில் இல்லாத சூழலில் என்ன ஆகுதுனாக்கா நம்ம இடப்பட்ட உரங்கள் எல்லாமே மண்ணில் தங்கி இருக்குதுல்ல வந்து அதெல்லாம் கரைச்சி கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் இந்த பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய சாலிபுலேஷன் பாக்டீரியா அதாவது கரைத்து கொடுக்கக்கூடிய உரம் ஒரு பாக்டீரியா அந்த கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம மண்ணில் கொடுக்கும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய உரங்களை எல்லாம் கரைத்து மீண்டும் பயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதை விதை மூலமாக நம்ம கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதை மூலமாக கொடுக்கும் பொழுது நேரடியாக அந்த வேர் பகுதியிலே அதை சூழ்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர் மூலயமா அந்த பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டங்கள் ஊட்டங்களை எடுத்து கொடுக்கறது ஒரு ஏதுவாக பண்ணி கொடுக்கும் சார். வந்து அந்த கடினப்படுத்துதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மானாவார நிலங்களில் மழையை நம்பி நம்ம விவசாயம் பண்ணுறோம் விதைகளை விதை நேர்த்தி செஞ்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு பாலிமர் அதாவது ஒன்றும் கிடையாது வந்து நம்ம பொட்டாசியம் குளோரைட் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது வேதிப்பொருள் இருக்குது. அந்த பொட்டாசியம் குளோரைட் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் அந்த விதையுடன் கலக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு உரையாக இருக்கும் வந்து ஒரு கவசமாக உரையாக இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம விதையை விதைத்த பின்பு ஒரு சில நாட்கள் ஓரிரு நாட்கள் ஒரு நாளோ இரண்டு நாட்களோ நம்ம மழை பெய்யாத தருணத்திலையும் அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதனோட முளைப்பு திறனை கெட்டு போகாமலும் அதனோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விதத்திலையும் வந்து சேதாரம் அடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு கவசமாக அது கூட இருக்கும் உங்களுக்கு வந்து. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் நீங்கள் இந்த பொட்டாசியம் குளோரைட் அப்படின்லாம் தாண்டி நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் கொடுக்குறாங்க. அந்த விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுபொருளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதைக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் அந்த விதைக்கு தேவையான ஊட்டங்கள் மற்றும் அந்த விதையை முளைப்பு திறன் உருவாக்குறதுக்கான விஷயங்கள் அந்த விதையை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து திரவங்களும் கலந்து ஒரு திரவமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதை அமிர்தம் சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் கொடுத்துருக்காங்க. அந்த விதை அமிர்தத்தை வந்து எல்லா விதமான விதைகளிலும் குறிப்பிட்ட அளவு கொடுக்கப்பட்ட அளவில் நம்ம கலந்து அதனை கடினப்படுத்தி நம்ம விதைப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க வறட்சி அதாவது முதன்மை வறட்சி பார்த்தீங்கன்னாக்க ப்ரீ ட்ரவுட் சொல்லுவாங்க விதை விதைக்கும் போது வரக்கூடிய அந்த வறட்சியவே வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். முக்கியமான விஷயம் விதை தேர்வு ரகம் தேர்வு பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது தேர்வு பண்ணணும் வந்து குறைந்த வயது தேர்வு பண்ணவங்களுக்கு வந்து விதை நேர்த்தி செய்யணும் விதை கடினப்படுத்தணும். அடுத்த மொபிலேஷன் பாக்டீரியா சொல்லக்கூடிய அதாவது பாஸ்பரஸ் மொபிலேஷன் பாக்டீரியா பொட்டாஷ் மொபிலேஷன் பாக்டீரியா சொல்லக்கூடிய கரைத்து கொடுக்கக்கூடிய நுண் கிருமிகளும் பாக்டீரியாவிலும் அதோட கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வறட்சியை நம்ம வேலைமை பண்ணுறதுக்கு ஒரு சூழலாக இருக்கும்.
1: அதாவது இந்த வருடத்துக்கு நம்ம ஒரு பயிரை பயிர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல அதுக்கான சரியான ரகத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த ரகம் வந்து குறுகிய கால ரகமாக இருக்கிறது ரொம்ப அவசியமானது ஏன்னா இப்போ இருக்க சூழலுக்கு அதுதான் சரியாக இருக்கும். அடுத்து நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமானது இந்த விதை நேர்த்தி விதை நேர்த்தியில் கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் அது ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்கும் அவங்க பயிரை காப்பாற்றுறதுக்கு. அடுத்து இந்த பிஎஸ்பி மாதிரியான தொழில்நுட்பங்களையும் அவங்க விதை நேரத்தில் செய்யும்போது ஒரு நல்ல பயிரை எதிர்பார்த்த மாதிரியான விளைச்சல் எடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க.

0: பூங்குடி, இந்த எல்நினோனால அதிகம் வெப்பம் இருக்கும், அதிக மழை இருக்கும், வறட்சியும் ஏற்படும், ஏன் புயல் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் கட்டாயம் இல்ல, காலநிலைய பொறுத்துதான் அப்படிங்கறத இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டாரே கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் சாரு.
1: ஆமாக்கா, இதுக்குதான்

0: நாம அப்பப்ப வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உரிய பயிர் சாகுபடியில இறங்கணும், சரியா?
1: ஆமா பூங்குடி.
0: இது மட்டும் இல்லக்கா, வயது குறைவான ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். அப்புறம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம், அதையும் தேர்ந்தெடுத்துக்கணும். குறிப்பா விதை நீர்த்தி செஞ்சோம்னா என்னென்ன நன்மைகள் இருக்கும், இதெல்லாம் பத்தி சொன்னார் ஐயா, கேட்டீங்கல்ல?
1: ஆமா பூங்குடி. விதைக்கும் போதே வளரக்கூடிய வறட்சியை தடுக்கணும்னா விதை நீர்த்தி கட்டாயம்னு சொன்னாரே.
0: ஏக்கா, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பயிரை மட்டும் நாம எப்பவும் நம்பி இருக்க கூடாது. பல பயிரை சாகுபடி செஞ்சாதான் பலவிதமான நன்மைகள் இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து கேக்குறாரு நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு. கொஞ்சம் கேளு.
1: என் பூங்குடி, இந்த ஆடிப்பட்டத்துல எதை சாகுபடி செஞ்சா வருமானத்தை பெறலான்னு ஏதாவது கேட்டிருக்கிறாரா?
0: காமாட்சி அக்கா, வருஷா வருஷம் ஒரே மாதிரியான பயிரை சாகுபடி செய்யாம மாத்தி மாத்தி வேற என்னென்ன பயிரெல்லாம் நாம சாகுபடி செய்யணும், குறுகிய காலத்துல லாபம் பாக்குறதுக்கு எப்பேற்பட்ட பயிர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்காரு. தொடர்ந்து கேளு.
2: இப்ப நம்ம ஒரே பயிரா இந்த வாட்டி செய்யலாமாங்க சார், இல்ல கலப்பு பயிர் மாதிரி செய்யறது நல்லதா இருக்குமா? அதே மாதிரி நம்ம குறிப்பா வழக்கம் போல செய்யக்கூடிய பயிர்கள் இருக்கு, வாழையா இருக்கட்டும் இல்ல நெல்லா இருக்கட்டும், அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம், அந்த பயிர்களே செய்யலாமா இல்ல மாற்று பயிர் ஏதாவது செய்யறதுக்கான யோசனையை வந்து விவசாயிகள் முன் வைக்கலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி.
3: இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நமக்கு இன்றைய தருணத்துல கிடைச்ச நமக்கு வெப்பநிலை காலநிலையோடைய ஒரு மாற்றத்துல பாத்தீங்கன்னாக்க, ஒரே பயிரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு சில வருமானத்துல இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தா இருக்கு. வந்து அப்படி இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னாக்க, நம்ம அதை விட கலப்பு பயிர்களாக இல்லைனாக்க ஊடு பயிர்களாக நம்ம வந்து இரண்டாவது பயிர்களை நம்ம சேர்த்து நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விதமான பயிர்கள் நம்ம கைவிடும் தருணத்தில் பார்த்தீங்கன்னா மற்றொரு பயிர்கள் நம்ம கிடைக்கிறது வருமானத்தை கொடுக்கறதுன ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ துவரையோ நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னாக்க, கடலை விவசாயம் பண்ணுறோன்னா கடலைக்கு வந்து 7 வருஷத்துக்கு ஒரு வரிசை துவரையோ இல்லை வந்து தட்டப்பயிரோ நம்ம அதை வந்து விவசாயம் பண்ணலாம். வந்து அது பருத்தி விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பருத்தி விவசாயம் பண்ணும்பொழுது 7 to 14 to 10 வருஷத்துக்கு ஒரு வரிசை வந்து மாற்று பயிராக காய்கறி வெண்டைக்காவோ அந்த மாதிரி பயிர்களை விவசாயம் பண்ணலாம். அதாவது தனிப்பயிராக பண்ணாக கூட்டு பயிராக நம்ம பண்ணும் பொழுது ஒன்றன் பயிர் ஒன்றன் பார்த்தீங்கன்னாக்க பாதுகாப்பு கொடுத்து அதன் வழியே கிடைக்கக்கூடிய வேர் மூலயமாக பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு பார்த்தீங்கன்னா வறட்சியையும் தாங்கி இடை வழியாக வரக்கூடிய வறட்சியும் தாங்கி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த நெல் மற்றும் வாழை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து அது கொஞ்சம் பள்ளக்காடுன்னு சொல்லுவாங்க. வந்து நீர் தேங்கக்கூடிய பகுதி, இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நீர் அது நம்ம வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய பாசனத்துலேருந்து வரக்கூடிய பகுதியில் தான் அந்த விவசாயம் பண்ணுவாங்க. வந்து அந்த மாதிரி விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அவங்களை மாற்றத்தை கொண்டு வரது ரொம்ப சிரமமான விஷயம். அவங்களோட விவசாயம் பண்ணும் பொழுது பயிரோட வளர்ச்சி தருணத்தில் வந்து வறட்சி ஏற்படும் போதோ அதிகமான வெப்பங்கள் ஏற்படும் போதோ இல்லை தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் போதோ அந்த பயிர்களில் வந்து வறட்சி மரபணை பண்ணுறக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கையாளணும். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வாழை கன்றுகள் ஊனிடலாம் இல்லை நெல் நடவு பண்ணிடலாம், நெல்லோ வாழை நடவு பண்ணுற பிறகோ இல்லை எல்லா பயிர்களும் மற்ற பயிர்களோ நம்ம விதைத்த பிறகோ நடவு பண்ண பிறகோ அது வந்து இலையும் தலையுமாக இருக்கும் தருணத்தில், நல்ல இலையும் தலையுமாக இருக்குது பூக்கும் தருணத்தில் இருக்குது, அப்போ மழை கிடைக்கல நீர் பற்றாக்குறையாக இருக்குது இலைகள் எல்லாம் தலைகள்லாம் வாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற தருணத்தில் வந்து விவசாயிகள் முன்கூட்டியே அவங்க வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கும் பொழுது அந்த சூழலையும் ஊக்கிகள் இருக்கும் பொழுது அந்த சூழலையும் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்து வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும். இது கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைன் சொல்லக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருள், அது எல்லா விதமான நம்மளுடைய உரக்கடைகளிலுமே கிடைக்கும், மற்றும் நீங்கள் நம்மளுடைய வேளாண்மை துறையிலுமே அவைகள் கிடைக்கும் அப்படின்றது. பிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் வந்து நுண்ணுயிரியல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு கிடைக்கும். ஸோ அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டிஎன்ஏ அக்ரிகார்ட் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பதிவு பண்ணி நம்ம ஆன்லைனில் வழக்கமாக வாங்கக்கூடிய விளைபொருட்கள் மூலயமா அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா அருகாமையில் இருக்கக்கூடிய கேவிக்கு நம்ம வேளாண் அறிவியல் மையத்தினை அணுகி அவங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்கள வந்து அதை ரெடி பண்ணி இல்லை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து வாங்கி விவசாயிகள் கொடுக்கறதுன்னு ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க. அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிராப் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்குது. அது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல் சாகுபடியில் நெல் ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் இருக்குது.

0: கடலை இல்லை, கடலை ரிச்சின்னு ஒன்று இருக்குது. உளுந்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்ஸ் ஒண்டர்னு சொல்லக்கூடிய பயிர் அதிசயம், பயிர் ஒண்டர்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. பருத்தியில் வந்து காட்டன் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. கரும்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு பூஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள். இந்த மாதிரி பயிர் வாரியாக பயிருக்கு தகுந்த, பயிருக்கு உகந்த இந்த மாதிரியான பூஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அதிசய பயிர் ஒண்டர்களை, அதிசயங்களை நம்ம பயிருக்கு தெளிக்கும்போது அதன் வழியாகவும் இடைப்பட்ட காலங்களில் பயிரில் வரக்கூடிய வறட்சியும் மேலாண்மை பண்ணலாம். நம்ம தெளிக்கிற நீர் வழியாக அதுக்கு தேவையான நீர் சத்தும் கொடுத்து ஊட்டச்சத்தையும் கொடுத்து அதை நம்ம வந்து உயிர் காக்க முடியும். வந்து அதிகமான இந்த சூழலில் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறது வந்து குறைக்கணும்னு சொல்ல வரல, முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கலாம்னு சொல்ல வரல. ஏன்னா அதிகமான ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீர் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: இல்லை இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயற்கை முறை மேலாண்மைனா என்னென்ன செஞ்சுக்கலாம்? அதாவது இப்போ நீங்கள் சொன்னப்பல நிறைய பேர் தொடர்ச்சி நம்ம ரசாயனம் செய்கிறோன்றப்ப உடனே மாற்ற முடியாது. இப்போ இதை குறைக்கிறோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிற அளவுக்கு இயற்கை முறையில்

0: மாற்ற முடியாது. இப்போ இதை குறைக்கிறோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிற அளவுக்கு இயற்கை முறையில் என்னென்னலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகம் கொஞ்சம் சொல்லி.
1: ஏன்னா இன்னைக்கு தவறான ஒரு புரிதல் விவசாயிக்கு மத்தியில் இருக்குது. இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னாக்கா முழுமையாக உரத்தை குறைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி உரத்தை குறைக்கணும்னு நமக்கு சொல்லவே கிடையாது. வந்து அது பயிருக்கு தகுந்த பயிர் மண் ஆய்வு பண்ணி மண் ஆய்வின் அடிப்படையில் நம்ம உரம் கொடுக்கணும். இரண்டாவது, இந்த ஒவ்வொரு பயிருக்கும் இவ்வளவோ தான் நம்ம உரம் கொடுக்க வேண்டிய ஒரு அளவு இருக்குது. சமச்சீரான அளவில் உரம் கொடுக்க வேண்டும். அது கொடுக்காத பட்ச தவறைத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சார்ந்த முறையில் வந்து நம்ம பஞ்சகாவியா, மீன் அமினோ அமிலம், தசகாவியா, தேமூர் கரைசல், இந்த மாதிரியான கரைசல் நம்ம தயார் பண்ணி நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது அதன் வழியாக பயிர் நுண்ணூட்டங்கள் கொடுக்கலாம். வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வறட்சிகள் ஏற்படும் இந்த மாதிரியான நீர் பற்றாக்குறைய சூழலில் பார்த்தீங்கன்னாக்க நிலங்களில் வந்து மூடாக்கம் அமைக்கிறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். அதாவது மூடாக்கம் அப்படின்றது வந்து மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒன்றும் இல்லை,
0: நம்ம எந்தெந்த பயிர்கள் நம்ம அதை செஞ்சுக்கலாம்,
1: அதாவது அனைத்து விதமான தோட்டக்கால் பயிர்களுக்கு பண்ணலாம். அதாவது நீர் தேங்கக்கூடிய பயிர்களை தாண்டி இப்போ நெல் வாழை வாழையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிடங்கு வேட்டை மேற்பகுதியில், அதாவது கிடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், வாழை வந்து மேற்பகுதியில் இருக்கும். ஸோ மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வாழையில் தோட்டத்திலே கிடைக்கக்கூடிய சருகுகள் மட்டைகளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூடாக்கம் அமைச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பருத்தி விவசாயம் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடலை விவசாயம் பண்ணுறோம், உளுந்து விவசாயம், இந்த மாதிரியான இந்த தோட்டக்கால் பயிர் விவசாயம் பண்ணும்போது அந்த தோட்டக்கால் பயிர்களில் பயிர் கழிவுகளை கொண்டே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மூடாக்க அமைக்கலாம். பயிர் கழிவுகள் அப்படின்றது வழக்கமாக நமக்கு இப்போ எள்ளுலாம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, எள்ளு அடித்தது பிறகு அந்த சங்காயத்தை வந்து கொளுத்தி போட்டுருவோம். நம்ம வந்து சூரியகாந்தி சில நேரங்கள் அறுவடை பண்ணிட்டு வந்து அந்த கதிர் மாடு எடுத்து அதெல்லாம் கொளுத்தி போட்டுரும். இந்த மாதிரி பயிர்லேருந்து வரக்கூடிய ஆடு மாடுகளுக்கு தீவிரமாக பயன்படுத்தியது போக மீதி இருக்கக்கூடிய பயிர் கழிவுகளை வந்து வயலிலே இட்டு பரப்பி மக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது மேற்பரப்பில் வந்து மூடாக்காக அமையும். அப்போ மூடாக்காக அமையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக சூரிய ஒளி மண்ணில் படாமல் இருக்கும் பொழுது நிலத்திலிருந்து நீர் ஆவியாவதில் தடுக்கப்படும். வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வேருக்கு வந்து எப்போவுமே குளிர்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கும்போது பயிர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். வந்து நாளடைவில் அந்த பயிர் கழிவுகள்லாம் மக்கி மீண்டும் மண்ணுக்கு உரமாக கிடைக்கும்போது உரமாக மாறுவதற்கான ஒரு சூழலையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதில் கிடைக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம கையாள வேலை.
0: சரிங்க, இப்போது நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களில் வந்து இந்த நீர் மேலாண்மையை பற்றியும், அந்த நீர் மேலாண்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அதில் குறிப்பாக நீரை சேமிக்கிறதுக்கு மூடாக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. இதை தாண்டி இப்போ நீர் அப்படிங்கிறது ரொம்ப இந்த சூழலை பொறுத்திருக்கீங்க ரொம்ப சிக்கலான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது தோட்டக்கலை பயிர்களுக்கு மட்டும் குறிப்பாக அந்த காய்கறி பயிர்கள் மாதிரி இப்போ ஆடி மாதத்துலாம் நிறைய காய்கறி பயிர்கள்லாம் போடுவாங்க, அவங்கள பொறுத்திருக்கும் என்னென்ன விஷயத்தில் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாம், அந்த நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நேரத்தில் தண்ணி விடுறது சரியாக இருக்கும், எவ்வளோ தூரம் சிக்கனமாக விட்டு இதை வந்து அவங்க சமாளிச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து திட்டமிட்டுக்கலாம் அதை பற்றி சொல்லிடுறது.
1: தோட்டக்கால் பயிர்களில் காய்கறி மற்ற பழமரங்கள்லாம் நம்ம சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பயிர்களில் நம்ம வறட்சி வளம் பண்ணணும் அப்படின்னாக்க முடிந்தளவுக்கு, ஏன்னா அது எல்லாமே வந்து நீர் இருக்கு அஷூரன்ஸ் இரிகேஷனில் மட்டும்தான் பண்ணுவோம். அதாவது நீர் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. முடிந்தளவுக்கு சொட்டு நீர் பாசனம் நம்ம அமைத்து சொட்டு நீர் பாசனம் வழியாக நம்ம நீர் கொடுக்கும்பொழுது நீரை சிக்கனப்படுத்த முடியும், நீரை வந்து சேமிக்க முடியும். இந்த சொட்டு நீர் வழியாக நம்ம நீர் பாய்ச்சும் பொழுது பயிரோடைய வேருக்கு நேரடியாக அந்த நீர் போகும்பொழுது அது விரயமாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து சாயில் மாய்ஸ்சர் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய ஈரப்பத மானி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி வந்து உடலில் சரியில்லை அப்படின்னாக்கா ஒரு டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சு நம்ம பார்க்குறாங்களோ அதோடய நம்ம மண்ணில் வந்து மண்ணோடைய ஆழத்தில், உதாரணத்துக்கு ஒரு பயிரோட கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காயோட வேர்களை பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் மர அடியிலேருந்து ஒரு அடிக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் இருக்கும். அந்த வேர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நீரை உறிஞ்சி உணவுகளை எடுத்துக்கூடிய சூழலை உருவாக்கணும். ஸோ அந்த அர அடியிலேருந்து ஒரு அடிக்கு நீர் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து ஆய்வு பண்ணணும், சோதனை பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பத மானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது. அதை நம்ம நிலத்தில் சொருவி பார்க்கும் பொழுது அதுக்கு சில விதமான இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கும், சில விதமான விளக்குகள் கொடுக்கும். அதாவது வந்து சிவப்பு விளக்குகள், ஊதா விளக்குகள், பச்சை விளக்குகள் கொடுக்கும். ஸோ இதன் அடிப்படையில் வந்து நம்ம நீர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம அடிப்படையாக நம்ம கொண்டு அதன் பிறகு நம்ம வந்து நீர் கொடுக்கலாம். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து இப்போ பிளாஸ்டிக் மல்ச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிக்கு நம்ம வந்து காய்கறி பயிர்களில் நிலம் தயார் பண்ணும்பொழுதே மேட்டுப்பாத்தி அமைக்கும்போது அந்த மேட்டுப்பாத்திகளில் வந்து மேட்டுப்பாத்திகளில் நம்ம அந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் நம்ம அமைச்சு விதைகள் விதைப்பு பண்ணக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம சிறிதளவு கிழிச்சி ஓட்டை போட்டு அதில் மட்டும் விதைகளோ இல்லை நாற்றுகளோ நம்ம நடவு பண்ணும்பொழுது அதன் வழியாக நம்ம வறட்சியை வந்து நம்ம மேலாண்மை பண்ணலாம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது 20 நாளுக்கு ஒரு முறை நம்ம இயற்கை இடுபொருள் நம்மளே தயார் பண்ணிக்கொண்டு பஞ்சகாவியா, மீன் அமிலம், தசக்காவியா, தேமூர் கரைசல் நம்ம தயார் செய்து கொண்டு அதை வந்து இல வழியாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க பயிர்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படாமல் பயிருக்கு தேவை ஈரப்பதத்தையும் நம்ம வந்து பயிரிலே காத்து அதுக்கு தேவை நுண்ணோட்டங்களும் கொடுத்து பூக்களும் காய்களும் முதிராமல் நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது
0: நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிலினோவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக போடக்கூடிய பயிர்கள் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், தொடர்கலை பயிர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைகள் வரலாம், அது எப்படி தயாரிக்கிறது, நீர் மேலாண்மை எப்படி செய்கிறது, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இப்போ நமக்கு வந்து இந்த எல்நினோ அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய எல்லா காலமும் அப்படி தான் இருக்குது.

0: விவசாயிகளுக்கும் தெரியும், முன்னாடி மழை பெஞ்ச காலத்தில் இப்போ மழை பெய்யறதில்லை, முன்னாடி இருந்த அளவை விட அதிகமான வெயில் அடிக்குது. இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிறைய காலநிலை மாற்றங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பொதுவான நம்மளோட பயிர் முறைகள்லேருந்து நம்ம மாற்றம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன குறிப்பாக நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பாக நம்ம கரூராக இருக்கட்டும் இல்லை டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும், அதிகமான நீர் தேவை இருக்கக்கூடிய நெல் மாதிரியான பயிர்களை தான் நம்ம எடுத்து செய்கிறோம். அதுவும் வந்து நம்ம இப்போ குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட நிறைய ரகங்களை தான் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதாவது உடனே நம்ம பயிரை மாத்துங்கன்னா எல்லாரையும் மாத்த முடியாது, ஆனா நம்ம பாரம்பரிய ரகங்கள்ல நல்ல ரகங்கள் இருக்கு, இந்த மாதிரியான நீர் பற்றாக்குறைய சமாளிச்சு வளரக்கூடிய ரகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன விஷயத்தை அவங்க மாத்தி யோசிக்கலாம்?
1: நிறைய விதமான பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு புதுமையான விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட உணவு பற்றாக்குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி அடைஞ்சிட்டோம். அதாவது நமக்கு தேவையான அளவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனால் அந்த அளவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தரமான அளவில் இருக்கா அப்படின்னாக்கா தரங்கள் குறைந்த அளவில் தான் இருக்குது. ஏன்னா அதிகமான அளவில் உணவு உற்பத்தி செய்திருக்கோம், உணவுகள் நிறைய இருக்கிறது வந்து அதான் தரமான உணவாக இருக்கா அப்படின்றக்க கண்டிப்பாக அதில் ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது வந்து. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பயிர்களில் அதிகமான உற்பத்தி கொடுக்கக்கூடிய பயிர்களையும் தாண்டி பணப்பயிர்களை நம்ம வந்து தேர்வு செய்யலாம். இப்போ தற்போது சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியமான ரகங்கள் நிறையா இருக்கும் வந்து. ஸோ பாரம்பரியமான நெல் ரகங்களான இப்போ மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவுனி, கார்குருவை, இந்த மாதிரியான ரகங்கள் வந்து காட்டியானம் சொல்லக்கூடிய நிறைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் விவசாயிகள் மத்தியில் இருந்து நுகர்வோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதோட விழிப்புணர்வுகள் அதிகமாக இருக்கும் வந்து. விவசாயிகள் வந்து என்னென்ன ரகங்கள்லாம் நம்ம அரிசியில் நம்ம சாப்பிடும்போது உணவில் எடுத்துக்கும் பொழுது அதன் வழியாக உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற விழிப்புணர்வு நிறைய இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா அது கிடைக்கக்கூடிய அளவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும் வந்து. ஏன்னா குறைந்த அளவில் மட்டுமே இன்று உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் நுகர்வோர்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி சூழல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை வாங்க வேண்டாம் அப்படின்ற சூழல் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ விவசாயிகள் வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% நிலத்தை ஒதுக்கி பாரம்பரியமான ரகங்களை நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த நெல்மணிகளை அரிசியாக்கி நுகர்வோர்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு ஒரு மாற்று பயிராக கிடைக்கும், அதன் வழியாக வருமானமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அந்த ஊட்டச்சத்து மேலாண்மை செய்வதற்கான அந்த அரிசிகளை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான அந்த மைனர் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது மைனர் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுடைய அந்த காலங்களில் நம்ம நிறைய உணவில் எடுத்துக்கொண்டது தான். அதாவது அத்திப்பழம், நாவல் பழம், கொடுக்காப்புளி, இலந்தை, இந்த மாதிரி பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இலவசமாக நம்ம கிடைச்சிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு வந்து. இந்த மாதிரி வறட்சி ஏற்படக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரப்பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தோட்டங்களை நம்ம அமைச்சு பண்ணும்பொழுது வறக்கக்கூடிய பிற்காலங்களில் இதெல்லாம் அரிதான பழம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அப்போ சூழல் ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட், நல்ல ஒரு விலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அந்த அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய விதமான நிலப்பரப்புகள்லே வந்து சமமான நிலப்பரப்புகளே பார்த்தீங்கன்னாக்க மிளகு சாகுபடிகள், பாக்கு சாகுபடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ விவசாயிகள் வந்து நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. கொக்கோ, இந்த மாதிரி சாக்லேட் பண்ணுறதுக்கான கொக்கோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பயிர்களை வந்து தென்னை மரங்களை வந்து தனி பயிர்களாக இல்லாமல் தென்னை மரத்துகள் இடையில வந்து ஊடு பயிர்களாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோமா பார்த்தீங்கன்னாக்க நிலத்தோடைய பரப்பளவில் இருக்கக்கூடிய சாகுபடியோட பரப்பளவு அதிகப்படுத்த முடியும் வந்து. நம்ம விவசாயிகளுக்கு தேவையான கூடுதலாக வருமானம் மாற்று பயிராகவும் செய்ய முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க கூடுதலாக வருமானம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை உருவாக்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து.
0: சரிங்க சார். அதாவது இப்போ நமக்கு வர்றது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அதையும் நம்ம ஒரு வாய்ப்பாக பார்த்து அதற்கான நிறைய மாற்று யோசனைகளை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்னதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. விவசாய பெருமக்களும் வந்து பெரிய அறிவியலாளர்கள் தான். நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த விவசாயத்தில் அப்பப்போ வரக்கூடிய சவால்களை மீண்டு ஒவ்வொரு தலைமுறைக்கும் அதற்கான அறிவை கடத்தி அதற்கான சரியான ஒரு விடையை கண்டுபிடிச்சி அப்படி தான் நம்ம தொடர்ச்சியாக ஒரு சமூகமாக ஒரு நாகரிகமாக இன்னும் வளர்ந்துட்டு இருக்கோம். அதில் விவசாயிகளோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு சரியான அந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த உணவு கொடுக்கறது அப்படிங்கறதுல அதே மாதிரி இந்த ஒரு கால சூழலையும் கண்டிப்பாக வென்றெடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அறிவியலும் துணையாக இருக்கும். நீங்க சொன்ன நிறைய யோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது சம்பந்தமா விவசாயிகள் உங்கள்ட்ட ஏதாவது தொடர்பு பண்ணணும் அப்படின்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க?
1: என்னோட தொலைபேசி எண் 96 59 09 83 85ங்க சார். மீண்டும் 96 59 09 83 85ங்க சார். நன்றி.
0: நன்றிங்க.

0: கரூர் மாவட்டம் புலிதேரி வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் திருமுருகன் சார் சொன்ன விவரத்தை எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியாக்கா?
1: கேட்டுக்கிட்டேன் பூங்குடி.
0: திட்டமிட்ட விவசாயம் செய்யணும், மண்ணை அப்பப்ப ஆய்வு பண்ணி சமச்சீர் உரம் கொடுக்கணும், ரசாயன உரத்தை குறைச்சு இயற்கை முறையில சாகுபடி மேற்கொள்ளும் போதுதான்

0: பயிருக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் கிடைக்குமா? எல்லாத்துக்கும் மேல மறந்துடாதக்கா, மூடாக்க அமைக்கணும். மூடாக்க அமைக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: சரியா சொன்ன பூங்குடி. அப்புறம் நீர் சிக்கனத்துக்கு கூட
0: அக்கா, அதுக்கு தான் இந்த சொட்டு நீர் பாசனம் போடணும்னு சொன்னாருல்ல.
1: ஆமா பூங்குடி, நமக்கு ஏத்த மாதிரி தான் நல்ல நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு. ஏன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம செய்யற நம்ம விவசாயத்தை விட முடியுமா? காலநிலைக்கு ஏத்த மாதிரி நாமளும் கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும்.
0: அக்கா சரியா சொன்ன, மாற்றம் ஒன்றே மாறாதது, மாத்தி யோசிக்கணும். அதுதான் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். யோசிச்சு செயல்படுக்கா.
1: சரியா சொன்ன பூங்குடி.

0: என்ன தனபாலு, கையில அட்டை?
1: இந்தா பாரு மணிமேகல.
0: மண்வள ஆரோக்கிய அட்டையா? என்ன இது?
1: இது தெரியாமலையா விவசாயம் பாக்குற? விவசாயத்துக்கு மண்வளம் தானே அடிப்படை. அத முறையா பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல தானே உரத்தை பயன்படுத்தணும், நீர் பாய்ச்சணும்.
0: இத்தனை வருஷமா உரம் போடலையா?
1: இல்லன்னு சொல்லல, வேளாண்மைய அறிவியல் நோக்குல செய்யறதுதான் புத்திசாலித்தனம். மண்ணுக்கு பொருந்தாத வகையில அதிகமா ரசாயன உரத்தை போட்டு வளம் கெட்டு போச்சு, இப்ப சிரமப்படுறோம். சரியான அறிவியல் அணுகுமுறை இருந்தா விவசாயத்துக்கான உள்ளீட்டு செலவு கணிசமா குறையும், மண்ணோட தரம் அதிகமாகும். அதுவும் இல்லாம பாசன நீர், பயிர் தன்மை, இப்படி மற்ற விவரம் எல்லாம் இந்த அட்டையில குறிச்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து வேளாண்மையை கண்காணிக்கிறதுக்கு இந்த அட்டை ரொம்ப உதவியா இருக்கும்.
2: நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம். நேயர்களே, அடுத்து ஒலிக்க இருப்பது மனதின் குரல். இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும்

சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே

சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் ஒன்றின் வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம்.

உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டு

நாள்கள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும்.
இந்த வேளை

இலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ, இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சவுங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலாலான இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சவுங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதியன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள்

0: மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளைக் காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 8:30.
1: ஆகாஷவாணி வானொலி நாடக விழாவில் இன்று திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளிக்கும் தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ். தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம்.
3: சீதே, இந்த சந்தியா வேளை மனதுக்கு எத்தனை இதமாய் இருக்கிறது பார்த்தாயா?
4: ஆம் பிரபு, சுவையான கனிகளோடு சூடாக இனிப்புகளையும் தயார் செய்து உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். பசியாருங்கள் சுவாமி.
3: உன் கரம் பட்டதால் உணவின் சுவை இன்னும் கூடுகிறதே சீதா. உன்னை நான் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டே இருக்கத்தான் அவளாக உள்ளது.
4: ஆம் பிரபு, இப்போது இருக்கும் இந்த மகிழ்ச்சியான மனநிலையும், எப்போதும் நான் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியமும் பெற்றால் இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டதாகத்தானே அர்த்தம். இது அல்லாது வேறு என்ன வேண்டும் எனக்கு?
3: ஆமாம், உன் வதனத்தில் ஏன் இத்தனை பொலிவு? ரகுவம்சம் தழைக்கும்.

0: அழகோ,
1: இந்த நேரத்தில் உனது மன எண்ணங்களை மறைக்காமல் என்னிடம் சொல். அதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன்.
2: சுவாமி, கர்ப்ப காலம் முழுவதும் வனத்தில் இருக்கும் ரிஷிகள், முனிவர்கள், அவர்களுடைய மனைவியருக்கும் நான் சேவை செய்ய வேண்டும் என்பதே என்னவா? பிறக்கப் போகும் அழலைச் செல்வங்கள் சிறந்த பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்வதற்கு அதுவே ஆதாரமாக அமைந்திடும்.
1: சித்தமிருந்தால் அது நிச்சயம் நடக்கும் சீதே.
3: வணங்குகிறேன் அண்ணா.
1: தம்பி லக்ஷ்மணா, வணக்கத்தில் ஏன் இத்தனை கோபம்?
3: ஆம் அண்ணா, உடனே உங்கள் உத்தரவு வேண்டும்.
1: காரணம் தெரியாமல் உத்தரவிடுவது சரியா? வழியில் அவந்திகனை சந்தித்தாயோ?
3: ஆம் அண்ணா, ராமராஜ்யத்தில் தங்களை குறை கூறும் தைரியம், பிரிந்து போன தன் மனைவியை ஏற்க மறுக்கும் துணிவெழுப்பவன், தாங்கள் அன்னியார் சீதாதேவியை இலங்கை சிறைவாசத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்டதை விமர்சித்திருக்கிறான். இவர்களை எப்படி விட்டு வைப்பது?
1: அமைதி கொள் லக்ஷ்மணா, அவன் தன் தரப்பு நியாயத்தை கூறியிருக்கிறான்.
3: அண்ணா, இது சரியா? எப்படி இத்தனை அமைதியாய் பொறுமையாய் இதனை எதிர்கொள்கிறீர்கள்?
1: தம்பி, இது ராமராஜ்யம், மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் ராஜ்யம்.
3: எப்படி அண்ணா? குடிமகன் ஒருவன் மன்னரையே குறை கூறும் அளவிற்கா?
1: அதை ஏற்று ஆய்ந்து நீதி வழுவாமல் நடப்பதுதானே ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் லக்ஷ்மணா. அதனால்
3: என்ன அண்ணா?
1: நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன், அதை நீயும் என் கட்டளையாக ஏற்க வேண்டும்.
3: உத்தரவிடுங்கள் அண்ணா, காத்திருக்கிறேன்.
1: லக்ஷ்மணா, நான் என் மனைவியை, உனது அன்னியார் சீதாதேவியை கானகம் அனுப்ப முடிவு செய்துள்ளேன்.
3: அண்ணா, இது என்ன கொடுமை அண்ணா? யாரோ ஒரு அறியா மூடன் சொன்ன சொல்லுக்காக தாங்கள் அன்னியாரை பிரிவதா? இதை ஒரு காலம் நான் ஏற்க மாட்டேன்.
1: தம்பி லக்ஷ்மணா, நீ என் உயிர் நிகர்த்தவன், என்னை முழுமையாக அறிந்தவன், என் நீதி பரிபாலனத்தில் நம்பிக்கை உள்ளவன். சீதாவை பிரிவது எனக்கு ஏற்புடையது என்றா நினைக்கிறாய்? எனக்கு இந்த பிரிவு மகிழ்ச்சி தரும் என்றா எண்ணுகிறாய்?
3: ஆனாலும் இது மிக கடினமான முடிவு. இதை என் அன்னையை ஒத்த சீதாதேவியார் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யக்கூடாதா அண்ணா? மிகவும் தாழ்மையாய் வேண்டுகிறேன்.
1: ராமராஜ்யத்தில் நீதியே நிலைத்திருக்கும் லக்ஷ்மணா. அரசராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் நீதி அனைவருக்கும் சமமானது. இன்று மாலையே நீ சீதாவை ரதத்தில் அழைத்துச் சென்று கானகத்தில் விட்டு வா. இது அயோத்திய அரசரின் கட்டளை.
3: அண்ணா!
1: என் அருமை சீதா, நீ என்னிடம் கேட்ட வரத்தை பெற்றுவிட்டாய். நீ விரும்பியபடியே பிறக்கப் போகும் இஷ்வாகு குல வாரிசனை ரிஷிகளின் பார்வையில் செம்மையாக வளர்த்துவார். இந்த பிரிவை ஏற்றுக்கொள் சீதா.
2: இறைவா, இது என்ன சோதனை? இந்த அமலை இரவு நேரத்தில் கானகத்தில் தன்னந்தனியலாக, விலங்குகளும் பறவைகளும் மழை வரும் அறிகுறி அறிந்து இடி மின்னலுக்கு பயந்து கூட்டில் அடங்கும் வேளையில் நாட்டை விட்டு இங்கு வனத்தில் தஞ்சமடைந்திருக்கிறேனே, எனக்கு ஏதாவது வழி தென்படுமா? யாராவது உதவிக்கு வருவார்களா? சிறிது தூரம் இப்படியே நடந்து செல்வோம். அதோ சிம்சுபா மரம், அசோக வனத்தில் இருந்த சிம்சுபா மரத்தில்தான் வாயுகுமாரன் ராமதூதன் தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டு எனக்கும் திரிஜடைக்குமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். மிகவும் களைப்பாக இருக்கிறது, இந்த மரத்தின் அடியில் உட்காரலாம்.
4: குருவே, அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, கவனித்தீர்களா?
5: ஆமாம் ஆமாம், நானும் தான் கவனித்தேன்.
4: இது பெண்ணின் குரல் தானா அல்லது மாயாவியின் குரலா?
5: சுபமேகலை, நான் வேடனாக இருந்துதான் வால்மீகி

0: யானே, வனத்தில் கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் எனக்கு நன்கு பரிச்சயம்.
1: சற்று அருகில் சென்று பார்க்கட்டுமா குருவே?
0: சுபமேகலை, வா, இப்போது சென்று யார் என்று பார்ப்போம்.
2: யார் நீங்கள் இருவரும் இந்த அடர்ந்த வனத்தில்?
3: முதலில் நீ யார் என்று சொல். உண்மையிலேயே பெண்தானா, இல்லை பெண் வேடத்தில் வந்திருக்கும் மாயாவியா?
2: எல்லாம் விதியின் விளையாட்டு. நான் ஜனகரின் மகள், இக்ஷ்வாகு குடும்பத்தின் மூத்த மருமகள், அயோத்தி அரசரின் பட்டத்து ராணி சீதை.
1: என்ன, தாங்கள் சீதையா?
3: மிக்க மகிழ்ச்சி. எமது குரு எழுதும் ராம காவியத்தின் நாயகன் ஸ்ரீராமனின் நாயகி தர்ம பத்தினி சீதையா தாங்கள்? வணங்குகிறேன் தாயே.
0: சுபமேகலை, மழை நின்றுவிட்டது. வைதேகியை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு செல்வோம்.
2: தங்களின் தோற்றம் மகரிஷி போல் இருக்கின்றது. தாங்கள் யார் என்று கூறவில்லையே.
0: என் பெயர் வால்மீகி. தசரத குமாரன் ஸ்ரீராமனின் புகழை காவியமாக எட்டி வருகிறேன். இவர் சுபமேகலை, என் சிஷ்யை, எனது ஆசிரமவாசி.
2: பிரஜைகளின் தீர்ப்பை இறைவனின் ஆணையாக ஏற்று அரசாட்சி செய்து வரும் ரகுவம்சத்தின் அரசர் என்னை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டார்.
0: கவலைப்படாதே ஜானகி, சரியான இடத்திற்குத்தான் நீ வந்திருக்கிறாய். அம்மா,
2: என்ன சொல்கிறீர்கள் முனி சிரேஷ்டரே?
0: கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டுக்கு செல்வார்கள். முடியாவிட்டால் சகோதரின் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். நீ வந்திருப்பது நைமிசாரண்யம். நீ உன் சகோதரன் வீட்டிற்கு பிள்ளை பேருக்காக வந்திருக்கின்றாய். இல்லை இல்லை, நம் தாய் தான் உன்னை அனுப்பியிருக்கிறாய். இங்கே புரிகிறதா?
3: புரியவில்லை குருவே.
0: சீதை பூமி தாயின் புதல்வி, நான் பூமி தாயின் மகன். அப்படியென்றால் நானும் சீதையும் அண்ணன் தங்கைதானே. குழந்தை பேற்றிற்காக தங்கை சீதை சகோதரன் வால்மீகி வீட்டிற்கு வந்திருக்கிறாள். இப்போது புரிகிறதா?
2: புரிந்துவிட்டது சகோதரரே. வாருங்கள், போகலாம். இறைவன் என்னை சரியான இடத்திற்குத்தான் அனுப்பியுள்ளான்.
0: மகிழ்ச்சி. சுபமேகலை, தங்கை சீதையை காப்பது உன் பொறுப்பு. குழந்தை பெருகாலம் சீதையை பத்திரமாக பார்த்துக்கொள்.
4: தம்பி லக்ஷ்மணா.
5: அண்ணா,
4: எனக்கு ராஜசூய யாகம் செய்யலாம் என்று எண்ணம். உன் கருத்து என்ன?
5: அண்ணா, அடியேனை மன்னிக்க வேண்டும். ராஜசூய யாகம் மேற்கொண்டால் அண்டை நாட்டினரோடு சண்டையிட்டு பகை வளர்க்க நேரிடும். அதனால் தாங்கள் அஸ்வமேத யாகம் வளர்க்கலாம் என்பது என்னுடைய எண்ணம்.
4: உன் கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
5: ஆமண்ணா, ராமராஜ்யம் விரிவடைய வேண்டும். தாங்கள் அதன் ஒப்பிலா சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டும். உலகம் முழுவதும் தர்மம் தழைக்க வேண்டும்.
6: அயோத்தி மாமன்னருக்கு வணக்கம். பிரம்மரிஷி வசிஷ்ட பெருமான் வந்து கொண்டிருக்கிறார்.
4: ஆஹா, மகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன். அவரை வரவேற்க நானே வருகிறேன். இஷ்வாகு குல அரசர்களின் குலகுருவும் எனது ஆன்மீக வழிகாட்டியுமான பிரம்மரிஷி வசிஷ்டர் பெருமானை வணங்கி வரவேற்கிறேன். தங்களின் வருகையில் அயோத்தி ஆசி பெற்றது. தயவு செய்து அமர வேண்டும்.
7: ரகுவம்சத்தில் உதித்த தசரத ராமா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன் முகவாட்டம் நீ உன் மனைவியை பிரிந்த துயரை காட்டுகிறது. ராமா, ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். மானுட உருவெடுத்து பூமியில் வந்திருக்கிறாய். இந்த உலக விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் நீ. ஆனால் உன் தனிப்பட்ட சோகம் நாட்டில் தர்ம பரிபாலனத்தை பாதித்துவிடக்கூடாது. அதனால் உன் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காகவும் உன் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நீ அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும்.
4: தன்யனானேன் குருவே. நானும் லக்ஷ்மணனும் அது குறித்துத்தான் பேசிக் கொண்டிருந்தோம்.
7: ஆனால் ராமா, உயர்ந்த வேத விதிகளின்படி எந்த யாகத்தையும் கணவன் மட்டும் தனியாக செய்யக்கூடாது. உடன் அவன் மனைவியும் இருக்க வேண்டும்.
4: குருவே,
7: அதனால் நீ மறுமணம் செய்ய வேண்டும்.
4: என்ன, மன்னிக்க வேண்டும் மகரிஷி. நான் ஏகபத்தினி விரதன்.

0: என் ஊரிலும் உயிரிலும் கலந்திருக்கும் ஒரே பெண் என் மனைவி சீதா பிராட்டி மட்டுமே. குருவே, அப்படி மறுமணம் நிர்பந்தமானால் நான் இந்த யாக முயற்சியை கைவிடுகிறேன். யாகத்தை விட மனைவியின் மீதான என் அன்பு மிகப்பெரியது.
1: ரகுபுங்கவா, கலங்காதே. உபாயம் ஒன்று சொல்கிறேன். சீதா தேவியின் திருவுருவம் ஒன்றை சுத்த பொன்னால் செய்து அதை உன் அருகில் அமர்த்தி அஸ்வமேத யாகத்தினை வெற்றிகரமாய் நிறைவேற்று. அனுகிரகம் பெறுவாய். நான் விடைபெறுகிறேன்.
0: நமஸ்கரிக்கிறோம் குருவே.
1: ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா.
0: லக்ஷ்மணா, அஸ்வமேத யாகத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்.
2: அம்மா சீதை, அங்கே பார். லவணியும் குசனியும் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் பார். அவர்கள் வில்லில் நான் ஏற்றி அம்பையும் நேத்தியையும் பாருமா. ரகுவம்ச குலக்குழந்தைகள் அல்லவா அவர்கள்.
3: அண்ணா, உங்களோடு தங்கியிருந்த இந்த 9 ஆண்டுகள் கனவை போல கடந்து விட்டன. லவனும் குசனும் கல்வி, கேள்வி, வாழ்வீச்சு, வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
2: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
3: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை, பரிசுத்தமான வாழ்வை, நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
2: லவா, குஷா, இருவரும் இங்கே வாருங்கள்.
4: நமஸ்காரம் தாத்தா.
3: குரு என்று அழைத்து நமஸ்கரியுங்கள்.
2: ஜானகி, குரு என்பதை விட தாத்தா என்று அழைப்பதுதான் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, நேற்று நாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி கற்றுக்கொண்ட பகுதியை பாடுங்கள் பார்க்கலாம்.
5: அயோத்தியும் மிதிலையும் இணைந்ததால் ராமகாதை வந்ததே.
6: ராமர் சீதை என்றாலே பிரபஞ்சம் நன்கு அறியுமே.
5: அன்னையர் மூவர்

0: குசா, அங்கே மிக உயரத்தில் தெரிகிறதே அந்த இலக்கு. அதை ஒரு கண்ணை மூடிய வண்ணம் தாக்க வேண்டும். முடியுமா உன்னால்?
1: இதுதானா பாரியன் திறமையை?
0: அருமை அருமை, உன் கவன குவியம் அசாத்தியம். நீ நான் ஏற்றும் அழகே அழகு.
1: நீ மட்டும் சளைத்தவனா? தேவதா அஸ்திரங்களையும் பிரம்மாஸ்திரங்களையும் எய்வதில் உனக்கு நிகர் நீதான். லவா, குதிரை ஒன்று கணைக்கும் ஒலி கேட்கிறதா உனக்கு? இந்த குதிரை கணைப்பை நம் நைமசாரினத்தில் இதுவரை கேட்டதில்லை, புதிதாயிருக்கிறது. வா, போய் பார்ப்போம். லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம். என்ன எழுதியிருக்கிறது படி?
0: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
0: வா, போகலாம்.

0: என்ன இது? ஆரண்யத்திற்குள் சென்ற இந்த யாக குதிரை இன்னும் திரும்பவில்லையே. காலம் கடந்து போகிறது. சரி, சென்று பார்த்து வருவோம்.
1: என்ன இது? குதிரை அரச மரத்தில் அல்லவா கட்டப்பட்டுள்ளது? இதை செய்தது யார்?

0: செய்தது யார்? அயோத்தி மாமன்னரின் அஸ்வமேதையாக குதிரையை தொட எவனுக்கு தைரியம் வந்தது? யாரடா அது? வெளியே வா!
1: குதிரையை கட்டியது நாங்கள் தான். தாங்கள் யாரோ? இந்த குதிரைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு?
0: அடே மரவுரி தரித்த காட்டு சிறுவர்களே, நான் இந்த அஸ்வமேதையாக குதிரையை காத்து வரும் படைகளின் தலைவன் சத்துருக்கணன். என் அம்புக்கு இரையாகும் முன் அந்த குதிரையை அவிழ்த்து விடுங்கள்.
2: முடியாது! அதிகார பேராசை கொண்டு எவன் ஒருவன் தர்மத்தின் எல்லையை மீறுகிறானோ அவன் பலம் எதுவானாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் நாங்கள் எங்கள் குருவிடம் கற்ற முதல் பாடம்.
0: யாரடா அந்த குரு?
1: அடக்கு உன் நாவை! மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் நாங்கள். எங்கள் குருவை நீ அவமதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. போய் உங்கள் மன்னரிடம் சொல், உலகத்தின் அரசர்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்தாலும் இந்த தபோவனம் அடிபணியாது.
0: திமிர் பிடித்த அற்பர்களே, பேச்சு எதர்? என் அம்புக்கு பதில் சொல்லுங்கள்.
2: நாங்களும் தயார் குருவே நமக. இதோ எங்கள் பாணம்.
3: என்ன அருமையான நேர்த்தியான போர்த்திறன்! இந்த சிறுவர்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ?
0: அதோ அதோ ஒரு தேவதாஸ்திரம் என்னை தாக்க வருகின்றதே! நான் எய்வதற்குள் என்னை தாக்கிவிடுமோ?
4: அயோத்தி மன்னருக்கு வணக்கம். அவசர செய்தியோடு ஒற்றன் ஒருவன் வந்திருக்கிறான்.
5: வரச்சொல்.
6: வணங்குகிறேன் பிரபுவே.
5: அப்படி என்ன அவசர செய்தி கொண்டு வந்துள்ளாய்?
6: அரசே, நம் அஸ்வமேதையாக குதிரை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது.
5: என்ன?
6: மன்னிக்க வேண்டும் மகா பிரபு. கங்கை கரையை ஒட்டிய நைமசாரண்யத்தில் இரண்டு சிறுவர்கள் இந்த மா பாதகத்தை செய்திருக்கிறார்கள்.
5: அயோத்தி அரசனுக்கு எதிராக இரண்டு சிறுவர்களா? நம்ப முடியவில்லை. சத்ருகுணன் அவர்களை எதிர்த்து போரிடவில்லையா?
6: மகா பிரபு, நான் எப்படி சொல்வேன்? அவர்கள் சத்ருகுணனை போரில் மூச்சை அடை செய்து விட்டார்கள்.
5: என்ன?
6: மற்றொரு இளவல் லக்ஷ்மணனும் அவர்களோடு பேசி போரிட்டு பலன் இல்லாமல் போனது.
5: நிறுத்து! என்ன இது? ராமராஜ்யத்திற்கு இப்படி ஒரு சோதனையா? அப்படிப்பட்ட அசகாய சூரர்களா அந்த சிறுவர்கள்? அவர்களை நானே நேரில் சந்திக்கிறேன். யாரங்கே? புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்.

0: புருஷா, அங்கே பார், தேர் ஒன்று வருகிறது.
1: ஆம்லவா, அதில் வருபவர் யாரோ மன்னரை போல தெரிகிறார். ஆஹா, அவர் முகத்தில் எத்தனை அமைதி, எத்தனை அழகு! தெய்வ பிறவி போலல்லவா காட்சி தருகிறார்.
0: அவர் தேரில் இருந்து இறங்கி நம்மை நோக்கிதான் வருகிறார்.
1: ஐயா, நமஸ்கரிக்கிறோம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: என்ன, இந்த சிறுவர்களா அஸ்வத்தை சிறைப்பிடித்து என் தம்பியரையும் வீழ்த்தியவர்கள்? இவர்களின் சாயல் சீதாதேவியை ஒத்துள்ளதே. இனம் புரியாத அன்பு இவர்கள் மேல் தலைப்படுகிறது. எதனால்? என் கண்களில் என்னை அறியாமல் நீர் சுரக்கிறதே.
0: ஐயா, தாங்கள் ஏதோ ஒரு தேசத்தின் மன்னரை போல் தெரிகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா?
2: குழந்தைகளே, உங்கள் இருவருக்கும் இந்த இள வயதிலேயே இத்தனை விவேகமா, இவ்வளவு வீரமா? ஆமாம், இந்த வித்தைகளையெல்லாம் யாரிடம் கற்றீர்கள்?
1: ஐயா, நாங்கள் பிரம்ம ரிஷி வால்மீகியின் சீடர்கள். அவர் எங்கள் தாத்தா, அவரிடமே கற்றோம்.
0: அது மட்டுமல்லாமல், வால்மீகி முனிவர் அயோத்தியின் மகா பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நேர்மையான ஆட்சியை, வலுவாத நீதி பரிபாலனத்தை, மாண்புயர் பண்புகளை ஸ்ரீ ராமச்சந்திர காவியமாக எழுதி வருகிறார். அதையும் பயின்று வருகிறோம்.
2: ஓ, அப்படியா? சரி, தங்களின் பெற்றோர்கள் யார்?
0: ஐயா, தந்தையை நான்

0: கண்டதில்லை.
1: எங்கள் தாய் பூமி புத்திரி ஜெகதாம்பிகா சீதாதேவி.
2: என்ன, சீதாதேவியா? அப்படி என்றால் என் பிள்ளைகளா இவர்கள்? ரகுவம்சத்தின் வாரிசுகளா? ஸ்ரீராமர் சீதாதேவியின் புத்திரர்களா? இந்த சிறு வயதில் அளவற்ற ஞானமும் அளப்பரிய ஆற்றலும் மிச்சத்தக்க வீரமும் கொண்ட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்களே. குழந்தைகளே, நான் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமன். நீங்கள் சிறைப்பிடித்து இருக்கும் அஸ்வமேத யாக குதிரை என்னுடையது. நீங்கள் போரிட்டு வீழ்த்தியவர்கள் என் தம்பிகளே.
0: மகா பிரபு, நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் வணங்கும் எங்கள் ஆதர்ச நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா நீங்கள்?
1: பிரபு, சிறுவர்கள் நாங்கள் அறியாமல் செய்த பிழையை நீங்கள் பொறுத்தருள வேண்டும்.
0: அதோ எங்கள் தாய் சீதாதேவியும் எங்கள் தாத்தா மகரிஷி வால்மீகியும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: சீதே, சீதே, என் மகிழ்ச்சியின் எல்லையை நான் எப்படி விவரிப்பது? இன்று உண்மை மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் கண்டேன்.
3: மகா பிரபு, மகா பிரபு, தாமரை மலரத்து தங்கள் பாதங்களை வணங்குகிறேன். தங்களை நேரில் காணும் பாக்கியம் வாழ்நாளில் கிட்டாமலேயே போகுமோ என அஞ்சு இருந்தேன். இன்று விமோச்சனம் கிடைத்தது. இதோ இந்த லவனும் குசனும் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமர் தங்களின் வாரிசுகளே.
2: சீதே,
4: ஸ்ரீ ராமச்சந்திரா, இந்த வால்மீகி முனிவரின் ஆசிகள் உனக்கு விடுத்தாகட்டும். உமது வருகையால் இந்த அரண்யம் புனிதம் பெற்றது. உன் மனைவியையும் அன்பு பிள்ளைகளையும் அஸ்வமேத யாக குதிரையையும் அழைத்துச் சென்று அயோத்தியில் அஸ்வமேத யாகத்தை சிறப்பாக நடத்தி ராமராஜ்யத்தை விரிவாக்கி உலகில் தர்மத்தை தழைக்கச் செய்.
2: நமஸ்கரிக்கிறேன் குருவே.
4: மங்களம் உண்டாகட்டும். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ.
5: வானொலி நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளித்த தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன், சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ், அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: நேரம் 8:56. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின்

0: இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/nipp மற்றும் prasarbharati.gov.in/nipp. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் பழைய திரை இசை பாடல்களின் அணிவகுப்பு இன்று வாட்ஸ்அப்பில் நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 9385461. அன்பு நேயர்களே, இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊரை நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். குரல் பதிவாகவும் அனுப்பலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சி தி ஆகாஷ்வாணி போட்காஸ்ட். இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் துகல் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு நேயர் விருப்பமாய். இன்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10:00.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:01. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஞாபக மருதே நிகழ்ச்சியில உங்களோட இணையும் நான் லோகநாதன். அன்பு நேயர்களே, காலத்தை வென்ற பாடல்கள் அணிவகுப்பு உங்களுடைய விருப்பப்படிதான். இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். 9385461 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்கள் மனம் தொட்ட இந்த இனிமையான இரவு வேளையில இந்த பாடலை கேட்டா நமக்கு மட்டும் இல்லை கேட்கிற எல்லா நேயர்களுக்கும் இனிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பழைய பாடலை நீங்க எங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். குரல் பதிவாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு தெரிவிக்கலாம். முதல் பாடலா மலைக்கோட்டை மாலதி அவர்களுடைய விருப்ப பாடல் தான் வருது, பூவா தலையா படத்திலிருந்து.

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போட சொன்னால் போட்டுக்கிறேன் பொறும்பலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே போட சொன்னால் போட்டுக்கிறேன் பொறும்பலை கன்னத்திலே போட சொன்னால்

டிஎம் சவுந்தரராஜன், ஏஎல் ராகவன், மனோரமா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். பூவா தலையா படத்திலிருந்து 10:08 ஆயிட்டிருக்கு. இந்த வேளையில்

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டணிஞ்சிருக்கோம் ஞாபகம் வருது. வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்ருக்கிறாங்க. அடுத்த பாடலாக நாம் கேட்க போகிறது சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற படத்தில் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் புத்தூர் பரமோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: 10:13 ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த இனிமையான இரவு வேளையில் கல்வெட்டு பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எப்போதுமே நம்ம நெஞ்சை விட்டு நீங்காத பழைய திரை இசை பாடல்கள் ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. வாட்ஸ்அப் வழியாக 9385464102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்களும் உங்கள் மனம் கவர்ந்த அந்த

அடுத்த பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்த பாடல் வருது ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருவெரும்பூர் வெங்கட சுப்பிரமணியன்.

0: பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டோம். ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து 10:18 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம், ஞாபகம் வருது.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆட்டம் போட வைக்கும் அட்டகாசமான அதிரடி பாட்டு.

0: பாட வைக்கும் தரமான துள்ளல் பாட்டு.
1: தினமும் காலை 10 மணிக்கு உங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல.
0: ஆமாங்க, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தினமும் காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு.
2: அடிக்கிற அடிக்கிற தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம்.

0: ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. குரல் பதிவு அனுப்பி தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் யார்?
1: வணக்கம் சார், பெரம்பலூர்லேருந்து நிறைமதி பேசுகிறேன். எனக்கு வைர நெஞ்சம்ங்கிற படத்துலேருந்து செந்தமிழ் பாடும் சந்தன காற்று இந்த பாடல் கொடுங்க. தேங்க்யூ.
0: நன்றிமா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

10:23. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் வந்து, பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள், சுவாமிநாதன் சித்ரா, இரட்டை வாய்க்கால் விஜய்.

எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் கேட்டும் பராசக்தி படத்திலிருந்து. நேரம் இரவு 10:27. அடுத்த பாடல் வருது ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் காஞ்சிபுரம் இளங்கோ, இவருக்கான பாடல் இதோ.

நேரம் இரவு 10:32. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக வர இருக்கு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு படத்துலேருந்து ஒரு பாடல், ஒரு காதல் தேவதை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசிலா இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை விரும்பிக்கிட்டு இருக்கும் நேயர் பில் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து, அவங்களுக்கான பாடல் இதோ.

ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 938-546-102.1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். குரல் பதிவாகவும் அனுப்பலாம். அடுத்த பாடலாக நம்ம கேட்க போகிறோம். வசந்த மாளிகை படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னை சுமதி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:41 ஆயிட்டு இருக்க இந்த வேளையில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டணிஞ்சிருக்கோம், ஞாபகம் வருது. அடுத்த பாடலா வர இருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கும்பகோணம், பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம் கைலாசம், மலைக்குடிப்பட்டி சண்முகம் இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். அடுத்த ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க, யார் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு கேட்டிடலாம் யாருன்னு.
1: வணக்கம் ஐயா. திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலா. எனக்கு சூரியகாந்தி படத்திலிருந்து பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, அந்த பாடலை வழங்கவும். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரை களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: 10:52 ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சந்திரோதயம் படத்திலிருந்து வருது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி அண்ணா நகர் முருகானந்தம்.

டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். சந்திர உதயம் படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருது. சபதம் படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் வருது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். நேயர்களே, நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களை, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
4: முஸ்தபா

ஒலித்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஆதித்யன் இசையில் கார்த்திக் பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து நாகூர் அனிஃபா மனோ பாடியது. பாடலை இயற்றியவர் பிரேசுடன், இசை இளையராஜா. கலங்கரை விளக்கமாய் நீ ஓடமாய் நான் எப்போது கரை சேர்வோம் ஏக்கத்தில்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. நீ அருகில் இருந்தால் போதும், நகர்ந்து செல்லும் நாட்கள் கூட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. எண்ணத்தை சொல்லிவிட்டேன், நீ என்ன செய்ய போகிறாய்? செய்ததெல்லாம் போதும், இதயம் பட்ட காயம் போதும், அதற்கு மருந்துதான் வேண்டும். மறந்தும் என்னை மறந்துவிடாதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. உன் மொழி கேட்டால் போதும், இதயத்தில் சிறகு விரிக்கும்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. எங்கோ வெகு தூரத்தில் இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் எப்போதும் உன்னை சுற்றியே.

அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. இது குழந்தையின் தாலாட்டு, அதில் மயங்கியது அன்னையின் மனம்.

தொடரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. இதயத்தில் மகிழ்ச்சி தங்கியிருந்தால், எப்போதும் இன்பம் குடியிருந்தால், எல்லாம் சிறகு விரித்து பறக்கும் தானே. எண்ணங்களும்

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. எண்ணத்தை சொல்லிவிட்டால் போதுமா, எப்போது நீ சொல்வாய்? ஏட்டினில் எழுத்தினில் கொடுக்கவில்லை, என் இதயத்தில் வடித்து வைத்துள்ளேன்.

வெல்வம். தியாகராய நகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், வீரராகவன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அமராவதி புதூர் பிரேம்நாத், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஹேமலதா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுல வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முத்துக்குமார், செங்கல்பட்டு ரமணி.

0: வனமிழை.
1: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வாவா, சதன கேசு சதனா,
0: சிம்ம வெளாசு

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க. லைலா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

காதல் என் காதல் தேவத என் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல்

நேர்லே இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் 4:50. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வி. நாகையா, பி. லீலா பாடியது.

அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நேர்லே திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேர்லே, நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில். சித்தி விநாயகம் மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சாணாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன், எம்ஜிஎம் வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்.

0: దిశ విశ్వశాంతి.
1: அடுத்து ஒலிக்கு வருவது லிங்காஷ்டகம். பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.